நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 14 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 20 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 தேதி புதன்கிழமை. இனி சக்கரவாகம் ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: சக்கரவாகம் ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 5 குறட்பா.

ஒருவருக்கு அணியாவது பெரியோரிடத்தில் வணக்கமும் எல்லோரிடத்தும் இனிய சொல்லும் உடையவராதலே. இவையல்லாமல் உடம்பில் அணியும் வேறு அணிகள் அணிகளாகாது.

0: சரளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நாம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மகளன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத் தீவனம் வழங்கும் உளவே தலை, இதில் வேளாண்மை செய்தி சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் பிராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் கவிஞர் ஜிவி அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 மனம் விரும்பும் புத்தம் புது பாடல்களோடு இதய ராகம். 8:30 திருச்சி சேலம் மகளன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சருமரோக நிவாரணை செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மகளன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் அதுவா இதுவா, வாழ்வின் பிற்பாதையில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமா. 10:00 உற்சாக மூட்டம் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், வாழ்வே மாயம் வர்ணஜாலம் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகம், இதில் அம்மா பேசினார். 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம், வீட்டு தோட்டம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருவானைக்கோவில் ஆர் சின்னத்துறை அவர்கள். இரண்டு 2:30 கிராம சமுதாயம், பழமையில் புதுமை, பாரம்பரிய கலைப்பொருட்கள் தயாரிக்கும் திருவரங்கம் தீபிகா வேல்முருகன் அவர்களோடு நேர்முகம். 3:00 வரும் இசைத்தூரல். 4:00 திருச்சி சேலம் மகளன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதுமாய் வரும் பொன் மாலை. 5:00 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 6:45 மாநில பட்ஜெட் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இடம்பெறும். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம், தொழில் முனைவர் சி மீனலோஷினி ராஜா அவர்களோடு நேர்முகம். 7:25 உழவர் உலகம், இயற்கையோடு இணைவோம் தொடரில் உயிர்கரைசல் தயாரிப்பு, திருமருகல் தி சத்தியமூர்த்தி அவர்களோடு ஒரு சந்திப்பு. இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனிய ராகம். 10:00

0: இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9 மணிக்கு அரங்கிசை. இதில் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டை கேட்டு ரசிக்கலாம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் கடம். காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதின் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்களின் வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். பாலக்காடு மணியையர் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திமடல் இடம்பெறும். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 செய்தி சுடர், 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இவை அவன் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி கேட்கலாம்.
1: காலை 6 மணி, இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக நாடுகளின் சூழல் மாறிவரும் நிலையில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் முக்கிய அங்கம் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டி.ஒய். பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். தவிக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நியாயவிலை கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் உள்ள தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனம் தயாரித்த 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 3 நாட்களுக்கு பின்னர் நேற்று மேட்டூர் அணையை வந்தடைந்தது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: ahead of the BRICS Culture Ministers meeting. Meanwhile, the 13th BRICS Education Ministers meeting and the 3rd BRICS Senior Officials meeting will also be held from today till the 7th of this month in Bhubaneswar, Odisha. Education Ministry said that these meetings will bring together Education Ministers, Senior Officials and delegates from BRICS member countries. Reserve Bank of India will announce its bi-monthly monetary policy review today. RBI Governor Sanjay Malhotra will announce the latest repo rate decision in Mumbai at 10 a.m. Monetary Policy Committee, MPC, of the Central Bank began its three-day meeting on Monday. The policy decision comes at a crucial juncture amid persistent geopolitical tensions and a hawkish U.S. Federal Reserve. The RBI is expected to hold the core repo rate unchanged at 5.25%. Uttar Pradesh government will provide free travel in state roadways buses for women aged 60 years and above. In the first supplementary budget for the financial year 2026-27, a provision of rupees 100 crore has been made to reimburse the Uttar Pradesh State Road Transport Corporation for implementing this initiative. The Bharatiya Janata Party had promised this measure in its Lok Kalyan Sankalp Patra. This decision will provide financial relief to millions of senior women across the state, enabling them to travel for religious, social, family and health care related needs. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
3: நம்மை சுற்றியுள்ள இந்த இயற்கை நமக்கு அளித்த அனுபவ பாடங்கள் மிக அதிகம். அவ்வியற்கையிலிருந்து நாம் கற்ற அனுபவமே இன்றைய மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. இயற்கை தன்னுள் கொண்ட அதிசயம் அனைத்தையும் கொடுத்து விட்டதா எனில் இல்லை. அதன் அதிசயத்தை அளந்தறிய முடியாமல் நீர் தேடிச் செல்லும் வேர் போல இன்றும் தேடுகிறோம். நமக்கு அனுபவத்தை தந்த இயற்கை தன்னுள் பிறர் காண முடியாத அதிசயத்தை ஒளித்து வைத்திருப்பது போல் இயற்கையை நாடிச் சென்று தன் வாழ்க்கையை நடத்தும் மனிதன் எத்தனை கூர்மையான அறிவுத்திறத்தை பெற்றிருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். அறிவுத்திறம் என்பது பல நூல்களை கற்பதால் வருவதில்லை. கற்றதை மனதினுள் சிந்தித்து சிந்தித்ததிலிருந்து தெளிவு பெற்று அத்தெளிவினால் மனிதநேய பண்புடன் சிறக்கும் போதே உண்மையான அறிவுத்திறமானது மேம்படுகிறது. உலகில் சிறந்த அறிவுடையோரின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களின் அறிவும் அவ்வறிவினால் செய்யப்படும் செயல்பாடும் மற்றவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்கும். பிறர் காணாத கோணத்தில் புதுமையாக ஒன்றை சிந்தித்து அப்படி சிந்திக்கும் போதே அதில் பிற உயிர்களுக்குண்டான நன்மையை அமைத்து கற்றவர் வியக்கும் வகையில் சீரிய கருத்துக்களை அமைப்பது அறிவுடையோரின் இயல்பாக இருக்கிறது. அவ்வியல்பு அறிவுடையோரிடம் பணிவையும் பண்பையும் உருவாக்குகிறது. தன்னினும் வயது குறைந்தவராக இருப்பினும் அவர்களை நன்மதிப்போடு நடத்தி அவர்கள் கூறுவதை பணிவோடு கேட்டு மகிழ்வார்கள். கடல் மிகுந்த வளங்களை தன்னுள் கொண்டிருந்தாலும் தன்னிலை மாறாதிருப்பது போல் அறிவுடையோரும் தன்னிலை மாறாதிருப்பார்கள். இதை உணர்த்த ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் மிகுந்த அறிவினை கொண்ட செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தனக்கே எல்லாம் தெரியும் என்ற ஆணவ குணம் அதிகமாக இருந்தது. அக்குணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகுந்த பொறுமையும் நற்குணங்களும் ஒருங்கே பெற்றிருந்தார். அவரின் குணத்தையும் அறிவையும் ஊரார் புகழக் கேட்ட செல்வந்தர் ஞானியை காண அவரது இருப்பிடத்திற்குச் சென்றார். அப்போது தன் இடம் நாடி வந்த செல்வந்தரை உவகையுடன் வரவேற்ற ஞானி அவரை அமரச் செய்தார். செல்வந்தர் ஞானியை கண்டவுடன் தன் அறிவுத்திறத்தை இவருக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி பல தர்ம சாஸ்திரங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் விளக்கிச் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படியே பல மணி நேரங்கள் கடந்தன. அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஞானி செல்வந்தரை நோக்கி, ஐயா, பல மணி நேரமாக தாங்கள் எனக்கு அறச்சிந்தனைகள் பலவற்றை கூறி வருகிறீர்கள். சற்றே களைத்திருப்பீர்கள். சற்று பொறுங்கள். நான் தங்களுக்கு மூலிகை தேநீர் கொண்டு வருகிறேன் என வீட்டின் உள்ளே சென்றார். தன் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்த ஞானி செல்வந்தரின் கையில் ஒரு மண்கோப்பையை கொடுத்து அதில் மூலிகை தேநீரை ஊற்றத் தொடங்கினார். அக்கோப்பை முழுவதும் நிறைந்த பின்னும் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் ஞானி. அத்தேநீர் செல்வந்தரின் மீது சிந்தத் தொடங்கியது. அதை கண்ட செல்வந்தர், போதும் போதும், நிறுத்துங்கள், கோப்பை நிறைந்துவிட்டது எனக் கூறினார். அதை கேட்ட ஞானி பொறுமையுடன் சொன்னார், அந்த கோப்பையைப் போலத்தான் தங்களின் மனமும் உள்ளது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை தங்களின் மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க நான் எப்படி தங்களுக்கு புதிய ஞானத்தை போதிக்க முடியும்? முதலில் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உம்முடைய மனமாகிய கோப்பையை நீங்கள் முதலில் வெற்றிடமாக்க வேண்டும். அப்போதுதான் பணிவு தோன்றி அறிவாகிய வெளிச்சத்தை உம்முள் தோன்றச் செய்யும் என்றார். அதை கேட்ட செல்வந்தர் தன் தவறை முழுவதுமாக உணர்ந்து ஞானியிடம் தன் தவறினை பொறுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தெளிவான அறிவை பெற விரும்புவோர் முதலில் தன்னுள் எழுகின்ற தான்

0: என்னும் எண்ணமாகிய ஆணவத்தை கைவிட வேண்டும். அழிவை தரும் ஆணவம் நம் ஆக்கத்திற்கு துணை செய்யாது. அக்காரணத்தினால்தான் அறிவுடைய சான்றோர் தன்னுள் தோன்றும் ஆணவத்தை பயிரிடத்து கண்ட கலையாக அகற்றி அன்பெனும் வழியில் வாழ நினைக்கிறார்கள். அறிவுடையோர் பெறும் பண்பும் பணிவும் நூல்வழி பெற்ற கல்வியால் மட்டும் வந்ததில்லை. அவை அனுபவ முதிர்ச்சியினால் தோன்றியது. வாய்ச்சொற்களை குறைத்து செவியை திறந்து வைப்பதால் உலகின் போக்கை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். நூல்களை நாள்தோறும் தோய்வின்றி படியுங்கள். கற்றதை சிந்தியுங்கள். சிந்தித்ததை செயல்வடிவமாக்குங்கள். அச்செயல் உங்கள் வாழ்வாதாரத்திற்கான அறிவை மேம்படச் செய்யும். தாம் கற்றதை பெரிதென எண்ணாது வாழ்க்கையில் நாள்தோறும் நிகழும் நிகழ்வுகளின் மீது முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சிறு துளியாக தோன்றும் செயல்கள் யாவும் மிகப்பெரிய அனுபவ கீற்றுகளாக மாறுவதை உணர்வீர்கள். கண்களின் வழி காண்பதை விட ஒரு நிகழ்வை மனதின் வழி காண பழகுங்கள். அனுபவத்தின் சுவடு உங்களுக்கான அறிவை விரிவு செய்யும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

கவலைகள் மறந்து செல்வங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை இன் இசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் பித்துக்குழி முருகதாஸ் பாடியது.

பூ போன்ற புன்னகையோடும் தேன் போன்ற சுவையோடும் இந்த நாள் தித்திப்பாக இருக்க இறைவனை என் திசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்த ராகம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளிலிருந்து ஆனந்தராக. நேர்களே, திருவையாறு தர்மசம்வர்த்தினி அம்பாள் ஆடிப்புற விழாவில் இன்று காலை 9 மணிக்கு மேல் ஆடிப்புற கொடியேற்றம், இரவு வெள்ளிப்படிச்சட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று நாகக்கன்னி கல்யாணம். ஆனந்தராகத்திலே நீ சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 20 நாள் புதன்கிழமை.
2: இப்போது ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று வேளாண்மை செய்தி சுருள்.
1: கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையமும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் பண்ணையில்ல பிரிவும் இணைந்து நடத்திய அங்கக வேளாண்மை வானொலி வேளாண் பள்ளியின் நிறைவு விழாவின் வானொலி தொகுப்பு. நேற்றைய தினம் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையமும் அகில இந்திய திருச்சிராப்பள்ளி வானொலியும் இணைந்து நடத்திய அங்கக வேளாண்மை வானொலி வேளாண் பள்ளியின் நிறைவு விழா நடைபெற்றது. விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே துவங்கியது. விழாவில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிலைய இயக்குநர், நிகழ்ச்சி பொறுப்பாளர், வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் துறை அலுவலர்கள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி முனைவர் ஜே திரவியம் அவர்கள் தனது வாழ்த்துறையில் ரசாயன பயன்பாட்டை குறைத்து அங்கக முறையில் உற்பத்தி செய்வது பற்றி குறிப்பிட்டார்.
5: நம்முடைய வேளாண் அறிவியல் மையம் ஆனது கடந்த 2005 துவக்கப்பட்டு அங்கக வேளாண்மை முழுமையாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு வேளாண் அறிவியல் மையம். அதன் மூலமாக பல அனுபவங்களை நம்ம பெற்று பல்வேறு பயிற்சிகள், செயல் விளக்கங்கள், செயல் விளக்க அலகுகள் எல்லாம் அமைத்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த அங்கக வேளாண்மையை விவசாயிகள் மத்தியில பரவலாக்கம் பண்ணிட்டு வர்றோம். இதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அந்த உயிர் உரங்கள், இது நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். 7 ஆண்டு இதுக்கு முன்பாக இருந்தது பெரிய அளவில் பாத்தீங்கன்னா இந்த 2015 அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து உயிர் உரங்களை பயன்படுத்தி முருங்கை ஒரு செயல் விளக்கம் பண்ணும் பொழுது முருங்கை மரங்கள் நல்லா பூ பிடித்து காய் பிடித்து உற்பத்தி திறன் சிறப்பாக இருந்தது. இது போல வறட்சி தாங்கக்கூடிய சக்தி எல்லாம் நமக்கு பயிருக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து இன்னைக்கு விளை பொருட்களுக்கு சரியான விலை இல்ல. விவசாயிகள் இன்னைக்கு வந்து சந்தையில போய் நம்ம வந்து பொருளை விற்பனை செய்யும் பொழுது பெரிய சவாலா சந்திக்கிறாங்க. ஆனா அந்த அங்கக வேளாண்மை மூலமாக சான்று பெற்ற பொருட்களாக இருக்கும் போது கண்டிப்பாக விவசாயிகள் என்ன விலை நிர்ணயம் பண்றாங்களோ அந்த விலைக்கு வாங்கக்கூடிய நிலையில மக்கள் வந்து இருக்காங்க. மக்களுடைய விழிப்புணர்வு இருக்கு. ரசாயனங்களுடைய பயன்பாட்டை குறைத்து அங்கக முறையில் தயாரிக்கப்பட்ட விளைபொருளுக்கு நல்ல விலை இருக்கு. இன்னைக்கு விவசாயிகள் வியாபாரிகளா ஆகணும்னா கண்டிப்பாக அந்த அங்கக வேளாண்மையின் மூலமாகத்தான் அந்த இது வந்து சாத்தியப்படுத்த முடியுங்கிறது எந்த விதத்திலும் ஐயப்பாடு இல்லாத விஷயம். இந்த சூழலில் நம்ம வந்து அங்கக வேளாண்மை முறையான பயிர் நிர்வாகம் இதெல்லாம் செய்து நம்ம விவசாயம் மேற்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் விலைகள் மக்களுக்கு ஒரு நல்ல உணவை கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி, இதை நம்ம வருங்கால தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான கடமையா இருக்கு. இன்னும் நம்ம வெவ்வேறு

0: தலைப்புகள்ல நம்முடைய பண்ணை பள்ளிகளை தொடர்ந்து அகில இந்த வானொலி திருச்சிராப்பள்ளியுடன் இணைந்து செயல்படுத்துவோம்.
1: அடுத்து திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிலைய இயக்குனர் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் பேசும்போது, வானொலி கேட்கும் நேரம் வளமான நேரம், தொடர்ந்து கேளுங்கள், வளம் பெருகட்டும் என உழவர்களை வாழ்த்தி பேசினார்.
2: தொடர்ந்து நிறைய தலைப்புகளை நிகழ்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஆனா துல்லியமா ஒரு நிலைத்து நீடித்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துல உருவானதுதான் இந்த ஃபார்ம் ஸ்கூல் ஆனார் வானொலி வேளாண் பள்ளி. திருவண்ணாமலையிலிருந்தும் சேலத்திலிருந்தும் கோயம்புத்தூர்லேருந்து விவசாயிகள் வந்து பதிவு செய்து இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவையான ஒரு தலைப்பு இது அங்கக வேளாண்மை அப்படின்றது. இந்த அங்கக வேளாண்மை அப்படின்ற வானொலி வேளாண் பாடத்தில் நீங்கள் கலந்து கொண்டதில் எங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க. இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் அதை வந்து நீங்கள் கடைபிடித்து உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைவதும் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது. எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, திருச்சி வானொலியில் தான் அதுவும் பண்பலையிலேயே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60 நிமிட நேரம் நாங்கள் வந்து வேளாண்மை நிகழ்ச்சிகள் தரோம். வேற எந்த பண்பலையும் இந்த அளவுக்கு தரது கிடையாது. அதை நம்ம விவசாயிகள் சரியான முறையில பயன்படுத்திக் கொள்றாங்க. நம்ம பகுதியில மட்டும் இல்ல, சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில இருந்தெல்லாம் வராரு, கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க அப்படின்னா, அவங்க நிறைய இப்ப வந்து சமூக ஊடகங்கள்ல நம்ம என்ன நிகழ்ச்சி செய்யறோம் அப்படின்றத ஃபிளையர் போஸ்டர் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கோம். அது ஒரு பெரிய முன்னறிவிப்பா இருக்கு. வானொலி கேட்காதவர்கள் சமூக ஊடகங்களை மொபைல நோண்டிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கண்ணில் படுது, ஆகா இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு இருக்கு, திரவியம் ஐயா பேசுறாரு, நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது வந்து தமிழகம் முழுக்க மட்டும் இல்ல, துபாயில இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் விவசாயத்துல ஆர்வம் உள்ளவர்கள் கேட்கறாங்க, சிங்கப்பூர்ல கேக்குறாங்க, ஏன்னா நியூஸ் ஆனர் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் வழியா கேக்குறாங்க. இது மாதிரி ஒரு பெரிய ஆதரவை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். தம்பி கோபாலகிருஷ்ணன் வந்த பிறகு திருச்சி வானொலி சேனல்னே வாட்ஸ்அப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்து ஒரு 2 வாரங்களே கிட்டத்தட்ட 800 உறுப்பினர்கள் அதுல இருக்காங்க. திரவியம் ஐயா பேசுறாங்க அப்படின்றத வந்து 800 பேர் உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பையும் நாங்க ஏற்படுத்திட்டு இருக்கோம். பழமையையும் புதுமையையும் இணைத்து திருச்சி வானொலி உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 87 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு வானொலி. ஒரு 87 வயது ஆனாலும் நாங்க இன்னும் ஒரு 8 வயது குழந்தை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை. நன்றி, வணக்கம்.
1: நிறைவாக விவசாயிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு நாட்டுப்பண்ணுடன் அங்கக வேளாண்மை வானொலி வேளாண் பள்ளியின் நிறைவு விழா இனிதே நிறைவு பெற்றது. RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை வேளாண்மை செய்தி சுருள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: நிகழ்ச்சியில் அடுத்து பெரம்பலூரில் நடைபெற உள்ள விவசாய பயிலரங்கம் கண்காட்சி குறித்து எடுத்துரைக்கிறார் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் எஸ் சோமசுந்தரம் அவர்கள்.
6: அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். இப்போது இந்த கரீஃப் பருவத்துல வேளாண் தொழில்நுட்பங்களை பற்றிய ஒரு பயிலரங்கம் மற்றும் கண்காட்சி August 5 வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்திலே நடைபெற இருக்கிறது. இந்த பயிலரங்கத்தில் பல்வேறு வேளாண் துறைகளை சார்ந்த வேளாண் விஞ்ஞானிகள் பருத்தி, மக்காச்சோளம் மற்றும் வெங்காயத்தில் அதிக மகசூல் பெற, அதிக வருவாய் பெற என்னென்ன புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் உங்களிடத்திலே கலந்து ஆலோசிக்க இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த விஞ்ஞானிகள் பல்வேறு தொழில்நுட்பங்களை பற்றி ஒரு கண்காட்சியை அமைக்க இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அதை பார்த்து புதிய புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்பெற அன்போடு அழைக்கின்றேன். அது மட்டுமல்ல, வயலில் நேரடியாக பல்வேறு தொழில்நுட்பங்களை செயல்முறை விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். அதனால் சுற்று வட்டார விவசாயிகள் தவறாமல் காலை 10:30 மணி அளவில் இருந்து மாலை 5 மணி வரை அனைத்து தொழில்நுட்பங்களையும் காண பருத்தி ஆராய்ச்சி நிலையம் வேப்பந்தட்டையில் இருந்து அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: அடுத்து கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழாவிற்கு அழைப்பு விடுக்கிறார் சோழ மண்டல இயற்கை உணவு கூட்டமைப்பின் செயலாளர் எட்வின் அவர்கள்.
7: விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சோழமண்டல இயற்கை உழவுகள் கூட்டமைப்பு, உழவுகள் நல அறக்கட்டளை மற்றும் கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா கல்வி குழுமமும் இணைந்து நடத்தும் மூன்றாம் ஆண்டு கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை இங்கே நடைபெற இருக்கிறது.

0: இந்த விழாவினை துவக்கி வைத்து தலைமையேற்று நடத்திட வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் ரவி அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்து தர இசைந்துள்ளார்கள். மேலும் இங்கே இயற்கை வேளாண்மை கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. 174 பாரம்பரிய நெல் வகைகளை இங்கே காட்சிப்படுத்த இருக்கிறோம். வேளாண் பல்கலைக்கழக வல்லுநர்களும் வந்திருந்து தங்களுடைய இயற்கை வேளாண்முடைய கருத்துக்களை பகிர இருக்கிறார்கள். ஆகவே விவசாய பெருங்குடி மக்களும் பெரியவர்களும் நண்பர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு சோழமண்டல இயற்கை உழவர்களின் கூட்டமைப்பின் செயலாளர் எட்வின் ஆகிய நான் உங்களுக்கு அன்போடு அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 94 43 27 59 02. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், 94 43 27 59 02.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும் அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் ஈர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ரா விளக்கமளித்தார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து கடந்த மே மாதம் புதிய அரசு அமைந்த பின்னர் 2026-27 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்கிறார். நாளை வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இதனிடையே தவைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு ஆனந்த் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து சென்னை திரும்பும் முன்னர் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் ஏதும் தவறாக பேசவில்லை என்றும் பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக மட்டுமே தாம் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் இதுவரை 95.86% குடும்ப அட்டைகளில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் இதனை 100% நிறைவு செய்யும் நோக்கிலும் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டல அளவிலான நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான மாற்று வழிகளையும் தமது கடிதத்தில் விளக்கமாக எடுத்துரைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நிரந்தரமான மற்றும் சுமூக தீர்வை கர்நாடக முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று தான் நம்புவதாகவும் திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த ஜூலை 31 தேதி கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக துவங்கியது. 5 நாட்கள் நடைபெற்ற விழா கோலாகலமாக நிறைவடைந்தது. இந்த நிலையில் 5வது நாளாக தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தொம்பு கம்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை, தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தூத்துக்குடி தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனத்தில் தயாரான 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் சரக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடியில் தனியார் நிறுவனம் நவீன மின்சார வாகன உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளது. அந்த ஆலையில் மாதத்திற்கு 1800 முதல் 2000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் ரயில் போக்குவரத்தையும் தனது தளவாட திட்டத்தில் இணைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரநாத் துறைமுகத்திலிருந்து ஹரியானா மாநிலம் பல்லப்கார் பகுதிக்கு 100 மின்சார கார்களை ரயில் மூலமாக அனுப்பியது. 25 பெட்டிகளை கொண்ட NMG ரயில் மூலம் இந்த சரக்கு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர்ந்து மின்சார கார்கள் ரயில் மூலமாக அனுப்புவதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு ஆட்டோமொபைல் சரக்கு போக்குவரத்து மற்றும் சரக்கு வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: இருவரி செய்திகள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு

0: ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இதயம் வருடம் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: நேர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: இன்று August 5
5: பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் ஜே பி சந்திரபாபு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1927. 1947 தமிழ் திரையுலகில் அமராவதி திரைப்படம் மூலம் அறிமுகமானவர். தனது நடிப்பினாலும் பாடல்களாலும் 50 ஆண்டுகளை கடந்தும் தமிழர்களின் நெஞ்சங்களில் குடியிருப்பவர் ஜே பி சந்திரபாபு. நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி நினைவு தினம் இன்று. ஆண்டு 1971. பல நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் நடித்துள்ள இவர் சிறந்த பாடகருமாவார். 1935 முதல் 1969 வரை கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். அறிஞர் அண்ணாவின் கதை வசனத்தில் வெளிவந்த வேலைக்காரி திரைப்படம் இவருக்கு பெரும் புகழை தேடித்தந்தது. 20-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த இவரின் கடைசி திரைப்படம் நம் நாடு.

தனது நண்பரான கே ஆர் ராமசாமி பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடும்போது, எனக்கும் அவருக்கும் ஏற்பட்டுள்ள அன்பும் பிணைப்பும் எளிதிலே அருந்துவிடக்கூடிய வைக்கோல் வடமல்ல, எப்போதுமே அருந்துவிடாத எஃகு கம்பி என்று அவரின் நட்பின் ஆழத்தை கூறியுள்ளார். வயலிசை கலைஞர் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1898. பழகுவதற்கு இனிமையான இவர் ஆடம்பரமற்றவர். வயலின் வாசிப்பில் சிறந்து விளங்கியவர். பிரபலமான வித்வான்களானாலும் வளர்ந்து வரும் கலைஞரானாலும் கச்சேரியினை வெற்றிகரமாக நிகழ்த்துவதையே நோக்கமாக கொண்டவர் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை. தமிழ் வளர்ச்சித்துறை திட்டக்குழு உறுப்பினராகவும் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராகவும் செயலாற்றிய அரசு மணிமேகலை நினைவு நாள் இன்று. ஆண்டு 2001. எழுத்தாளர், பேச்சாளர், சொற்பொழிவாளர், வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர், திரைக்கதை வசனம், பாடல்கள் எழுதியவர் என பல பரிமாணங்கள் கொண்டவர். இவரது முதல் கவிதை 1980 வெளியானது. தமிழக அரசின் ஜான்சிராணி, வேலுநாச்சியார், பாவேந்தர் விருது போன்ற பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர் அரசு மணிமேகலை. அரசியல் மெய்யியலாளரும் கார்ல் மார்க்சுடன் இணைந்து கம்யூனிச சித்தாந்தத்தை உருவாக்கியவருமான ஃபிரெட்ரிச் ஏங்கல்ஸின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1820. மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இருவருக்கும் முந்தைய தத்துவ ஞானிகள். இந்த உலகை பற்றி விவரித்துக் கொண்டிருந்த தருணத்தில் இவர்கள் இருவரும் இந்த உலகை மாற்றுவதற்கான தத்துவத்தை படைத்தனர். அமெரிக்க விண்வெளி வீரரும் சந்திரனில் தரையிறங்கிய முதல் மனிதருமான நீல் ஆம்ஸ்ட்ராங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1930. வான்வெளி பொறியியலாளர், கப்பல்படை விமானி, பல்கலைக்கழக பேராசிரியர் என்று பன்முகத்திறம் கொண்டவர்.

1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 விண்கலத்தில் பயணித்து நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் முதலில் காலடி எடுத்து வைத்து சரித்திரம் படைத்தார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: முள்மரம். இந்த மரத்தை சின்னதா இருக்கும் போதே வேரோட வெட்டிடணுங்க. அப்படி இல்லனா அது வளர்ந்து வைரம் பாஞ்சதுக்கு அப்புறம் வெட்டினோம்னா வெட்டுறவங்களுடைய கையவே துன்புறுத்தும். அதே மாதிரிதாங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தரணும். ஒருவேளை சின்னதா அவங்க ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு உள்ளானா கூட அதை உடனே நம்ம மாத்திரணும். சின்ன பிள்ளை தானே, போக போக திருத்திக்குவோம் அப்படின்னு மட்டும் நம்ம விட்டுற கூடாதுங்க. சின்ன வயசுலயே நம்ம திருத்தல அப்படின்னா பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அது நமக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லங்க, நமக்கும் தான். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம செய்யக்கூடியது தப்புன்னு தோணுச்சு அப்படின்னா அத உடனே நம்ம மாத்திக்க பாக்கணும். அதுதான் நமக்கு நல்ல வாழ்க்கையை தரும். நல்லத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தருவோம், நாமும் நல்லதையே செய்வோம்னு சொல்லி திருச்சி FM ரெயின்போ 102.1 இனி மக்களின் அன்புக்காக மலர்கிறது காலை மலர்.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தமிழமுதம் வழங்குபவர் கவிஞர் ஜீவி அவர்கள்.
3: தமிழுக்கும் அமிழ்தன்று பேர், இன்ப தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன். தமிழ் அமுது நிகழ்வு வாயிலாக காற்றில் சில கருத்துக்களை விதைக்க கிடைத்த வாய்ப்புக்கு நான் முதலில் நன்றி சொல்லி நாகரிகப்படுகிறேன். நேர்முனை எதிர்முனை இவற்றை இணைப்பதனால் மின்சாரம் கிடைக்கும் என்கிறார்கள். ஆனால் பேனா முனையிலிருந்து பிறக்கிற மின்சாரம் தமிழ். அந்த தமிழில் காலந்தோறும் பல கவிஞர்கள் வந்து தங்கள் கவிதைகளை தந்திருக்கிறார்கள். கவிதைகளை எழுதுகிறவர்கள் கவிஞர்கள் என்றால் கவிஞர்களை எழுதுகிறவர்கள் மகாகவி. அப்படி ஒரு மகாகவியாக மலர்ந்தவர் பாரதி. இன்னும் சொல்ல போனால் அக்ரகாரத்தில் முளைத்த முதல் மீசை, சூடிக்கொள்ள முடியாத சூரிய பூ, பாட்டு பகலவன், கற்பனையின் ஊற்று, கவிதா சாகரம், நெருப்பு துண்டுகளும் பனிக்கட்டிகளும் பரவிய பாத்திரம் என்றெல்லாம் நான் ஒரு கவியரங்கத்தில் பேசிய அந்த பாரதியுடைய வாழ்க்கை முழுவதுமே மற்றவர்களுக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்டாக தமிழின் கம்பீரத்தை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். கிமு கிபி என்பது போல பாமு பாப்பி என்று தமிழ் இலக்கியம் பிரிக்கப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். பாரதிக்கு முன்பு பாரதிக்கு பின்பு சொன்னால் பண்டிதர்களுடைய பட்டு வேட்டியில் முடித்து வைக்கப்பட்டிருந்த கவிதைகளையெல்லாம் ஏழை எளிய ஜனங்களின் வேட்டி முடிச்சுகளில் கொண்டு வந்து கட்டி வைத்தவர் பாரதி. ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கமே தேவைப்படாத அளவுக்கு தன் உணர்ச்சி பழம்பாக பல கவிதைகளை தந்திருக்கிறார். பாரதிக்கு பல மொழிகள் தெரியும். அதனால்தான் அவர் செம்மாந்து சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தமிழ் தெரியும் பாரதிக்கு, ஆங்கிலம் தெரியும்.

0: தெரியும், காசிவாசம் இருந்ததால் சமஸ்கிருதம் இந்தி போன்றவை எல்லாம் தெரியும். ஆங்கிலத்தில் ஷெல்லி ஒரு முறை தன் காதலியை பற்றி பேசுகிற போது ஒரு வரி சொன்னார், இந்த இரண்டு கோள்களும் சூரியனும் சந்திரனும் என் காதலியே உன் கண்களைப் போல இருக்கிறது என்று. பாரதி அதை உள்வாங்கிக் கொண்டு ஷெல்லிதாசன் என்கிற புனைப்பெயர் கூட ஒரு பாடலே சொன்னார், சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி வான கருமைகொள்ளோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம் நட்ட நடு நிசையில் திகழும் நட்சத்திரங்கள் அடி என்றார். அவனுடைய உவமைகள் எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியவை. இன்னும் சொல்ல போனால் பாரதி எப்போதுமே தேச விடுதலைக்காக பேசியவன், இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய கவிதைகளால் ஒரு வேள்வி செய்தவன். அவன் மீசையில் கூட வெள்ளையனை பார்க்க விரும்பாததால் தான் 39 வயதுக்குள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான் என்று ஒரு புதுக்கவியன் சிந்திக்கிறானே, அப்படி வாழ்ந்து காட்டியவன் பாரதி. ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் கல்வி புலமை, ஆனாலும் இந்த தேசத்தை தன் திறமையால் ஜெயித்துவிட முடியும் என்று நம்பி பல்வேறு புதிய முயற்சிகளை செய்தவன் பாரதி. இந்தியா பத்திரிகை நடத்தினான், அதில் கார்ட்டூன் கொண்டு வந்தான், கவிதைகளை எளிமையாக்கினான், கதை சொன்னான், சிறுகதை எழுதினான், இன்னும் பல்வேறு வடிவங்களில் எல்லாம் புதுமை செய்தவர் பாரதி. தன்னுடைய படைப்பாற்றல் குறித்து எப்போதுமே ஒரு கர்வமும் கம்பீரமும் இருந்தது. சொல்லப்போனால் அது ஒரு வித்வா கர்வம் என்று கூட நான் கருதுகிறேன். பாரதியும் அவனுடைய மனைவியும் திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலைக்கு போகிறார்கள். ஒரு காட்டு ராஜா என்று கருதப்படுகிற சிங்கத்தின் கூண்டுக்குள் போய் பார்க்கிற போது மற்றவர்கள்லாம் பயந்து நிற்கிறார்கள். நம் பாரதி சொன்னார், மிருகராஜா கவிராஜா வந்திருக்கிறேன், எனக்காக ஒரு வணக்கம் செய் என்று சொன்னார். ஆச்சரியம் பாருங்கள், இவன் குரலை கேட்ட அந்த சிங்கம் காலை உயர்த்தி ஒரு வணக்கம் வைத்தது. அப்படி ஒரு அழியாத கவிதைகளை தந்தவன் பாரதி. எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வரிசையே சொல்லியிருக்கிறான். அந்த வரிசையில அவன் சொல்கிறான், வாழிய சந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு என்று பேசியிருக்கிறான். பாரதி புகழ் வளரட்டும்.
1: தமிழமுதம் வழங்கியவர் கவிஞர் ஜீவி அவர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை என்பது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்பு பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி போபாலில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே இந்த அமைப்பின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கும் 13வது கூட்டம் மற்றும் 3வது மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமும் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபயாஸ் நூர் ஒலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஏமன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், அதற்காக ஏமன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வது வருந்தத்தக்கது என்றும், இதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நீர்வழி போக்குவரத்தில் எவ்வித இடையூறும் இன்றி கப்பல்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் துணை பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. பிஜேபி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைவார்கள்.

0: ஏற்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி இரு மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிடும் நிதிக் கொள்கையை இன்று வெளியிடுகிறது. மும்பையில் வங்கியின் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா காலை 10 மணிக்கு இதனை வெளியிடுகிறார். நிதிக் கொள்கை குழுவின் 3 நாள் கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைதி முன்னேற்றம் ஏற்பட அவர் வழிபட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சம் பகுதிக்கு குடியரசுத் தலைவர் சென்றபோது உள்ளூர் மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டி ஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டி ஒய் பட்டேல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மழையின் தீவிரம் நேற்றைவிட சற்று குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மாவட்டங்கள் தவிர கோழிக்கோடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கேரளத்தின் தெற்கு மாவட்டங்களில் இன்று காலை நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது. இதனிடையே அசாம், மேகாலயா மாநிலங்களின் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, கொங்கன், ஒடிஷா, மேற்குவங்கத்தின் இமயமலை பகுதிகள், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின்போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின்போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ரா விளக்கமளித்தார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரிகானில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. முதல் போட்டி வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலும், இரண்டாவது போட்டி வரும் 23 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கு முன்னதாக நாளை மறுநாள் அந்நாட்டு அணியுடன் 4 நாட்கள் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாட உள்ளது. இந்த தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி ஷர்மாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில்

0: முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கீதங்களை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதே நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ எஃப்எம்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
4: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
3: மேலும் விவரங்களுக்கு 9477694776.

வணக்கம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுல தற்காலிக அடிப்படையில ஆற்றுப்படுத்தினர் மற்றும் உதவியாளருடன் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுங்க. arialoor.nic.in அப்படிங்கிற இணையதளத்துல விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு நாளை மறுநாள் சாயங்காலம் 5 மணிக்குள்ள அனுப்பணும்னு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவசாய அன்பர்களே, உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளி பண்பலை இணைந்து நடத்தும் எல் நினோ காலங்களில் எருமைகளின் ஆரோக்கிய

0: ஓகே மற்றும் உற்பத்தி மேலாண்மை என்ற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்குது. இந்த மாதத்துல இருந்து 13 வார வானொலி வகுப்பா ஒரு நாள் பயிற்சி பட்டறையும் நடக்க இருக்குதுங்க. இதுல நீங்க கலந்துக்கிறதுக்கு பதிவு கட்டணம் 590 ரூபாய் மட்டும்தான். மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 0427 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு 241-04-08 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். என் மீண்டும் உங்களுக்காக 241-04-08. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: தாய்மை ஒரு வரம், அது முழுமை அடையிறது தாய்ப்பால் கொடுக்கறதுல தாங்க. குழந்தையின் முதல் உணவு தாய்ப்பால். குழந்தையின் பசிய போக்குறது மட்டும் தாய்ப்பால் இல்லங்க, அதுல பல விதமான சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்திகளும் அடங்கி இருக்கு. தாய்ப்பால் குடுக்கறதுனால தாய்மார்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்குதுங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். பிரசவித்த தாய்மார்களுக்கு பல சந்தேகங்கள் எழும். குறிப்பா குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கு, ஒழுங்கா பால் குடிக்கவே மாட்டேங்குது, வெயிட் கரெக்டா தான் ஏறி இருக்கா, இப்படி பல கேள்விகள் தாய்மார்களுக்கு இருக்கும். அவங்களுக்கான பதில் என்ன டாக்டர்?
1: குழந்தைங்க வந்து எப்படின்னா ஹங்கர் கியூஸ் காமிப்பாங்க ஜென்ரலி. சோ வாய துறக்கிறது, சைட்ல தலைய திருப்பறது, கைய எடுத்து வாயில சாப்பிடறது, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் முதல்ல அவங்க வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறது. அழுறதுன்றது ஒரு லேட் கியூ. கியூஸ்னா ஒரு சைன், ரொம்ப எனக்கு பசிக்குது, நான் சொன்னதை கவனிக்கல அப்படின்னு சொல்றதுதான் அழுறது. அழுறதுக்கு முன்னாடியே குழந்தைய ஃபீட் பண்றது ரொம்ப முக்கியம். சோ இனிஷியலா டெலிவரி ஆனதப்போ சில குழந்தைங்க ரொம்ப தூக்கத்துல இருக்கலாம், ரொம்ப ட்ரௌசியா இருக்கலாம். அதனால நம்ம வந்து அந்த மினிமமா ஒரு 2 hours என்ற இது சொல்றோம். எப்பயுமே குழந்தை பிறந்த உடனே இனிஷியலா ஒரு வெயிட் லாஸ் இருக்கலாம். ஒரு 7-10% பேபிக்கு ஒரு வெயிட் லாஸ் இருக்கலாம். ஒரு 5-6 கழிச்சு பேபிக்கு அந்த வெயிட் கெயின் ஆரம்பிக்கும். ஒரு 7-14 அவங்க லூஸ் பண்ண வெயிட்ட அவங்க ரீகெயின் பண்ணி அந்த பிறந்த வெயிட்ட வந்து அவங்க 14th அட்டைன் பண்ணணும் பர்த் வெயிட். சோ ஒன்ஸ் அதை அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கும். வீக்லி இவ்வளவு வெயிட் கெயின்ஸ் அப்படின்னு இருக்கும். நல்ல வெயிட் கெயின் ஆற வரைக்கும் நம்ம குழந்தைங்களை எவ்ரி 2 hours அது மினிமம் தரணும். ஒன்ஸ் பேபிக்கு வந்து நல்லா வெயிட் கெயின் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டாங்கன்னா, உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட வெயிட் கெயின் நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா, தாராளமா டிமாண்டா ஃபீட் பண்ணலாம். குழந்தை ஒரு 3 hours தூங்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க எழுப்பி விட்டுட்டு கொடுக்கணும் இல்ல. எப்பெல்லாம் இந்த ஹங்கர் கியூஸ் நான் சொன்னேனோ அந்த கியூஸ் காமிக்கும் போதெல்லாம் அழுகிறதுக்கு முன்னாடியே ஃபீட் பண்ணிடுங்க.
0: அறுவை சிகிச்சை செய்த தாய்மார்கள் தங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் புகுற்ற முறை என்ன டாக்டர்?
1: சிசேரியன் மதர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு இன்சிஷன் சைட்ல பெயின் இருக்கும், அவங்களால எந்திரிச்சு உட்கார்ந்து தரதோ கஷ்டமா இருக்கலாம். சோ அவங்களுக்குன்ட்டு சில பொசிஷன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து கிரேடில் ஹோல்டு. கிரேடில் ஹோல்டுனா நம்ம ரெகுலரா நம்ம மதர்ஸ் எல்லாம் இப்படி கை மேல குழந்தைய வச்சுக்கிட்டு கொடுப்போமே, அது கிரேடில் ஹோல்டு. அதுலயே ஒரு ஸ்லைட்லி மாடிஃபைட் வெர்ஷன் தான் கிராஸ் கிரேடில் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து ஃபுட்பால் ஹோல்டு. சோ ஃபுட்பால் ஹோல்டுனா குழந்தை வந்து சைட்ல இருந்து வரும். சோ நம்ம இப்போ ஹேண்ட்பேக் கிளச் எல்லாம் எப்படி ஹோல்ட் பண்ணிப்போம், அந்த ஃபுட்பால் மாதிரி, அந்த கிளச் மாதிரி. சோ குழந்தை சைட்ல இருந்து வரும். சோ சைட்ல இருந்து வர்றது ஃபுட்பால் ஹோல்ட் சொல்லுவோம். இன்னொன்னு வந்து என்னன்னா ஒரு கழிச்சு படுத்து சைட் லையிங் பிரஸ்ட் ஃபீடிங், படுத்துட்டே கொடுக்கறது. சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ் இருக்கு. நார்மல் டெலிவரியான மதர்ஸ்க்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஏன்னா அவங்க ஸ்டிச் சைட் பெயின் அதெல்லாம் இருக்கலாம். சோ அவங்களுக்கும் இந்த சைட் லையிங் பொசிஷன் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிகவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பிரஸ்ட் ஃபீடிங்கும் அவங்க பண்ண சுலபமா இருக்கும். சோ சைட் லைங் பொசிஷன் கண்டிப்பா சேஃபான பொசிஷன். எல்லாருக்குமே காமனான ஒரு டவுட் எல்லாரும் மதர்ஸும் என்கிட்ட கேக்குறது, படுத்துட்டே பால் கொடுக்கலாமா? கண்டிப்பா தரலாம். எப்படி தரணும்னா மதர் ஒரு கழிச்சு படுத்திருக்கணும், குழந்தை உங்க பக்கத்துல படுத்திருக்கும் போது ஒரு கழிச்சு படுத்திருக்கணும், குழந்தையோட தலை வந்து உங்க மார்பு லெவல்ல இருக்கணும், மூக்கு வந்து நிப்பிள் லெவல்ல இருக்கணும். சோ நீங்க ஃபீட் பண்ணும் போது நீங்களும் ஒரு கழிச்சு படுத்திருப்பீங்க, குழந்தையும் ஒரு கழிச்சு படுத்திருக்கணும். நீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது முழிச்சு குழந்தை ஃபீட் எடுக்குதா எல்லாம் பார்த்துட்டு, குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் குழந்தைய லிஃப்ட் பண்ணி முழிச்சிருந்தா அந்த ஏப்பம் விட்டுட்டு பர்ப் பண்ணிட்டு நீங்க தூங்க வைக்கலாம். இல்ல தூங்கிடுச்சுன்னா குழந்தைய தூக்கி நேரா படுக்க வைக்கணும், முதுகு பின்னாடி வச்சுட்டு வானத்தை பார்த்த மாதிரி படுக்க வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே சைட்ல படுத்துட்டு அப்படியே தூங்கிடக்கூடாது. அதனாலதான் சைட் லைன் அப்படியே உருண்டு குழந்தைய குப்புறவோ இல்ல ஒரு கழிச்சோ தூங்க வைக்க கூடாது. சோ நேரா பார்த்து படுக்க வச்சிடணும். சோ சைட் லைங் பொசிஷனும் சேஃபான பொசிஷன் தான்.
0: பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஏதேனும் உணவு கட்டுப்பாடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா இணைஞ்சிருங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவங்களுடைய நாளைய மருத்துவ நேரத்துல.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ்

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி தாங்க எப்பவுமே பெஸ்ட். இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் காய்கனி விலை லிஸ்ட். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்.

0: கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 66 ரூபாய், வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 1 கிலோ 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 76, பெரிய வெங்காயம் 42, பச்சை மிளகாய் 50 ரூபாய், சுரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய், சௌசௌ 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 1 கிலோ 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 56, சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 1 கிலோ 100 ரூபாய், முட்டைகோஸ் 40, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 1 கிலோ 190 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யா 120 ரூபாய், பூசணிக்காய் 22 ரூபாய், பரங்கிக்காய் 24 ரூபாய், ஆப்பிள் 1 கிலோ 280 ரூபாய், ஆரஞ்சு 170, மாதுளை 240, திராட்சை 140 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 13,199 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 234 ரூபாய் 90 பைசாவுக்கும் விற்பனையாகுது. பிற்பாதையில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமா? வாங்க பேசலாம். 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிப்புகள் சொல்லி 431. நேரலையில வந்து நேரத்தை செலவிட முடியாதவங்க 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சிவன் மூலமா உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். இதே கட்சிவன் மூலமா அடுத்ததா வரக்கூடிய இதே ராகம் நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் லவ் வித் யூ.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சுவாமி மலை சிரிப்பழகா, சிவமலை விழியழகா, அப்பனுக்கு பாடம் சொன்ன வடிவழகா.
2: திருச்சி மதுரை ரோடு சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: தகப்பன் சுவாமி எனும் திருமுருகா
2: முருகன் சிவபெருமானை பூஜை செய்து சூர சம்ஹாரத்திற்கு அஸ்திரங்கள் பெற்ற திருத்தலம்
3: ஆதி சுவாமிமலை என்றழைக்கப்படும் திருப்புகழ் திருத்தலமான கும்பகோணம் திருவேரகத்திலிருந்து
2: ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை
1: இந்த நிலை இருந்ததில்லை, சண்முகனை மறந்ததில்லை, நாம் இருக்கும் காலம் எல்லாம் இவரை என்றும்
2: நாளை காலை 10 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்.
4: சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் மதுரை ரோடு திருச்சி 8 சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ்.
5: காலை மலர் கேட்டுக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்துல விவசாய பயிலரங்கம் மற்றும் கண்காட்சி இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நடக்க இருக்குதுங்க. இதுல ரகங்கள் மற்றும் விதைப்பு, உளவியல் தொழில்நுட்பங்கள், ஊட்டச்சத்து மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு, முழுமையான இயந்திரமயமாக்கல், துல்லிய பண்ணையம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள், அங்கக வேளாண்மை, பயிர் காப்பீடு மற்றும் பயிர் கடன்கள், சந்தைப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற சிறப்பு அம்சங்கள் இடம்பெற இருக்குது.

0: அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், முன்னோடி விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர்கள், இப்படி பல பேர் கலந்துக்க இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு அனுமதி இலவசமா தராங்க. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: நிகழ்ச்சியோட நிறைவா வானிலை தகவல் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களையும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளையும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலோடு கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை பாத்தீங்கன்னா, தமிழக கடலோர பகுதிகளில் குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்றும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளோடும் விதமான பாடல்களோடும் மனம் வீசி செல்கிறது காலை மலர். நிறைவான பாடல் ராஜாராணி படத்திலிருந்து.

0: நேயர்களே, அடுத்ததா இதே ரகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க மொபைல் எடுங்க, 9038546102 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பெயரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. நிலையத்தில் நேரம் 8 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் காலை 10 மணிக்கு தாக்கல் செய்து உரையாற்றுகிறார். பேரவை கூட்டம் முடிந்தவுடன் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும். வேளாண் நிதிநிலை அறிக்கையை இத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். மக்களவையில் இன்று நாடாளுமன்ற விவகாரம், ரயில்வே, தொலைத்தொடர்பு, அறிவியல் தொழில்நுட்பம், உணவு, நுகர்வோர், பொது விநியோகம் உள்ளிட்ட துறைகள் சார்ந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதங்கள் இடம்பெறுகின்றன. மாநிலங்களவையில் பிறப்பு இருப்பு திருத்த மசோதா தொடர்பான அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் 2 மாத நிதிக் கொள்கை இன்று வெளியிடப்படுகிறது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா மும்பையில் இதனை வெளியிடுகிறார். தமிழ்நாட்டில் மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்வதில் வெளிப்படைத்தன்மை மற்றும் அதிக அளவிலான தயாரிப்பு நிறுவனங்கள் பங்கேற்பதை உறுதி செய்வதன் அவசியத்தை போக்குவரத்துறை செயலாளர் திரு நிர்மல்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பேருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பேருந்துகளை விரைவாக கொள்முதல் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாரல் திருவிழா கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது. இதில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் வழங்கி கௌரவித்தார். சேலம் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் ஆடித்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொங்கல் வைக்கும் வைபவம் நேற்று இரவு தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் ஆடி மாதத்தில் 22 நாட்கள் நடக்கும் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடித்திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. முக்கிய நிகழ்வாக உருளு தண்டம் போடுதல் மற்றும் பொங்கல் வைக்கும் நிகழ்வும் நேற்று இரவு தொடங்கி விடிய விடிய நடைபெற்று வருகிறது. கோட்டை மாரியம்மன் ஆடித்திருவிழாவிற்காக சேலம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இன்னிசை கச்சேரிகள், பட்டிமன்றங்கள், சாகச நிகழ்ச்சிகள் என திரும்பிய திசையெங்கும் மூளை முடுக்கெல்லாம் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் சேலம் மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தென்கொரிய அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், கிரண் ஜார்ஜ், தருண் மண்ணைப்பள்ளி, மாள்விகா பன்சோத், அன்மோல் கார், ஆகர்ஷி கர்ஷப் உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் சனி தயானந்த் ஜப்பானின் யுடாய் ஒக்கிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, நம்பிக்கை அப்படிங்கிற விதைக்குள்ளதான் வெற்றிங்கிற விருட்சம் மறைஞ்சிருக்கு. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெற்றி கனிய வெளியே கொண்டு வரும். தன்னம்பிக்கையோடு இன்றைய இலக்கை நோக்கி பயணிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். நேயர்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடல் இருக்கும், அதுவும் புத்தம் புதிய பாடல். அதை கேட்க ஒரு தனி சுகம்தான். அதை கேட்கணும் அப்படின்னா உங்க மொபைல எடுங்க, 9385461021 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற படம்.

மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. உற்சாகத்தின் ஆரம்பம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இதய ராகம். முதல் நேர்கள் யார் எங்கிறதுனா கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி. இவங்க கேட்ட பாடல் அண்ணாத்த திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் Autonomous Counseling Code 3805.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
9: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
8: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
9: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
10: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
11: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: 8:12 எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இதய ரகம். நேயர்கள்லாம் உற்சாகமா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா லால்குடியில இருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, குட்டீஸ், நிகாரிகா இவங்களுக்காக பிரின்ஸ் திரைப்படத்திலிருந்து சுப்ரணா பாடல் வந்துட்டே இருக்கு.

0: cards and bank accounts linked to cyber fraud. Online registration for first round of NEET UG counselling 2026 to commence today. IMD warns of very heavy rainfall in Assam and Meghalaya today. And in badminton, PV Sindhu seeded 9th, while Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty get 5th seeding for BWF World Championships. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30.
2: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
10: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 to 20% வரை தள்ளுபடி.
9: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
11: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இதய ராகம். நம்மள இன்னைக்கு முழுக்க உற்சாகமா ஆக்கிக்கணும் அப்படின்னா, நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும். அதுல ஒண்ணுதான் இதய ரேகம். நமக்கு ரொம்பவே பிடித்த புதிய பாடலை கேட்கும் போது நம்மளுடைய உற்சாகம் டபுள் ஆகுங்க. அது மாதிரி நேர்கள்லாம் அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப அடுத்ததான் அமரன் திரைப்படத்துல இருந்து நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருவானைக்காவல்ல இருந்து ராஜ்குமார், சிவசங்கரன், அவங்க மட்டும் இல்ல மலைக்குடிப்பட்டி சண்முகம், ராசாத்தி, செந்தநீர்புரம், ஆல்பர்ட், பாத்திமா, வாரியங்காவல், குளஞ்சிநாதன், கதிரவன், இவங்க எல்லாருக்காகவும் சூப்பரான அமரன் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இன்று காலை 9 மணி வசந்த் அழைப்புல வாழ்வின் பிற்பாதையில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமா? நேயர்களே, உங்களது கருத்துக்களை சொல்லலாம். அதுவா இதுவா விவாத நிகழ்ச்சியில சுழி 431 இந்த இணைப்பு என்னோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1. உங்களது கருத்துக்களை அனுப்ப வாட்ஸ்அப் என்னும் காத்திருக்கிறது 938 546 102 1. 8:40 ஆக போது இதே ரகம் கேட்டுட்டு இருக்கோம். நேர்கள்லாம் ரொம்பவே பிடித்த பாடல், அதுவும் புதிய பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா புதுக்கோட்டை குளத்தூர் நாயக்கர் பட்டியிலிருந்து ரவி கேட்ட பாடல் காலா திரைப்படத்திலிருந்து எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதய ராகம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

இதயத்தின் இலக்கணம் இசை இசையை கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இதய ராகம். அடுத்ததா இதய ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. புதுக்கோட்டை விராலிமலையிலிருந்து கிருஷ்ணா சுரேஷ் முருகன், இவங்களுக்காக பாடல் சூப்பரா வந்துட்டே இருக்கு விடுதலை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார், அவரும் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார், எச்சில் கையென்ன ஈர கையை கூட உதரமாட்டார், அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலை காக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும் நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவோம், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார், இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான். அவன் எங்கடா போவான், உன் அப்பன் எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாரான். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ராமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே, இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு நானும். அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சம்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா.
0: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 9

0: 9916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திருச்சி சீனிவாசா நகர் காட்டூர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை வழங்கும் ஆலய உலாவில்

0: கரவண பொய்கையில் உதித்தவன்,
1: ஆறுமுகம் கொண்டு நின்றவன்,
0: அருள்மழை பொழியும் தலைவனின் தரிசனம்,
1: கும்பகோணம் திருவீரகத்தில் ஆடி கிருத்திகை பெருநாளில்
2: அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா, தேன் தமிழ்காத்த தெய்வமா.
1: நாளை காலை 10 மணிக்கு FM Rainbow 102.1 இல்.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி.
2: நேர்களே, அடுத்ததா வசந்த அழைப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. வாழ்வின் பிற்பாதையில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமா, அதுவா இதுவா விவாத நிகழ்ச்சிக்கு பங்கேற்று சிறப்பிக்க தொட்டு வாருங்கள். சுழி 431 இணைப்பு எண்ணோடு 240 102 1, மற்றொரு எண் 246 102 1. இது ஏராகம் தரும் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா சாந்தி சிவன், அரியமங்கலத்திலிருந்து. அவங்க மட்டும் இல்ல, பண்ணைபுரம் ரிதன்தாசன், முத்துலட்சுமி, ராதாகிருஷ்ணன் இவங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நாமளும் கேட்கலாம்.

0: இளங்க தமிழன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. இதுவரை இசையால் மனதை வசமாக்கியது இதே ராகம். நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்கலன்மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 9 மணி, இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜா.

0: சுஜாதா கோபிநாதன். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் காலை 10 மணிக்கு தாக்கல் செய்து உரையாற்றுகிறார். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று தொடங்குகிறது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கலாச்சார அமைச்சர்கள், பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் கைரேகை பதிவு செய்யப்படாமல் விடுபட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் சிறப்பு முகாமினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உணவு பொது விநியோகத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் இல்லங்களில் பெற்றோர் பாதுகாவலர் இல்லாத 6 முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளை வளர்க்க விரும்புவோர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரை அணுகலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை இணையதளம் வாயிலாக இன்று பிற்பகல் முதல் மாணாக்கர் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த தேர்வை 66,488 மாணாக்கர் எழுதினர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி ஒகேனக்கலில் அருவி மற்றும் ஆற்றில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக தடை விதித்துள்ளது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 11,988 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 74 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தூத்துக்குடி பனிமதமாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருவுருவ பவனி இன்று இரவு நடைபெறுகிறது. இதனையொட்டி இன்று காலை முதல் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமயமாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு பனிமய அன்னையின் பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு காலை 4:30 மணிக்கு முதல் திருப்பலி, தொடர்ந்து 2ஆம் திருப்பலி, அதனைத் தொடர்ந்து சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்று வருகிறது. மாலை 3 மணிக்கு ஜபமாலை நற்கருணை ஆசிரும், தொடர்ந்து பெருவிழா நிறைவு திருப்பலியும் நடைபெற உள்ளது. இரவு 7 மணிக்கு அன்னையின் திருவுருவ பவனி நடைபெற உள்ளது. பனிமயமாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஏ லட்சுமணன்.
0: உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுடெல்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் PV சிந்து, சாத்விக் சாய்ராஜ், லக்ஷ்யா சென், த்ருவ் கபிலா, தனிஷா கிராஸ்டோ, சிராக் ஷெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: எதிரும் புதிருமான வாதங்களும் கருத்து மோதல்களும் மோசமில்லை, அவை நமக்கு தெளிவை தருகிறது, ஆய்ந்தறிய வாய்ப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா விவாதத்திற்கு உங்களை வரவேற்று இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்புகிற அறிமுக நேயர்கள் 0431-240-102-1 இந்த நெருக்க அழைக்கலாம். நமக்கு ரொம்ப வழக்கமான பாசக்கார நேயர்களே, நீங்க 0431-246-102-1 இந்த என்ன தொடர்பு கொள்ளுங்க.
3: வாட்ஸ்அப் வழியாவும் உங்க கருத்துக்களை நீங்க பகிரலாம். 9038-546-102-1 தமிழ்ல சுருக்கமா தட்டச்சு செய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம்.

0: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
1: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
0: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: வாழ்வின் பிற்பாதியில் புதிய முயற்சிகள், கற்றல் அவசியமா அனாவசியமா? சென்ற வார விவாதத்தின் தொடர்ச்சி தான் என்று, சென்ற வாரமே நேயர்கள் எல்லாம் அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 15 நேயர்கள் சென்ற வாரமே தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு இன்னும் இடம்பெறலையே அப்படின்னு காத்திருக்க நேயர்களுடைய கருத்துக்களை நாம இப்போ முதல்ல சொல்லிடலாம். திருச்சி ஆண்டார் வீதியிலிருந்து பூம்புகார் கல்யாணம் அவர்கள் சென்ற வாரம் வாட்ஸ்அப் வழியை அமைச்சிருந்தாங்க. முயற்சி திருவினையாக்கும் என்ற சொல்லுக்கு ஏற்ப என்ன வயதானாலும் முயற்சியை விடாமல் தொடர்ந்தால் நிச்சயம் வெற்றிதான். அந்தோணி ராஜ் சென்னையிலிருந்து, புதிய கற்றல் அவசியம்தான், கற்பதற்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்னு சுருக்கம் அமைச்சிருக்கிறாங்க. வாழ்வின் பிற்பகுதியில் கற்றல் அவசியமானதுதான், நாம் சிறு வயதில் கற்க நினைத்ததை வாழ்வின் பிற்பகுதியில் கற்க தடை இல்லை, கற்பதற்கு வயது வரம்பு இல்லை, ஆர்வம் மட்டும் இருந்தாலே போதும், இன்று எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கின்றன, வாழ்க்கை சுறுசுறுப்பாக இருக்கும், மனதில் தைரியம் பிறக்கும். அதாவது பிற்பகுதியில் நாம் இப்படி புது முயற்சி எடுத்தா அது என்ன நன்மை பயக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் குறிப்பிடல செய்திக்குள்ள, அதனால கண்டுபிடிக்க இல்லை. அதே போல முதுமையில் பிறருக்கு கற்பிக்க கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சந்திரா திருச்சி குண்டூர் பகுதியில் இருந்து அமைச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு வித்தியாசமாக இதை கண்ணோக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். பிறருக்கு கற்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. நாம கத்துக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்வில் கற்றல் அவசியமே, வயது தடையிலே நாம் பிறந்த போதிலிருந்தே கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். வாழ்வியலே ஒரு கல்விதான், பட்டமும் பதவியும் அது சார்ந்த கல்வியும் அங்கீகாரமே, கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் கூட கல்விதான் அப்படின்னு மற்றும் ஒரு நேயர் அமைச்சிருக்கிறாங்க. அவங்க தனித்தனியா அவங்களுடைய செய்திகள் வந்ததுனால அவங்க பெயரும் தெரியல. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அனுப்புறதா இருந்தா நீங்க ஏற்கனவே உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்ட நேயர்கள் மற்ற நேயர்களுக்கு வழிவிடலாம். நீங்க இணைப்பிலையும் வந்து பேசலாம். 04-3-1-240-102-1 மற்றும் 246-102-1. இப்ப புதிய கற்றல் அவசியமா அனாவசியமானு கேட்ட இப்ப இத்தனை நேயர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப இன்று சேர்த்து நம்ம கணக்கெடுத்துனா 15, 16, 17, 18, 19 அப்படியே கூடிக்கிட்டு போயிட்டே இருக்கு. இணைப்புல நேயர் இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நம்ம ஒரு முடிவு சொல்லுவோம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்கள், யார் இங்கிருந்து?
2: சத்திரபலன் பரமேஸ்வரி.
1: சொல்லுங்க பரமேஸ்வரி.
2: கத்துக்கணும், எந்த வயசாலும் பரவாயில்ல, கத்துக்கணும்.
1: நீங்க என்ன புதுசா கத்துக்கலாம்?

0: இருக்கீங்க இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏதாவது பூசா கத்துட்டு இருக்காங்களா?
1: இல்லைங்க, பசங்க வந்து கராத்தையும் இதுவும் கத்துக்கிட்டு இருக்காங்க, சிலம்பமா.
0: இங்க பாத்தீங்களா, நாங்க என்ன கேக்குறோம், வாழ்வின் பிற்பகுதியில, அதாவது 40 வயது 35 வயது எல்லாம் கடந்த பிறகு நாம இப்ப போய் கராத்தே கத்துக்கிட்டா எப்படி இருக்கும்ன்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பரமேஸ்வரி அம்மா, என்ன கத்துக்க போறீங்க, இல்ல கத்துக்கலாம் இருக்கீங்க?
1: கார் ஓட்டி கத்துக்கலாம்னு ஆசைப்படுறோம்.
0: ஆசைப்படுறீங்க? ஏதாவது முயற்சியில இறங்கிட்டீங்களா, இல்ல இனிமேதான் எடுக்கணுமா?
1: முயற்சியில இறங்கியாச்சு.
0: இறங்கியாச்சு, கத்துக்க ஆரம்பிச்சாச்சா? வகுப்புல சேர்ந்தாச்சு? எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆச்சு. வேக வேகமா பேசுறீங்க, வேக வேகமா ஓட்டிடுவீங்களாட்டிருக்கு, இருந்தாலும் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. அப்ப எத்தனாம் தேதிக்குள்ள கத்து முடிச்சிடலாம்?
1: 10 நாளுக்குள்ள முடிச்சலாம்.
0: பத்து நாளுக்குள்ள முடிச்சலாம். வேக வேகமா தான் பேசுவாங்க போல பரமேஸ்வரி அம்மா. எப்பவும் ரொம்ப நன்றி, இணைப்புல வந்ததுக்கு அவசியம் தான் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு புது விஷயத்த நாம கத்துக்கிற போது இந்த வயசுல நமக்கு இது தேவையா, தப்பாக போயிட்டா மற்றவங்க சிரிப்பாங்களே அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும். அந்த பயம் ஓரளவுக்கு நியாயமானது தானே? அந்த இடத்துல நமக்கு ஒரு வேலை, இது அனாவசியமான ஒரு முயற்சி நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்ததே கிடையாதா அப்படின்லாம் தான் நம்ம நேயர்கள்ட்ட கேட்க போகிறோம். அப்படி நீங்கள் புது முயற்சி எடுக்கும் போதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் ஆதரவு எப்படி இருந்துச்சு, மற்றவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் பற்றியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் அலசி ஆராயலாம். வேணா இப்படி வச்சுக்கலாம், வாழ்வில் புதிய பிற்பகுதியில் இல்லை எந்த வயதாக இருந்தாலும் சரி கற்றல் அவசியம் தான் அப்படின்னு எல்லாருமே ஏற்றுக்கிட்டதுனால இதை வேணா இப்படி அணுகி பார்ப்போமா இந்த விவாதத்தை. வாழ்வின் பிற்பகுதியில் புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது எது அப்படின்றதையும் நாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் அலசி ஆராயலாம். குடும்பத்தினுடைய ஆதரவின்மையா இல்லைனா சமூகத்தின் கேலியா?
2: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கல்யாணத்துல கவனிச்சியா,
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு,
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வாழ்வின் பிற்பகுதியில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமானு கேட்டா, நேர்கள்லாம் பொதுவாக அதை எப்படி கண்ணோக்குறாங்க, இந்த விவாதத்தை எப்படி அணுகிறாங்க அப்படின்னா, வண்டி ஓட்டுறது அப்படி அதை பத்தி பேசுறாங்க, இல்லைன்னா திறன் பேசியை பயன்படுத்த நாங்க இப்ப கத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சமா இருக்கிற கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச மொழியை வந்து நாங்க இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து கத்துட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இப்ப ஒரு 50 வயசு ஆயிடுச்சு இல்ல 55 வயசாச்சுன்னு வச்சுப்போம், இப்ப அந்த வயசுல ஒரு நீச்சல் கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியில நாமளும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விளையாட்டை முதல்ல இருந்து தொடங்குறதா இருக்கட்டும், ஒரு இறகு பந்து விளையாட்டு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா இசைக்கருவிகள் வாசிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு இப்ப யாச்சும் கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வயலின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இசைக்கருவி வாசிக்க கத்துக்கிறது, இல்ல ஒரு அயல் நாட்டு மொழி ரஷ்யன் பிரெஞ்சு ஜெர்மன் இதெல்லாம் நான் கத்துக்கிறேனே இப்ப என்ன போச்சு அப்படின்ற மாதிரி கத்துக்கிற முயற்சிகள், இது போன்ற முயற்சிகள்ல ஒரு 60 வயசை கடந்தவங்க எப்படி சர்வசாதாரணமா முடிவெடுத்து போய் வகுப்புல சேர்ந்துருவீங்களா? இதைத்தான் பேசிட்டு இருக்கோம், இதுதான் அவசியமா அனாவசியமானு பேசிட்டு இருக்கிறோம். இப்ப வண்டி ஓட்டுறது, திறன் பேசிய பழகிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிவிட்ட செயல், இதுல வந்து பெருசா யாரும் அப்படி அப்படி புருவத்தை உயர்த்தி பார்க்க போறதில்ல அப்படின்னு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க வணக்கம்.
4: அம்மா வாழ்க வளமுடன்.
3: சொல்லுங்க.
4: பெருகமணியில இருந்து வேறு முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
3: சொல்லுங்க ஐயா.
4: எதையுமே கத்துக்கிறதுக்கு ஒரு வயசு வந்து தடை கிடையாதுமா, கண்டிப்பா அவசியமா கத்துக்கிறோமா எல்லாத்தையுமே வந்துட்டு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து வண்டி ஓடுறது எல்லாமே செஞ்சுட்டே இருக்கு, அதுதான் வந்து திறந்த பிள்ளையே வண்டி எடுத்து வண்டி ஓட்டு ஓடுதுகள். இப்ப பாத்தீங்கன்னா 5 வயசு இப்ப நிறைய எல்லாம் பெரிய வண்டி எடுத்து ஓட்டிட்டு போகுதுங்க.
3: அதான் 5 வயசுல எல்லாம் தடைங்கயா, அதெல்லாம் செய்யக்கூடாது.
4: பெற்றோர்கள் பார்த்தா அந்த

0: தொழில் பண்றதுக்கு வந்துட்டு எவ்வளவோ முன்னே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருந்துச்சு தொழில் பண்றதுக்கு வியாபாரம் வந்துட்டு படிக்கல வச்சு திராசு வச்சு இது பண்றது. இப்ப வந்து மின்னணு திராசு வந்துச்சு அது யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைகள வந்துட்டு ஈஸி பண்ற இப்ப ஒவ்வொரு கம்பெனில நம்ம ஈஸி பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப நம்மளா வயசாச்சு கூட ஈஸி பண்ணாம அப்படியே விட்டுறமா அது கத்துக்கிட்டு அந்த தொழில அப்படி யாரையும் மேற்கொண்டு முன்னாடி
1: இருக்கிறான். மின்னணு பண பரிவர்த்தனை பத்தி தானே சொல்றீங்க? அதெல்லாம் இப்ப நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
0: ஈஸி ஏத்துறாங்கல்ல.
1: அதான் அதெல்லாம் சொல்றீங்க. சரி, இப்ப நீங்க என்னங்கய்யா தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க?
0: மளிகை கடைமா.
1: தொடர்ந்து அதே செஞ்சிட்டு இருக்கீங்களா இல்ல எதுவும் தொழில மாத்தினீங்களா இடையில?
0: இல்ல இல்ல, அப்படி டெவலப் பண்ணிருக்கீங்க. முன்ன வந்து உள்ள மளிகை கடை மாதிரி உள்ளது
1: வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு தொழில் செஞ்சுட்டே வரீங்க, அதுல முன்னேறி இருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுல எப்பயாச்சும் ஒரு காலகட்டத்துல நாம வேற தொழில் செய்வோமா அப்படின்னு தோணிருக்கா? புதுசா கத்துக்க போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு 60 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் நீச்சலே கத்துக்கல. நான் நாளைக்கே போய் வகுப்புல சேர போறேன், காலையிலயும் சாயங்காலம் தான் வரணும், இடையில என்னால போக முடியாது, ஏன்னா வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலைல வகுப்புல சேரலான்னு ஒருத்தவங்க கிளம்புறாங்கன்னு வைங்களேன், வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத பத்தி நேர்கள் பகிரலாம். இதுல ஒருவேளை இந்த புது முயற்சிகள் எடுக்கிறதுல பாலின பாகுபாடு எதுவும் இருக்குமோ? ஏன்னா இப்போ 60 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் ஏதாவது ஒரு புது முயற்சி எடுத்தாங்கன்னா, ஆ பரவாயில்லையே இந்த வயசில் இப்படி இளமையோடு இதெல்லாம் செய்கிறாரே அப்படின்னு பாராட்டுவாங்க. அதுவே ஒரு பெண் செய்தால் என்ன சொல்லுவாங்க? ஒரு வேளை அதில் பாகுபடுறது காட்டுறாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
2: மேம் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். மேம்
1: சொல்லுங்க.
2: கத்துக்கிறதுக்கு வயது அப்படிங்கிற ஒரு விஷயம் தடையே இல்லை மேம்.
1: இப்போ ஒரு கேள்வி கேட்டோம்ல, நீங்கள் வந்து எவ்வளோ விவரமானவர் இப்படி சொல்லலாமா? நான் ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: இன்னொரு வாட்டி கேள்வியை சொல்லுங்க மேம்.
1: நான் எங்க கேட்டேன் அப்படிங்கறீங்களா?
2: இல்ல,
1: அதாவதுங்க, அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல வச்சுக்கோங்க, ஒரு ஆண் வந்து ஒரு புதிய தொழில் தொடங்குறாங்க, இல்லன்னா இந்த கீர் வச்ச வண்டி ஓட்டுறாங்க, 70 வயசுக்காரர் கூட ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்லையே எவ்வளவு சிறப்பா ஓட்டிட்டு போறாரு, இப்ப கூட இளமையா இருக்கிறாரு அப்படின்னு பாராட்டுவாங்க ஒரு பக்கம். அதே மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு பெண் செய்தா அதுல எதுவும் பாகுபாடு காட்டுறாங்களா இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையா?
2: அப்படி எல்லாம் இல்ல மேம். என்னுடைய பாட்டி கலக்குறாங்க, என்னுடைய தாத்தா பார்த்து சந்தோஷப்படுறாரு. முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆண்களுக்கு கொஞ்சம் பவுஸ் ஜாஸ்தி தான், அவங்க குட்டி விஷயம் செஞ்சாலும் சாதாரண விஷயம் செஞ்சாலும் தூக்கி வச்சு பேசினாங்க. இப்ப பாகுபாடு இல்ல, பெண்ணா இருந்தாலும் அப்ப பெண்ணா இருந்துட்டு இவ்வளவு சாதிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்து அப்ரிசியேட் பண்றாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க மேம். உதாரணத்துக்கு என்னுடைய பாட்டியே பாருங்களேன், 70 வயசுக்கு மேலதான் டெக்னாலஜியை கத்துக்கிட்டாங்க. இன்னொரு பாட்டி வந்து 65 வயசுக்கு மேலதான் அவங்க சொந்தமா தொழில் அப்படிங்கறத தொடங்கி வாழ்க்கையில சாதிச்சாங்க. அவங்க பண்றத பாராட்டி அவங்களை அப்ரிசியேட் பண்றாங்க மேம்.
1: குடும்பம் ஆதரவு குடுக்கறாங்க, சமூகம் கேலி பண்ணல. பாட்டி நான்
2: எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது. 70 வயசு ஆயிடுச்சு, கட்டிலேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு பொழுது போகலன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயத்தை எடுக்கிறேன், அது எனக்கு ஹாப்பியா இருக்கு, அதனாலதான் நான் செய்யணும், பொருளாதாரத்துக்காகவே செய்யலன்ட்டு தானே மேம் அவங்க சொல்றாங்க.
1: சரி, அப்ப நீங்க ஓய்விடுங்க, கஷ்டப்படாதீங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன்லாம் நீங்க சொல்லல. சரி, ரொம்ப நன்றி.
2: உங்களுக்கு இஷ்டம் இருந்தா செய் பாட்டி அப்படின்னு நான் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லல, ஏன்னா அவங்க செய்யறேன்னு இந்த வயசுக்கு சொல்லிட்டு பெருசு, செய்யாதன்னு எதுக்கு தடைப்படணும்
1: அப்படின்னு இருக்கீங்க.
2: உடம்புல செம்பு இருந்தா அவங்களே செய்வாங்க மேம், செம்பு இல்லைன்னா வேணாம்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு நம்மள விட பல மடங்கு நிறைய விஷயம் அவங்க
1: அனுபவம் இருக்கு. சரி, நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. சில நேரங்கள்ல இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வயதான பிறகுலாம் அவங்களுக்கே கொஞ்சம் உடல்நல குறைபாடு இருக்கும்போது இதை செஞ்சு பார்க்கலாமே, வாழ போகிறது இன்னும் கொஞ்சம் நாள் தானே, இப்பவாது நான் இதை செய்யறேனே அப்படின்னு அவங்க முயற்சியில் இறங்கும் போது பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், பாவம் அவங்க ஏற்கனவே கஷ்டப்படுறாங்க, இதை வேற போய் செய்யணுமா, ஏன் இவ்வளவு வளட்டிக்கிறீங்க, ஓய்வெடுக்கலாம்ல அப்படின்னு சொல்றது அன்பின் வெளிப்பாடா.

0: இல்லைன்னா சில நேரங்களில் இப்படி எடுத்துக்கலாம், ஏன் நம்ம நம்ம சுதந்திரத்தில் பயிக்கிறாங்க, இது என்னுடைய சுதந்திரம், நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது உண்டா. வாங்க வணக்கம், இணைப்பில் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? சுழி 4 3 1 240 102 1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். மற்றும் ஒரு எண் 246 102 1 வாட்ஸ்அப் வழியாக உங்கள் கருத்துக்களை சொல்லணுன்னா 938 546 102 1.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
9: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
8: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
9: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா கேட்டுட்டு இருக்கோம். வாழ்வின் பிற்பாதையில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமா? அவசியம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, சில நேரங்களில் அந்த முயற்சி எடுக்கும்போது தடையாக இருக்கிறது என்ன? குடும்பத்தின் ஆதரவின்மையா, சமூகத்தின் கேலியா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
4: வணக்கம்மா,
3: சொல்லுங்க.
4: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காதவி இக்பால் பேசுகிறேம்மா.
3: சொல்லுங்கம்மா.
4: குழந்தைங்க இப்ப நம்ம இப்ப நம்ம எல்லாம் வயசான பிற்பாடு போனோம்னா சரி ஒரு மாதிரியாதான் பாப்பாங்க, என்ன இப்ப வந்து சேர்ந்திருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க. அதை பத்தி கூட இல்ல, இப்ப பொருளாதாரம் இருக்குதுமா. இப்ப வந்து நான் வந்து டைப்ரைட்டிங் முடிச்சேன், இப்ப ஹிந்தி தமிழ் படிக்கலான்னு பக்கத்துல இருக்குது போலான்னு பார்த்தா இப்ப ஒரு மணி நேரத்துக்கு 500 ரூபாய் கேக்குறாங்க. இப்ப நம்ம வீட்டை போட்டு அந்த 500 ரூபாய் போட்டு செலவு பண்ணுமா? அதாச்சும் வீட்டுக்கே செலவு பண்ணிக்கலாம். என்ன படிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அது வயசாச்சு, இனிமேட்டு என்ன வேலைக்கே போறோம்
3: தோணுது.
4: தோணுது, அப்புறம் உடம்பும் ஒத்துழைக்க
3: மாட்டேது.
4: என்ன போயிட்டு வந்து அப்படின்னு அது மாதிரி இளமையில கல்வி தான் ரொம்ப சிறப்பானது. அந்த மாணவர் வந்து அந்த பருவத்தை மட்டும் கைவிடாம நல்லா படிச்சு என்ன வேணா கத்துக்கலாம். இப்ப மலையேற்றத்துக்கு போறாங்க, சாதிக்கிறாங்க, சாதனை படிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அங்க போனா எவ்வளவு கஷ்டத்தோட போனா கூட அங்க வந்து கழிவெல்லாம் விட்டுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அதாவது நமக்கு கேடதான்
3: விளைவிக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகளோட அவங்க போகணும். அம்மா ஒரு நிமிஷமா, இப்ப என்னன்னா நீங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. இளமையில் கல்ன்றாங்க. இப்ப வாய்ப்பு இருக்கிற போதே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மாதிரி அந்த நேரத்திலே நம்ம கிடைக்கிறத முழுமையா பயன்படுத்தி நம்ம புதிய முயற்சிகள் எடுக்கணும், இல்ல கத்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா சில நேரங்கள்ல இப்படி தோணுவோம், நீங்க சொன்னதை வச்சு எனக்கு இப்படி தோணுது, பொருளாதார ரீதியா கொஞ்சம் சிக்கலா இருக்கு, எல்லா நேரங்களும் எல்லாராலையும் செய்ய முடியறதில்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த நேரத்துல நாம நமக்காக செலவு பண்ணணுமா? இந்த பணத்தை வந்து நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணலாமே, எதுக்கு நம்மளுடைய இந்த முயற்சிக்காக செலவு பண்ணணும்? சில நேரங்கள்ல செலவு பண்ணிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி வருமா? அந்த மாதிரி இது நடக்குமா?
4: ஆமாமா, அந்த பணம் வந்து சிக்கல் தான் இருக்குது இந்த காலத்துல. அந்த 500 ரூபாய் சேமிச்சு வச்சா அப்ப நம்ம பேரன் பேத்திக்கு உதவுமே, அவங்க பிற்கால வரத்துக்கு நல்லா இருக்கு. அவங்களுக்கு
3: நமக்கு எதுக்கு இந்த வயசுல அவங்களுக்கு கொடுப்போம் இல்ல அப்படி தோணும். இதெல்லாம் இப்ப அத்தியாவசியம் ஆயிடுச்சு. நாம அதையும் தாண்டிதான் பேசிட்டு இருக்கோம். வைங்களேன், சின்ன பிள்ளைங்க எல்லாம் போய் கத்துக்கிற விஷயத்த பெரியவங்க பிற்பகுதியில கத்துறத பத்தி நம்ம பேசுறோம். இது அலைபேசி பயன்பாடு எல்லாம் சர்வசாதாரணமாயி போச்சுங்கம்மா, எல்லாரும் கத்துக்கிட்டா நல்லது. அப்புறம் அந்த மின்னணு பண பரிவர்த்தனை எல்லாம் சொன்னாங்கல்ல, அது எல்லாரும் செஞ்சுக்கிட்டா நல்லது தாங்க. நடைமுறையா இப்ப இங்க நடக்கிறத வச்சு நீங்க அதை அணுகி இருக்கிறீங்க, உங்களுக்கு நிச்சயமா பாராட்டணும். நேயர்கள் இதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்புறோம். அம்மா சொன்னதுலேருந்து குமரன் நகர் லக்ஷ்மி அவர்கள் வாட்ஸ்அப் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 40 வயதில்தான் கார் ஓட்ட கற்றுக்கொண்டேன், இந்த வயதிலும் உடம்பை ஃபிட்டாக வைத்துக்கொள்ள

0: ஒன்றும் போகிறேன். இதெல்லாம் இந்த அப்புறம் இந்த நெட் பேங்கிங்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் இமெயில் அனுப்புறதுக்கெலாம் என் கணவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அவருடைய ஆதரவு இருந்தால் போதும் உலகையே நான் விலை பேசிடுவேன் அப்படிங்கிறாங்க குமரன் நகர் லக்ஷ்மி அவர்கள். அவங்க இவங்க சொல்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்குது, ஆனாலும் நான் போகிறேன் இந்த உடற்பயிற்சிக்காக, நான் வெளியே போய் உடற்பயிற்சி பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது வேணால் நம்ம வந்து பாராட்டணும். அம்மாவுக்கு எவ்வளோ வயதுன்னு நமக்கு தெரியல, 40 வயதில் தான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க, இப்போ ஒருவேளை 60 வயதுன்னு நம்ம கணிக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அப்போ அது கொஞ்சம் சிறப்பானது தான். அப்படி அவங்க போகும்போது வரும்போது இந்த வயசில் நீங்கள் என்னப்பா ஜிம்முக்கெல்லாம் வந்துட்டுருக்கீங்க அப்படி அதாவது கேலி பேசுகிறாங்களா, இல்லை எதுவும் தடை இருக்கா அப்படின்றத பற்றியும் நீங்கள் பகிரலாம். நேர்கள் வாட்ஸ்அப் வழி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்னா 938-546-102-1 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். ஆஹா, சரி, வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேயர் அமைச்சிருக்கிறாங்க. சோமசுந்தர பாரதி, மேலூர் தாலுகா, மதுரை மாவட்டத்திலிருந்து. பள்ளியிலும் கல்லூரியிலும் சிறப்பாக பாடுவேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 65 வயதில் கர்நாடக சங்கீதம் கற்க ஆசை, ஞாபக சக்தி குறைவால் அச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் ஒருவேளை பாடும்போதே வந்து வரிகளை வார்த்தைகளை மறந்துட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறாங்களா என்னன்னு தெரில. பார்த்து பாடுறது கூட வாய்ப்பு இருக்கும் தானே, ஐயா முயற்சி பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு தயக்கம் இருக்குது அவங்களுக்கு, அதை தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் அது அனாவசியமாக போகுதோ, அவசியம் மனது நினைத்தால் கூட இப்படி ஒரு அச்சம், அது அந்த முயற்சி தோற்று விடுமோ, பலன் அளிக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கும்போது தான் அந்த இடத்துல தடை ஏற்பட்டு அதை அப்படியே பயந்துட்டு ஒதுங்கி போயிடும் பாருங்க. அங்கே தான் அது அனாவசியமாக மாறுதுன்னு தான் நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: ஞானம்பாள் பேசுறேன் மேடம்.
0: யாரு?
1: பள்ளக்காட்டுல இருந்து ஞானம்பாள் பேசுறேன் மேடம்.
0: ஞானம்பாள் சொல்லுங்க, உங்க பேர்ல ஞானத்தை வச்சிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க இதுக்கு ஒரு நல்ல விடையா சொல்லுங்க.
1: மேடம், கல்வியை கற்கிறதுக்கு வந்து வயசு ஒரு தடையே இல்லைங்க.
0: நம்ம கல்வியை மட்டும் பேசவில்லை அம்மா, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எத்தனை தடவை கோடிட்டு காட்டுறோம், சின்ன பிள்ளைங்களாம் இப்போ கராத்தே கிளாஸ் போகுதுங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் போட்டியில் பங்கெடுத்து பதக்கம் வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 50 வயசுல 45 வயசுல போய் நம்மளுக்கும் போட்டி இருக்கு. சில விளையாட்டு போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஞானாம்பாளம்மா, சில விளையாட்டு போட்டிகளில் வயது வரும்போது அதாவது அதில் ஒரு தடையும் கிடையாது, விளையாட்டுக்கும் தான். நீங்கள் எப்படி கல்விக்கு சொல்கிறீங்களோ சில விளையாட்டுகளில், ஏன்னா அந்தந்த வயதினருக்கு தகுந்த மாதிரி போட்டிகள் நடத்துகிறாங்க. என்ன அப்போ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் அந்த மாதிரி பங்கேற்கிறாங்க. நீங்கள் பார்த்தது நம்ம நிறைய பேர் தடகள போட்டிகள் கூட, முதியோர் தடகள போட்டிகள்லாம் நடத்துகிறாங்களே, அதில் பதக்கங்கள் வென்றவங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, நம்ம நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்கல்ல. அப்போ அந்த மாதிரி முயற்சிகளை பற்றி பேசுகிறோம் நம்ம. அப்போ சொல்லுங்க, அது எப்படி அவசியமா அனாவசியமா?
1: அதெல்லாம் அவசியம் தாங்க மேடம். நம்ம வந்து நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கு உடற்பயிற்சி, அது ஒரு உடற்பயிற்சியாவே எடுத்துக்கலாங்க மேடம். எல்லாத்துலயும்
0: இன்னைக்கு
1: எல்லாமே ஓட்டப்பந்தயம் எதா இருந்தாலும் சரி, அதுல எல்லாமே அது உடற்பயிற்சியாவே எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வயது வந்து ஒரு தடையே இல்லைங்க.
0: தடையே இல்ல. அம்மா நீங்க வந்து, அம்மா நீங்க பள்ளி நாட்கள்ல எதுல சிறந்து விளங்குறீங்க? படிப்புலையா, விளையாட்டுலயா, கவிதை போட்டிகளா, அப்படியா, எந்த மாதிரி சொல்லுங்க?
1: படிப்புல எல்லாம் ஓரளவுக்கு தாங்க மேடம்.
0: சரி,
1: மத்தது விளையாட்டுல எல்லாம் உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், அந்த கொக்கோ எல்லாம் வந்து நல்லா டென்னிக் வைட்டு எல்லாமே நல்லா விளையாண்டு இது பண்ணிருக்காங்க மேடம்.
0: பள்ளிக்கூடம் வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் நீங்க தொடரலையா?
1: அதுக்கப்புறம் நாங்க வந்தது ஒரு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டோம் மேடம்.
0: சரி,
1: அதெல்லாம் வெளியில போய் எதுவுமே வீட்டுல நமக்கு வேலை செய்யறதே நிறைய இருக்கும்,
0: நிறைய
1: வயல் வேலை, பூக்காடு,
0: சரி,
1: கொத்துறது வெட்டுறது எல்லாமே வேலை இருக்குங்க மேடம்.
0: சரிங்க.
1: அதனால இந்த மாதிரி வேலைக்கு நான் போகல. என் பொண்ணு இப்ப 43 வயசு ஆகுது, இப்போ ஷெட்யூல்டு போறா.
0: என்ன போறாங்க? இந்த ஷட்டில் காக்கா?
1: ஆமா ஆமா,
0: இறகு போந்து.
1: உடற்பயிற்சிக்காக
0: போறாங்க.
1: 43 வயசு ஆகுதுங்க மேடம்.
0: பரவாயில்லையே.
1: போயிட்டு இருக்கா, வீட்டுல வேலையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கா.
0: போயிட்டு இருக்காங்க. சரி, எப்பயாவது ஒரு நேரம் அவங்க உங்க பொண்ணு ஏதாவது இப்படி சொல்றாங்களா, நான் பாட்டு சில நேரங்களை விளையாட போயிடுறேன், எனக்கு வீட்டுல கொஞ்சம் கவனிக்க முடியாம போயிருது, கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அப்படி ஏதாவது சொல்றாங்களா?
1: உடற்பயிற்சி செய்யுமா, நீ யோகா செய்யுமா அப்படின்னு சொல்லி என்னையும் கொஞ்சம் ஊக்குவிப்பா மேடம், கொஞ்சம் சொல்லி கொடுப்பா எல்லாம்.
0: சரி, உங்க பொண்ணு

0: பெயர் என்னங்கம்மா?
1: அம்பிகா.
0: அம்பிகா 43 வயது, ஷட்டில் காக், ஷட்டில் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. தொடர்ந்து அவங்க செய்யட்டும், போட்டிகளில் கூட கலந்துக்கிட்டோம், அவங்கள ஊக்கப்படுத்துங்க. அப்போது நீங்கள் வந்து புதிய முயற்சி செய்யலாம், அதில் ஒன்றும் தடை இல்லை, நாங்கள்லாம் ஆதரவாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா?
1: அவளோட பையன் ஆர்ச்சரியில இருக்காங்க மேடம், இப்ப கூட கொல்கத்தா போயிருக்கான்.
0: சரி சரி, பரவாயில்லையே.
1: அவனையும் கொஞ்சம் ஊக்குவிப்பாங்க.
0: எப்படி எல்லாம் உங்க ரத்தத்துல இருந்து வந்திருக்குமோ? நீங்க வந்து அப்படி உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் எல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல?
1: ஆமா மேடம், ஆமா.
0: உங்களுக்கு எப்பயாச்சும் தோணுச்சாமா, இப்போ உங்க பொண்ணு பண்ற மாதிரி நம்மளும் எதுவும் விளையாடலாமா அப்படின்னு? உங்களுக்கு 50 வயசு இருக்கும் போதோ 40 வயசு இருக்கும் போதோ தோணுச்சா எப்படி?
1: அந்த தோணும் தோணும் மேடம், என்னால போக முடியாது, வீட்டுல இருந்து போக முடியாது,
0: தோணி இருக்கு,
1: போக முடியாது,
0: தோணி இருக்கு. ஆனா இப்ப நமக்கு இது அனாவசியம் நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க. அனாவசியம் பக்கம் காதர் பிவி அம்மா பக்கம் சேர்த்துக்கிறவங்கள. சரிங்கம்மா, நன்றி. ஞானாம்பாளம்மா அருமையா நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துகிட்டீங்க. உங்க பொண்ணு அம்பிகா பத்தி சொன்னது எல்லாருக்குமே நிச்சயமா ஊக்கம் அளிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த வயதுலயும் விளையாட போகலாம், அதாவது பொழுதுபோக்குக்காக மட்டும் கிடையாது, உடற்பயிற்சிக்காக நாம நல்லா நம்மளுடைய உடல் நலனையும் மனநலனையும் வச்சுக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல போறது சிறப்பு. திருச்சி FM 102.1 வசந்த் அழைப்பு.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
6: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
5: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
6: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477. வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: வாழ்வின் பிற்பகுதியில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமானு பேசிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் அவங்களுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. இவங்க யாருன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீனிவாசன் அன்னூர்லேருந்து புவனேஸ்வரன் அவர்கள். எனக்கு கதை கவிதை இது போன்று எழுதுவதற்கு ஆசையாக இருக்கிறது, அதற்கான முயற்சி செய்கிறேன். ஆனால் ஒரு தயக்கம், நாம் எழுதுவது தவறு இருந்தால் எப்படி சரி செய்வது என்று எனக்கு சரியாக தெரியவில்லை அப்படின்னு ஒரு சில கவிதை வரிகளையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க, இப்படி எழுதியிருக்கிறாங்க. அவள் சென்றால் தென்றல் அவள் பின்னே சென்றது, அவள் சிரித்தால் அந்த நிலவு சிவந்தது, அவள் பார்த்தால் பாறையில் பூ பூத்தது, அவள் பேசினால் நான் வாயடைத்து போனேன் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு 55 வயதாகிறது, இது போன்ற கவிதைகள் எழுத ஆசைதான், நான் தொடரலாமா அப்படின்னு நம்மள வேற கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எழுதுனதை மதிப்பீடு செய்கிற அளவுக்கு நமக்கு இல்லை தகுதி, இருந்தாலும் நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிட வேண்டியதில்லை. எப்போதுமே நீங்கள் தொடரலாம். இது போன்று உங்களுக்கு தெரிந்தவள் அறிந்தவர்கள்கிட்ட உங்கள் நண்பர்கள்ட்ட கொடுத்து அவங்க படித்து பாருங்கப்பா இது எப்படி மாற்றிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்லாம் கேட்டு பார்க்கலாம். நல்லா எழுதுகிறவங்கள்ட்ட கூட நீங்கள் பழகி அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம், என்னெல்லாம் செய்யலாம், அதுக்கு நிறைய படிக்கணுமா, என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: நானும் கிருஷ்ணவேணி பேசுறேம்மா.
0: கிருஷ்ணவேணி அம்மா சொல்லுங்க.
1: ஆமா, நான் வந்து 55 வயசுக்கு மேலதான் யோகா கத்துக்கிட்டேன்.
0: சரி.
1: ஆமா, இன்னும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். 88 வயசு ஆகுது.
0: சரிங்கம்மா.
1: அதனாலதான் எனக்கு காலெல்லாம் நல்லா நடத்த முடியும் செய்யுது. அதனால இந்த மாதிரி எதுவும் கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லம்மா.
0: தாடையே இல்லை. சரிங்கம்மா. கிருஷ்ணவேணி அம்மா யோகா செய்துட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க இல்லையா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதே உங்களை பார்த்து பலருக்கும் ஊக்கம் வரும். நம்ம யோகா அப்படின்றது ஒரு வாழ்வியல் முறை, அந்த மாதிரி நம்ம அதை மாற்றிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது தான் உடல் மன ஆரோக்கியத்திற்கு. மற்றும் ஒரு நேயர் வாட்ஸ்அப் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய இலக்குகளை அடைவது மன நிறைவையும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும்.

0: மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இதனால் வாழ்வின் பிற்பாதையில் புதிய முயற்சிகளையும் கற்றலையும் தொடர்வது முற்றிலும் அவசியமானதுதான் அப்படின்னு தஞ்சாவூர் லக்ஷ்மி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இவங்க லக்ஷ்மி அம்மா சொன்னதை நம்ம இப்படி கூர்ந்து கவனிக்கணும். என்ன விஷயம்னா, ஏன் அவசியம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது அவசியம் நம்ம எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டோம்னா அதனால் என்ன நன்மைகள் பிறக்குன்றதை அவங்க ஆலோசித்து சொல்லியிருக்கிறாங்க. வாங்க, வணக்கம், இணைப்பில் காத்திருக்கும் நேயர்.
1: வணக்கம், ஏர்போர்ட் பார்க்கிங் ஆஃபீஸர்.
0: ஃபாத்திமா அவர்களே, சொல்லுங்க.
1: வயசே ஒரு முயற்சி, பயிற்சினா நிச்சயம் வெற்றி. வயசே ஒரு கையே கிடையாது. நான் இந்த வயசுலயும் தையல் தெரிஞ்சு கூட ஒரே வாரத்துல கத்தி நம்ம கூட வயர் கூட போற நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு.
0: ஃப்ரீயா இருக்கு. சரி சரி சரி, எப்ப கத்துக்கிட்டீங்க?
1: ஒரு 3 மாசம் தான் ஆகுது. ஒரே வாரத்துல கத்திட்டு வாங்கிட்டு போறாங்க, ஆர்டர் உடனே செஞ்சு கொடுத்துறேன் ஒரு வாரத்துல.
0: அப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணி இருக்கா, நம்ம ஏதாவது புதுசா கத்துக்கோமே அப்படின்னு
1: கத்துக்கிறாங்க? நம்ம ஏதாவது புதுசா ஏதாவது செய்யணும், புதுசா ஏதாவது செய்யணும், அதே ஒரு எண்ணம் தான். ஏதாவது, ஆமா
0: சரிங்கம்மா. இப்ப இளமை காலங்கள்ல நீங்க ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னு நினைச்சு, இல்ல செய்யணும்னு நினைச்சு, சாதிக்கணும்னு நினைச்சு ஏதாவது உடுபொட்டு போயிருக்கா? இன்னும் செய்யாதே ஏதாவது இருக்கா?
1: தையல் கத்துக்கிறேன்னு தெரிஞ்சு பெரிய அளவுக்கு நல்லா கத்து, நல்லா மிஷின் போட்டு நான் வாழ்க்கை வச்சு நல்லா செய்யணும் நினைச்சேன். ஆனா சட கத்துக்கிற போகல.
0: தையல் தொழிலாகவே செய்யணும் நீங்க நினைச்சீங்க அப்படிதானே?
1: நினைச்சேன், ஆனா செய்யல. வீட்டுல மட்டும் மிஷின் போட்டு நானே தையல் கத்துக்கிறாம நானே தையல் கத்து
0: தனக்கு தானே கத்துக்கிட்டீங்க. காதர் பி வி இக்பால் அம்மா, ஞானாம்பாள் அம்மாவை நம்மளே கொஞ்சம் இழுத்தங்கிட்ட பக்கம் வச்சிருக்கோம். அவங்கள அனாவசியம் பக்கம் இருந்தாலுமே, அது எப்படி அவங்க அனாவசியம் சொல்றாங்கன்னா, எப்பா எதுக்கு அப்படின்னு சில நேரங்களில் குற்ற உணர்ச்சியா இருக்கு. இந்த பைசாவை நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே, பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே தோணும்போது வேணாம்ப்பா அப்படின்னு ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஞானாம்பாள் அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு நான்லாம் உயரம் தாண்டுதெல்லாம் பண்ணியிருந்தேன், எனக்கு விளையாட்டு போட்டிகள்லாம் ஆர்வம் தான், ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டு பணி சூழல் அப்படி, அதுக்கே நேரம் போயிடுச்சு, எடுத்துக்க முடியல அப்படின்ற வகையில் அனாவசியம். ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கு, செய்யணுன்ற ஏக்கம் இருக்கு. அப்போ அனாவசியம் நாங்கள் அதை சொல்லலை, ஆனால் இப்போ வேணாமே அப்படின்னு ஒதுக்கிறதுனால தான் அப்படி தோணுது, நாங்கள் அந்த பக்கம் இருக்க மாதிரி தெரியுது, இப்போ வேணாம் விட்டுலாம் அப்படின்னு. அப்போ வாழ்வின் பிற்பகுதியில் புதிய முயற்சி அவசியம்தான் அப்படின்றத எல்லாருமே ஏற்றுக்கிறோம். இப்போ எப்போ அது அனாவசியமாக ஆகுதுன்னா, வேணாம் நாம் இப்போ ஒன்று செஞ்சு ஒரு புதுசாக இனிமே போய் நான் தையல் தொழில் தொடங்கி அதில் நான் வெற்றிகரமாக வரல, லாபம் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப சிரமமாக போயிருமே, வீட்டுக்கு நாம் ஒரு பெரிய பாரமாக போயிருவோமே அப்படின்னு யோசிக்கும்போது அது அனாவசியமாக போயிடுது. ஆக வாழ்வில் பிற்பகுதியில் புதிய கற்றல் அவசியமே என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் வீட்டு தோட்டம் நேர்முகத்தில் பங்கேற்கிற திருச்சி திருவானைக்கோவில் ஆர் சின்னத்துறை அவர்கள். இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தற்போது தாக்கல் செய்து வருகிறார். தாவேகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் 13வது கூட்டம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று தொடங்குகிறது. நாளை மறுநாள் வரை நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஆரம்ப கல்வி, குழந்தை பராமரிப்பு மேம்படுத்தல், திறன் மேம்பாடு, ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இக்கூட்டத்தில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி பங்கேற்கிறார். திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் இல்லங்களில் பெற்றோர் பாதுகாவலர் இல்லாத குழந்தைகளை வளர்க்க விரும்புவோர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரை அணுகலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான விவரங்களை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள குழந்தைகள் இல்லங்களில் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர் இல்லாத 6 முதல் 18 வயது

0: இதுவரை உள்ள குழந்தைகளுக்கு அன்பும் அரவணைப்பும் அளித்து குடும்ப சூழலில் வளர்க்க விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரை அணுகலாம். 6 முதல் 12 வயது வரையிலான குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஒற்றை பெற்றோர் தாய் வயது 35 முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரகம் முதல் தளத்தில் தொடர்பு கொள்ளலாம். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஏ.கே. தனசேகரன்.
1: திருச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் சுயநிதி தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் நேரடி சேர்க்கை வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். பொறியியல் பணிகள் காரணமாக ரயில் சேவைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருச்சி ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. பாலக்காடு திருச்சி விரைவிரையில் வரும் 11-13 தேதிகளில் பாலக்காடு பாசூர் இடையே மட்டும் இயக்கப்படும். திருச்சி ஈரோடு பயணிகள் ரயில் வரும் 11-13 தேதிகளில் கரூர் ஈரோடு இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருச்சி கரூர் இடையே மட்டும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் இஷாராணி பரோ முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இஷாராணி தென்கொரியாவின் சோயில் லூயை 21-18, 15-21, 21-7 என்ற செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

3 நிமிஷத்தை கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலையில எந்திரிச்சதும் நம்ம கையில காஃபி கப்போட சேர்ந்து இன்னொரு விஷயமும் நம்மள அறியாம வந்து ஒட்டிக்கோங்க. அதான் நேத்தியோட கவலைகளும் நாளையோட பயம். வானம் எப்பவுமே ஒரே மாதிரி நீளமாவே இருக்காதுங்க. நடுவுல கார்மேகம் வரும், இடி இடிக்கும், மழை பெய்யும், அதுக்கப்புறம் பார்த்தா அதை விட அழகா ஒரு வெயிலும் உதிக்குங்க. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். இன்னைக்கு இருக்க டென்ஷனோ, நேத்து செஞ்ச தப்போ, நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயமோ எதுவுமே நிரந்தரமானது கிடையாதுங்க. ஆனா இந்த நொடி நீங்க சுவாசிக்கிற மூச்சு உங்களோட கவலைகளும் மனசுல தேக்கி வச்சு வெயிட் ஏத்தாதீங்க. எழும்போதே மனசுக்கு பிடிச்ச விஷயத்தோட நாளை தொடங்குங்க. உங்க மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு நாளை உங்களுக்காகவே வாழுங்க. அந்த பாரத்தை எல்லாம் பறக்க விட்டு உங்க கால்களை தாளம் போட வைக்க வந்துருச்சு இதோ உங்கள் போடு ஆட்டம் போடு. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

தினம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால். அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம். ஜெயிப்பது நிஜம்.

கேட்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 போடு ஆட்டம் போடுதான். இசைத்த பாடல் கமலஹாசனின் குரலில், இளையராஜாவோட மிரட்டலான இசையில விக்ரம் திரைப்படத்திலிருந்து தான் கேட்டு ரசிச்சோம். அடுத்ததா உங்களுக்காக ஒரு பாடல்.

இருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா 10:15 கடந்து ஒழித்த பாடல் முத்து திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானோட இசையில கேட்டு ரசிச்சோம். அடுத்த கட்டமா கொஞ்சம் கூட தாளம் குறையாம வித்யாசாகரோட இசையில தெரிக்க விடும் கலக்கலான பாடல் மஜா திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா 10:20 கடந்து போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோட தாங்க இணைந்திருக்கிறீங்க. அடுத்ததா வெறுமாண்டி திரைப்படத்துல இசைஞானி இளையராஜாவோட இசையில பாடல்களை கேட்கலாம்.

25 நிமிடங்களை கடந்து இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோட தாங்க. நேயர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று பிற்பகல் 12:10 எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில அம்மா பேசட்டும் என்கிற தலைப்புல தான் நம்ம பேச போறோம். தோழிகளே, நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பகிரணும்னு நினைச்சிங்கன்னா தோழிகள் தொட்டு வர வேண்டிய நேரடி தொலைபேசி எண்கள் 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோட 240-102-1 இது அறிமுக நேயர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும் எண்கள் காத்துட்டே இருக்கு. மறக்காதீங்க, இன்னைக்கு பகல் 12:10 மங்கை உலகம் நிகழ்ச்சியில இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நிறைவு பெற்றது இன்றைய போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
2: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்க

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போல தித்திக்கும் தேனிசையில மிதக்க காத்திருக்கும் நேரம் இது. இந்த அரை மணி நேர சிறப்பு நிகழ்ச்சியான இருபட பாடல்கள் பகுதியில இன்னைக்கு வாழ்வே மாயம் வர்ணஜாலம் திரைப்படங்களோட பாடல்களை தான் தொடர்ந்து கேட்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில முதல் பகுதியாக 1982 கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி நடிப்புல ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்திலையும் கங்கை அமரன் அவர்களோட இசையிலையும் என்றும் நம் நெஞ்சில் நிற்கும் காவிய படமான வாழ்வே மாயம் திரைப்படத்திற்கான பாடல்களை கேட்கலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இதுல தொடர்ந்து வாழ்வே மாயம் திரைப்படத்தோட பாடல்களை கேட்கலாமா?

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இருபட பாடல்கள். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில வாழ்வே மாயம் வரணஜாலம் திரைப்படத்திற்கான பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ வாழ்வே மாயம் திரைப்படத்திற்கான கடைசி பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெளியான ஒரு தமிழ் மொழி குற்றவியல் த்ரில்லர் திரைப்படம் தாங்க. நாகுலன் பொன்னுசாமி இயக்கிய இத்திரைப்படத்துல ஸ்ரீகாந்த், சதா மற்றும் குட்டி ராதிகா ஆகியோர் நடித்துள்ளார்கள். வித்யாசாகர் இசை அமைச்சிருக்காங்க. வர்ணஜாலம் திரைப்படத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா வர்ணஜாலம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

நேயர்களே, இருபட பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. அடுத்ததான் உங்களுக்காக உங்களோடு நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி காத்துட்டே இருக்க உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க தொட்டு வரலாம். சுழி 4 3 1 இந்த இணைப்பு என்னோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1. இன்று பகல் 12:10 மங்கையர் உலகம் தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்க நேரலை காத்துட்டு இருக்கு. அம்மா பேசட்டும், இந்த தலைப்புல தான் தோழிகள் பேச போறீங்க.

0: இணைந்திருக்கிறோம் எஃப் எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 11 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு அனைத்து துறைகளிலும் கணிசமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக அரசின் டெண்டர்களில் தற்போது வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், தகுதி வாய்ந்த அனைவரும் இதில் பங்கேற்கலாம் என்றும் கூறினார்.
2: 2036 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துள்ளது. இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன.
1: தமிழ்நாட்டில் புதிய திட்டங்களை நிறைவேற்ற நிதி ஆதாரங்கள் குறைவாக உள்ளதால் நிதி நெருக்கடியிலிருந்து அரசை மீட்க தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் நிதியமைச்சர் உறுதியளித்தார். முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மை பாதுகாப்பிற்காக சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்திற்கு 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், அரசு பள்ளிகளை நவீனமயமாக்க 300 கோடி ரூபாயும், பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு 125 கோடி ரூபாயும்,

பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் கூறினார். பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாயும் உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று திரு மரியவில்சன் தெரிவித்தார். பொது நூலகங்களை மின்னணுமயமாக்க 10 கோடி ரூபாயும் கல்லூரி மாணாக்கருக்கு வெற்றி மடிக்கணினி வழங்க 2,000 கோடி ரூபாயும் மாணாக்கருக்கு நவீன மிதிவண்டி வழங்க 272 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி வருவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்றும் மாநிலத்தில் 5 புதிய தொழிற்பயிற்சி பள்ளி தொடங்க 90 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் கூறினார். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்து வருகிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் நீ கேட்க விருப்பது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: நேயர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களோட நாங்க வந்தாச்சு. ஆமா, உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடல் அது. புது பாடலோ, இடைக்கால பாடலோ, இல்ல பழைய பாடலோ, எந்த பாடல் ஆனாலும் கேட்கலாம். தொட்டு வாருங்கள் 4431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1 எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்கள்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
3: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10-20% வரை தள்ளுபடி.
2: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.
4: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது.

தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: சுவாமி மலை சீரி சிவமலை விழி அப்பனுக்கு பாடம் சொன்ன வடிவழகா.
7: திருச்சி மதுரை ரோடு சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் வழங்கும் ஆலய உலாவில்
6: தகப்பன் சுவாமி எனும் திருமுருகா.
7: முருகன் சிவபெருமானை பூஜை செய்து சூர சம்ஹாரத்திற்கு அஸ்திரங்கள் பெற்ற திருத்தலம்
8: ஆதி சுவாமி மலை என்றழைக்கப்படும் திருப்புகழ் திருத்தலமான கும்பகோணம் திருவேரகத்திலிருந்து
7: ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை.
6: இந்த நிலை இருந்ததில்லை, சண்முகனை மறந்ததில்லை, நாம் இருக்கும் காலம் எல்லாம் இவரை என்று ஏதும் இல்லை.
7: நாளை காலை 10 மணிக்கு FM ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்
9: சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், மதுரை ரோடு, திருச்சி 8. சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ்.
10: பதினோரு மணி 14 நிமிஷம் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நேயர்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்கிற நேரம். இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க, வருக. வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம் மேடம்.
10: வணக்கம்.
11: தேவி விஜயரத்தன், நல்லா இருக்கீங்களா?
10: ரொம்ப நல்லா இருக்கும், பயங்கர சந்தோஷத்தோட வந்திருக்கீங்க தேவி.
11: ஆமா மேடம், நம்ம
10: சொல்லுங்க.
11: அத்தனை பேர்த்துக்கிட்ட பேசுறாலும் சந்தோஷம் ரெக்க கட்டி பறக்கிறவாங்க,
10: ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அந்த சந்தோஷத்தோடய கேட்டுருங்க, உங்களுக்கு என்ன பாடல் இப்ப வேணும்?
11: எனக்கு வந்து காதல் தினத்துல இருந்து என்ன விலை அழக பாடல் கொடுங்க. லைன் கொடுத்ததுக்கு நன்றி, நன்றி, நன்றி.
10: அடேங்கப்பா, பயங்கர உற்சாகத்தோட வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் கேட்டிருக்காங்க. நேர்களை நீங்களும் கேட்கலாம். உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை இப்ப கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க போனை எடுங்க. 043-1 இந்த இணைப்பு என்னோடு, 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மாங்கல் இன்பங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோடு நாங்க.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தமிழக அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ நேரடி சேர்க்கைக்கு இம்மாதம் 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கால அவகாசம் கொடுத்து நீட்டிச்சிருக்காங்க. இது குறித்த விவரங்கள் பெறணும் அப்படின்னா 94 99 0 55 64 2 அப்படிங்கிற இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணிபுரிய தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம். இதுல 10 ஆண்டு முன் அனுபவம் உள்ளவங்களும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஓய்வு பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசநோய் மருத்துவத்தில் சிறப்பு படிப்பு படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை இம்மாதம் 7ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். 11:23 ஆகுது, கேட்டுட்டு இருக்கோம் உங்களோட நாங்க எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா நாம் சந்திக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார், எங்க இருந்துமா?
1: நவலூர்ல இருந்து கவிதா பேசுறேங்க மேம்.
0: கவிதா சொல்லுங்க, கவிதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க பைத்தங்கா அறுத்துட்டு இருக்கோம் மேம்.
0: பைத்தங்கா அறுத்துட்டு இருக்கீங்க? பைத்தங்கா அப்படின்னா அது என்ன பயிரை சொல்றீங்க?
1: தட்டக்காய்.
0: தட்டக்காய தான் பைத்தங்கா அறுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, சரி. எத்தனை பேர், எவ்வளவு பேர் இருக்கீங்க அங்க? என்ன பாடல் வேணும் கவிதா? மல்லிகைப்பூ போல பாடல் கேட்கலாமா? இனிப்புக்கு வந்ததுக்கு நன்றி கவிதா, சொல்லுங்க.
1: நன்றி.

0: ஒன்றாம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி முதுகலை பட்டம் வரை பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விண்ணப்பங்களை எங்கிருந்து பெறணும் அப்படின்னா www.tnesevai.tn.gov.in இதில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இதை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 31/12/2026. எஃப்எம் ரெயின்போ 102.1 12:10 மங்கையர் உலகம் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு எதை பத்தி தோழிகள் பகிர்ந்துக்க போறாங்க அப்படின்னா, அம்மா பேசினால் அதுதான் நீங்க வந்து பேச போறீங்க. இங்க அதுக்கு நீங்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 4431. இந்த இணைப்பு என்னோடு 240/102-1, மற்றொரு எண் 246/102-1. நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17 பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: கல்யாணத்துல கவனிச்சியா,
7: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444-007-555.
12: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: பதினோரு மணி 33 நிமிஷம் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. நேயர்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா எசனப்பட்டில இருந்து இளஞ்சியம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்மா.
4: வணக்கம் மேடம், நான் இளஞ்சியம்
3: பேசுறேன். சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இளஞ்சியத்துக்கு?
4: சங்கர் குரு படத்துல இருந்து சின்ன சின்ன பூவே கண்ணால் பார்ப்பு.
3: அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா?
4: பிடிக்கும் மேடம்.
3: ஏன் பர்டிகுலரா அந்த பாடல் இப்போ கேக்குறீங்க?
4: நல்லா இருக்கும் மேடம் கேக்குறதுக்கு.
3: அதனால திடீர்னு தோணுச்சு, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்.
4: பாட்டு ஒளிபரப்பு.
3: ஓகேமா, ஓகேமா, நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு. பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாமா?

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
5: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
4: மேலும் விவரங்களுக்கு 9477694776.

0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் புதிய தொழில் தொடங்க மானிய கடன் வழங்கப்படுது. இந்த திட்டத்தில் முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள் www.msmeonline.tn.gov.in இந்த இணையதள முகவரியில் உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர். இதுகுறித்த தகவல்கள் பெறணும் அப்படின்னா 04322 இந்த இணைப்பு எண்ணோடு 22 17 94 இந்த எண்ணில் நீங்கள் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11:40 ஆயிடுச்சு, கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க நேர்களோடு எஃப்எம் ரெயின்போ. அவங்களுக்கு கேட்ட பாடலை நம்ம அழகா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம அடுத்ததா யார சந்திக்க போறோம்? வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் போரூர் வட்டம் ஆவாரம்பட்டி துறை ரத்தனம்.
0: உங்க பேர் மட்டும் தெளிவா சொல்லுங்க ஐயா. ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா? பூங்காற்று வீசுமா? பயங்கர காத்தடிக்கிற இடத்துல நிக்கிறீங்க, பூங்காற்று வீசுமான்னு தெரியல, ஆனா பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வயல்ல தான், தஞ்சாவூர்ல சொல்லிட்டீங்க, வயல்ல நின்றுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்டு
1: இருக்கீங்களாங்கய்யா?
0: சரிங்கய்யா, சரிங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: ஓகே மேடம், ரொம்ப நன்றி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மனசை எப்பவுமே லேசா வச்சுக்கணுங்க. அப்பதான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல, அதாவது வேலைகள்ல ஈடுபாடு இருக்கும்னு சொல்லுவோம். லேசா வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பிடித்த பாடல் கூட கேட்கலாம். அந்த மாதிரி உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா இனிப்புல காத்துட்டு இருக்காரு சிவகுமார். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? மேடம்
1: ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம். திருப்பத்தூர்ல இருந்து சிவகுமார் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
2: மேடம்? இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து சின்னத்தம்பி படத்துல இருந்து போமா ஊர்வலம்
1: பாடல் கேட்கலாமா?
2: ஓகே, இந்த பாடல் வந்து ஜோகோவில் உள்ள அனைத்து நண்பர்கள் மற்றும் தமிழ்நாடு அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: பா, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து நேயர்களுக்காகவும் சொல்லிக்கிட்டீங்க, நம்ம வானொலி கேட்டு இருக்க எல்லாருக்காகவும் பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நன்றி நன்றி சிவகுமார்.
1: அனைவருக்கும் வந்து
0: ஓகேங்க ஓகேங்க.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th Cross தலைநகர் திருச்சி.
5: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
6: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
5: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
6: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டு கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்புல யார சந்திக்க போறோம்? வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்மா, உற்சாகமா சொல்றீங்க, யார், எங்க இருந்து?
4: நாங்க கரூர் மாவட்டம்ல இருந்து பேசுறோம், ஆர்ச்சம்பட்டி.
3: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: மாரியா என் பேரு.
3: ஓகேம்மா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா நம்ம எஃப்எம்ல? அதே மாதிரி நீங்க தோழிகள் பங்கேற்கக்கூடிய மங்கையர் உலகமும் டெய்லி இருக்கு இல்லையா, அதுல கூட பேசலாம். இன்னைக்கு கூட அம்மா பேசினால் அப்படிங்கிற தலைப்புலதான் நம்ம தோழிகள் எல்லாம் பேச போறாங்க. என்ன பேச போறாங்க அப்படின்றதையும் கேளுங்க, சரிங்களா?
4: என்ன
3: பாடல் வேணும்?
4: கராட்டக்காரன் உடகுமலை காத்து வரும், அந்த பாட்டு மேடம்.
3: சரியம்மா, சூப்பர் சூப்பர் பாடல் கேக்கலாமா? நன்றி இனிப்புல வந்ததுக்கு.
4: நன்றி மேடம்.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற சிறப்பித்த நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி கூறுவது கமலா. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 12 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழக இளைஞர்களின் திறனை மேம்படுத்தி வேலை வாய்ப்பிற்கு தகுதியுடையவர்களாக உருவாக்கும் நோக்கத்துடன் வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் 12 லட்சம் கல்லூரி மாணாக்கருக்கும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் தொழில்துறை தேவைக்கு ஏற்ப திறன் பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றார். இந்த பயிற்சி காலத்தில் மாத உதவித்தொகையும் வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும் என்று கூறிய அவர், இதன்படி செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றார். இளைஞர்களுக்கு மின்வாகன பராமரிப்பு பயிற்சிகள் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றார். தமிழக நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், காவிரி மற்றும் கொள்ளிடத்தின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கான அரசு ஆய்வு மேற்கொள்ளும் என்று கூறினார். காவிரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம், தாமிரபரணி வைகை காவிரி மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு திட்டம், கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த நடவடிக்கைகள் வலியுறுத்தப்படும் என்றார். மேகதாது உள்ளிட்ட பிரச்சினைகளில் தமிழகத்தின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்று அவர் உறுதியளித்தார். முல்லை பெரியாறு, ஆனைமலையாறு, நல்லாறு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தஞ்சை, திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நம்பிக்கை இல்லம் என்ற அரசு நிறுவனங்கள் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தர உதவி உபகரணங்கள் வழங்க 50% மானிய நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார்.

0: புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு மானியம் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றும் அவர் கூறினார். போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய், எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
1: குறளமுதம் தெரிந்து தெளிதல் 51 அதிகாரம் 7வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: சூழல் பாதுகாப்புல காடுகள், விலங்குகள், மரங்கள் அப்படின்னு எல்லாமே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அந்த வனங்களை நாம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு வர்றோம். அது காடோ அல்லது விலங்கோ, எல்லாமே புவியோட சூழலை சமன்படுத்த தான் உதவுது. ஆனா இன்னைக்கு பல இயற்கை வளங்கள் முற்றிலுமா அழிக்கப்பட்டு விட்டது. அதுல சிலவற்றோட சுவடுகள் கூட இல்லாம போயிருச்சு. அப்படி முற்றிலும் அழிந்து போன ஓர் இனம் அப்படின்னா டோடோ அப்படிங்கிற பறவை இனத்தை சொல்லலாம். ஆப்பிரிக்காவுக்கு அருகே இருக்கக்கூடிய மொரீசியஸ் தீவுலதான் இந்த டோடோ பறவைகள் வாழ்ந்ததா சொல்றாங்க. டோடோ அப்படின்னு சொன்னா அற்பமான அப்படிங்கிற பொருள். இந்த டோடோ பறவை இனங்கள் பறக்க முடியாது. 1 மீட்டர் உயரம் கொண்டது. பார்க்க வான்கோழியை விட பெருசா, கால் ரொம்ப குட்டையா இருக்கும். இதோட சிறகுகள் வளர்ச்சி இல்லாம பார்க்கவே ரொம்ப அழகில்லாம இருக்கும். இந்த பறவை இனங்கள் மனிதர்களால விரும்பப்படவில்லை, பாதுகாக்கப்படவும் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு மொரீசியஸ் தீவோட சூழல் பாதுகாப்பு சின்னமா மாறி போய்விட்டது இந்த டோடோ பறவை. அது மட்டுமல்ல, காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கொள்ளாத மனிதர்களை டோடோன்னு சொல்றாங்க மொரீசியஸ் தீவு மக்கள். ஒவ்வொன்னா அழிச்சிட்டு அத பாதுகாப்பு சின்னமாகவும் நினைவிடமாகவும் வச்சு என்ன பயன்? இயற்கை வளமான காடுகள், செடி, கொடி, அருவி, மரம், விலங்குகள், பறவைகள் இவைதான் மனிதனை புவியில் சந்தோஷமாக வாழ வைக்கும். அவற்றை பாதுகாப்பது நம் கடமைதானே. சிந்திப்போம், செயல்படுவோம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 12:06 கடந்து நீர்களே உங்களின் நினைவிற்காக இன்று பகல் 12:10 மங்கை உலகம் நிகழ்ச்சியில் அம்மா பேசினாள். 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு தேனிசை கீதங்களோடு வளம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். இரண்டு:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் வீட்டு தோட்டம் நேர்முகத்தில் பங்கேற்கிற திருச்சி திருவானைக்கோவில் ஆர் சின்னதுரை அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் பழமையில் புதுமை பாரம்பரிய கலைப்பொருட்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றி திருவரங்கம் தீபிகா வேல்முருகன் அவர்களுடன் நேர்முகம். 3:00 வரும் இசைத்தூரல். 4:00 வண்ணக்கோலங்கள். 5:00 இடைக்கால கீதங்களோடு இதமாய் பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷிரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள்.

0: 6:45 மாநில பட்ஜெட் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு. 7 மணி முதல் உற்சாக உச்சம். தொழில் முனைவோர் சி மீனலோஷனி ராஜா அவர்களுடன் நேர்முகம். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் என்ற தொடரில் உயிர்கரைசல் தயாரிப்பு திருமகள் தி சத்தியமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். 8 மணிக்கு இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள். 9:15 இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் விருதி.
1: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
2: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10-20% வரை தள்ளுபடி.
1: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
3: ஆடி வந்தாலே போர்டிஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போர்டிஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

12 மணி 10 நிமிஷத்துல இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தாங்க மங்கை உலகம் நிகழ்ச்சியில உங்களோடு இணைவது உங்கள் அன்பு தோழி அனிஷா. வணக்கம் அன்பு சொந்தங்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையுலகம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் நம்ம நெஞ்ச தொடுகிற ஒரு தலைப்பை பத்தி தான் பேச போறோம். என்ன தலைப்பு தெரியுமா? அம்மா பேசினால். அம்மா, இந்த இரண்டு எழுத்து சொல்லுக்குள்ள என்னென்ன அடங்கியிருக்கு? பாசம், அரவணைப்பு, தியாகம், சமையல், கரிசனம் எல்லாமே இருக்கு. ஆனா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் குரல் கொடுத்தவங்க, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க இந்த அம்மா சில இடங்கள்ல சில தருணங்கள்ல பேசாமலேயே கடந்து போயிடுவாங்க. அப்படி அந்த மாதிரியான உங்கள்கிட்ட தருணங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட நேரலையில பங்கு பெறுங்க. நேரலையில பங்கு பெறக்கூடிய எண்கள் 43 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1. இது அறிமுக நேர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேர்களுக்காகவும் எண்கள் காத்துக்கிட்டே இருக்கு. வாங்க என்னோட நேரலையில பங்கு பெறலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: திருச்சி சீனிவாசா நகர், காட்டூர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை வழங்கும் ஆலய விழாவில்

0: சரவண பொய்கையில் உதித்தவன்,
1: ஆறு முகம் கொண்டு நின்றவன்,
0: அருள்மழை பொழியும் தலைவனின் தரிசனம்,
1: கும்பகோணம் திருவீரகத்தில் ஆடி கிருத்திகை பெருநாளில்
2: அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா, தமிழ்காத்த தெய்வமா.
1: நாளை காலை 10 மணிக்கு FM Rainbow 102.1

0: மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தான். நேரம் சரியா 12:17:36 கடந்தாச்சுங்க. நாம பேசிட்டு இருக்க தலைப்பு அம்மா பேசினால். காலையில இருந்து இரவு வரைக்கும் குடும்பத்துக்காகவே ஓடிட்டு இருப்பாங்க அம்மா. அப்போ அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், சில ஆதங்கள் இருக்கும், சில கோபங்கள் கூட இருக்கும். ஆனா நம்ம பேசினா வீட்டுல சண்டை வந்துடுமோ, இல்ல இவங்க கஷ்டப்படுவாங்களோ, நம்ம ஆசைகளை சொன்னா பிள்ளைகளோட படிப்பு குறையாகிடுமோ அப்படின்னு பல யோசனைகளை தாங்க குரல தங்களுக்குள்ளேயே விழுங்கிடுவாங்க. அவங்களோட அமைதி பல நேரம் நம்மளோட சந்தோஷத்துக்கும் அவங்க கொடுக்கற விலையாதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் அந்த அம்மாக்கள் எல்லோரும் மௌனத்தை கலைச்சிட்டு மனம் விட்டு பேசினா எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பார்ப்போம். இணைப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கிழக்கல் கண்டார்கோட்டையில இருந்து பிரபா சுதர்மன் பேசுறேன்.
1: பிரபாமா, சொல்லுங்க, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்கம்மா.
2: நான் வந்து என்னோட அம்மா வந்து ஹார்ட் அட்டாக்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறோம். நான் ரொம்ப எமர்ஜென்சியா தான் அவங்களை போய் பண்றேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ ரொம்ப தைரியமா இரு, கிரிட்டிக்கல் தான் சொன்னாங்க டாக்டர். நான் மட்டும்தான் உள்ள, அப்ப வந்து கோவிட் டைம், அப்ப நாம யாராவது ஒருத்தர் தான் உள்ள இருக்கணும், நான் மட்டும்தான் உள்ள இருக்கேன். அவங்க கூட எமர்ஜென்சி வார்டுல இருக்கும்போது அவங்க எல்லாமே டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆன்சோ பண்ணியா. நான் ஆன்சோ பண்ணிட்டு கிட்டத்தட்ட அதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளில வரும்போது அவங்க வந்து ரெண்டு கண்ணுல இருந்தும் அந்த சைட்ல தண்ணி வந்துச்சு,
1: சொல்ல முடியாத வார்த்தை.
2: அது எந்த, அது வந்து என்னோட நினைச்சு அந்த அதோட அந்த கண்ணீரா, இல்ல அவங்களோட உடல்நிலையோட அந்த வலி வந்து கண்ணீரா வருதா, இது ரெண்டையும் என்னால ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு அந்த அவ்வளவு தைரியமா இருந்தனா அந்த கண்ணீரை என்னால கடந்தே போக
1: முடியல. அதுக்கப்புறம் அத பத்தி ஏதாவது சொன்னாங்களா?
2: அத பத்தி நான் வந்து அவங்கள்ட்ட இன்ன வரைக்கும் கேட்கவே இல்ல. அந்த இடத்துல நான் வந்து கவிதை எழுதுவேன். எனக்கு அந்த இடத்துல ஒரு கவிதை தோணுச்சு,
1: சொல்லுங்கம்மா.
2: பணியவும் செய்யும், பயணிக்கவும் செய்யும் அம்மா என்கிற ஒற்றை சொல்.
1: அருமையா இருக்குமா, அருமையா இருக்குமா. உங்களோட இதே மாதிரி நீங்களும் உங்களோட மனம் விட்டு பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற தொகுப்பு பத்தி நம்ம கிட்ட நிறையவே சொல்லலாம். இனிப்புல காத்துருங்க.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தாங்க. மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில ரொம்பவே ஒரு மனதுக்கு பிடித்தமான இதுன்னு சொல்லலாம், அம்மா பேசினால் இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்துதான் இனிப்புல ஒரு நேயர் இணைறாங்க. வணக்கம்.
4: வணக்கம். நமசிவாயம். கே கே நகரிலிருந்து திருப்புகழ் சகோதரிகள் பாட்டி பாக்கியலட்சுமி.
3: பாக்கியலட்சுமி அம்மா சொல்லுங்க அம்மா, உங்களுக்கான அனுபவங்களை.
4: அம்மா எனக்கு எங்க அம்மா தான் இந்த உலகத்துல ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு அது எங்க அம்மானாலதான். அனைத்து விஷயங்களுமே அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்த விஷயம்

0: விஷயங்கள் வந்து இன்னைக்கு அவங்க இல்ல. எனக்கு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அது எனக்கு பாடமா அது பயன் கொடுத்துட்டு இருக்கு. அம்மா இது சொன்னாங்க, இன்னைக்கு என் பேத்திங்கள்ட்ட நான் சொல்லுவேன் எங்க அம்மா இப்படி, அவங்க சொல்லுவாங்க இந்த தலைப்பு கேட்டோன்னு என் பேத்தி சொன்னாங்க எங்ககிட்டயே அம்மா அம்மான்னு சொல்றீங்க, எப்போ அங்க போய் சொல்லு சொல்லுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு எங்க அம்மா எனக்குள்ள வந்து ஒரு பாதிப்பு அவ்வளோ சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு வந்து
1: அம்மா வந்து ஒரு சில நேரத்துல இப்ப அம்மா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்து தந்திருக்காங்க, ஆனா சில நேரத்துல அம்மா அந்த இடத்துல பேசாம இருந்திருப்பாங்க பாத்தீங்களா. இந்த விஷயத்துல பேசிருந்தா அம்மா நல்லா இருந்திருக்கும், இந்த இடத்துல சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தருணம் இருக்காமா?
0: அது எப்படின்னா அது எங்க அப்பா கூட, அப்பாவு கூட சொல்லி இருந்தாலும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்கும். அப்பா வந்து கொஞ்சம் புரியாதக்காரு அவரு, அவரு சில விஷயம் எல்லாம். அப்போ எனக்கு என்ன தோணும், அப்படிக்கப்ப அம்மா அதை சொல்ல அம்மா சொல்ல மாட்டாங்க, அத பேசாம விட்டுடுறதுனால அவரு என்ன நினைச்சுப்பாரு, இது இவங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் குடுத்துட்டு அது போதும்னு நினைச்சிட்டு அவரு எதோ கேட்டு சொல்லிட்டு. ஆனா அம்மா என்ன செஞ்சிருவாங்க, அதுக்குள்ளேயே அதை அட்ஜஸ்ட் பண்ணி, அந்த காலகட்டம்லாம் ரொம்ப வறுமையான காலகட்டம், அத வந்து அப்பா அம்மா எடுத்து சொல்லிருக்கலாம் இந்த பணம் எனக்கு பத்தாது இத்தனை நாளைக்கு எனக்கு, அது சொல்லவே மாட்டாங்க அம்மா.
1: கண்டிப்பா
0: நான் எத்தனையோ தடவை நான் அம்மா இதை நீங்க சொல்லுங்கம்மா இப்படி சொல்லுங்கம்மா அப்பாட்டேன்னா, இல்ல இல்ல அது சொன்னா பிரச்சனை வரும் வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அம்மா ஒத்து போயிடுவாங்க. பண்ணிருவாங்கண்ணா ஒரே சொல்லிடு. அவங்க எப்படின்னா ஒரு வேளை மூணு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பாடு அவங்க சாப்பிடாம இருந்துருவாங்க.
1: அதேதான் அதேதான் அதேதான்,
0: எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க அப்பாக்கு கொடுத்துடலாம். நான் அந்த காலத்துல அந்த வடிகஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க அத கூட நான் குடிச்சிருக்கேன். ஆனா அது நான் ஆனா வந்து அப்பா கிட்ட சொல்ல வேண்டான்னு. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க வந்து அவர்கிட்ட அந்த மாதிரியே அதை எடுத்து சொல்லாம சொல்லாமயே விட்டுட்டு
1: அம்மாவோட வலிகள் தெரியாமயே போயிடுச்சு,
0: தெரியாமயே போயிடுச்சு. அது அவருக்கு தெரியவே இல்லை, அவங்களுக்கு கூட இப்படி இருந்துச்சுன்னு அவருக்கு தெரியாமலேயே அது போயிடுச்சு. ஆனா எங்களுக்கு தெரியும், நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு எங்களையும் சொல்ல விட மாட்டாங்க, வேண்டாம் சொல்ல வேண்டாம் அது பிரச்சனை வெளியில. அவங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி காமா எல்லாத்தையுமே அமைதியா கொண்டு போயிடணும்னு நினைக்கிறவங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நல்ல விஷயங்கள் அத்தனை. அதனாலயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி குடும்பம்னா இப்படித்தான் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அனுசரித்து அனுசரித்து அம்மா ரொம்ப அமைதியா அந்த குடும்பத்தை எங்களையும் ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கி கொண்டு வந்தவங்க எங்க அம்மா தான்.
1: அதனால அம்மாவுக்கு இந்த இடத்துல நீங்க இதை சமர்ப்பிக்கிறீங்க கண்டிப்பா, ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம ஆளாயிருக்கிறதுக்கு அம்மாவோட அமைதி தான் காரணம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா எங்க அம்மா நாங்க வாழ்நாள் முழுதும் நான் இன்னைக்கு சொல்றது ஒவ்வொரு நாளும் எங்க அம்மா நினைக்கிறாங்க, எங்க அம்மாவோட நினைவுகளை சொல்லாத நாளே கிடையாது. எதை தொட்டாலும் என் பேத்திகள்ட்ட இன்னைக்கும் சொல்வேன், எங்க அம்மா இப்படி சொல்லுவாங்க, எங்க அம்மா இப்படி செய்வாங்க, எங்க அம்மா இதை இப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பேன். ஆனா பாவம் அவங்க தன் மனதுல இருந்தத வெளியிலே சொல்லாமலேயே போயிட்டாங்க அவங்க.
1: கண்டிப்பாமா கண்டிப்பாமா, உங்களோட ஆதரவு புரியுது. இந்த இடத்துல நீங்க இத தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றிமா, எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்காக.
0: ஓம் நம சிவாய.
1: நன்றிமா நன்றிமா. இறைந்தீர்கள் திருச்சி FM Rainbow 102.1 ரோடு, இது மங்கையர் உலகம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க.

0: இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: எல்லாரும் விரும்பும்படி உண்மையான தள்ளுபடி, சேவிங்ஸ் பண்ணும்படி.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 மங்கை உலகம் நிகழ்ச்சி. தாங்க நாம பேசிக்கிட்டு இருக்க தலைப்பு, அம்மா பேசினால். அதாவது அம்மா சொன்னாங்கன்னா எனக்கு இன்னைக்கு சமையல் பிடிக்கலங்க, நீங்களே ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும் போல இருக்கும். ஆனா சொல்ல மாட்டாங்க, எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உங்களோட தேவைகளுக்காக விட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளோட தோழிகள் பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததான் இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்மா, நான் பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன் பேசுறேங்கம்மா. நல்லமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நல்லமா இருக்கேம்மா. அம்மா பேசினா, பேசியிருந்தா எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம், ஆனா அவங்க பேசாம இருந்த தருணங்கள் தான் நிறைய. நம்ம இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி அப்பெல்லாம் அம்மாலாம் அப்பாவெல்லாம் எடுத்துலாம் பேச மாட்டாங்க இல்லையா? அதனால அம்மா எவ்வளவோ அவங்களோட ஆசைகள் எல்லாம் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளாரியே கூட்டி வச்சுட்டு இருப்பாங்க. சில விஷயங்கள்ல அப்பா கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க, ஆனா தனக்குங்கறத வந்து வாய் விட்டே அவங்க கேட்கவே மாட்டாங்க. நாங்களாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு சரி அம்மாவுக்கு இது பிடிக்குமோ அது பிடிக்குமோன்னு சொல்லிட்டுன்னு நாங்க பூர்த்தி தான் பண்ணுவோமே ஒழிய, அவங்களாம் வாய் தெரிஞ்சு அப்பா கிட்டே எனக்கு இது வாங்கி கொடுங்க, நகையோ பணமோ இதுவோ எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. அவங்களாம் கொடுக்கறத வச்சு சிக்கனம் படுத்தி அதுல வீட்டு செலவையும் பாத்துக்கிட்டு நம்மளுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் செய்ய வேண்டியதையுமே செய்வாங்க. அப்பதான் பட்ஜெட் போட்டு எல்லாம் வாங்கிட்டு வருது, அப்பா கண்ட்ரோல்ல தான் இருக்கும் மேக்சிமம். இப்ப வந்து எல்லாம் அம்மா கிட்ட குடுத்துறாங்க, இப்பத்தி உள்ளவங்க அந்த இந்த ஜெனரேஷன். அப்ப எல்லாமே குடும்ப வர செலவு எல்லாமே அம்மாவை தான் பாத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அம்மா அம்மா பேசினால பேசுற ஒரே விஷயம், அப்பாவுக்கு தங்கச்சிங்க 4 பேர், அப்ப அவங்களுக்கு சீர்வரிசை எல்லாம் செய்யணுங்கும் போது அத்தைங்களுக்கு அப்ப மட்டும் கொஞ்சம் அதுவும் அதாவது ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க, ஆனா குரலை உயர்த்தாம சொல்லுவாங்க. என்னைக்கும் அக்கா தங்கச்சி
6: ஒரு தாழ்வான குரல் வந்து பாத்தீங்கன்னா
7: அத கொஞ்சம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டியது வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம பொங்கலுக்குன்னு செய்யறோம், அதை செய்யுங்க அப்படின்னு அந்த ஒரு இதை சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நாங்க அம்மா நம்ம பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் நாங்கும் போது எங்களுக்கு செய்யணுங்கிறதையும், ஆனா அது கொஞ்சம் இத்தனைக்கும் அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவங்க தான் இருந்தாலும் அது கொஞ்சம் பணிவாகவும், ஆனா கொஞ்சம் அவரும் மனசை கொஞ்சம் டச் பண்ற மாதிரி அப்படிதான் அம்மா பேசுவாங்களோ இல்லையா? அதுந்தெல்லாம் அப்படியெல்லாம் பேசவே மாட்டாங்க. கடைசியா என்னங்க எங்களை ரொம்ப நெய வச்ச சம்பவம்னா, அம்மா பேசினாள்னு நம்ம சொல்றோம், ஆனா அவங்க இந்த செகண்ட் கொரோனா அப்ப 18 நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டோம். யாருமே அலௌடு இல்லையா? அந்த ஒரு 18 நாள் எங்களை யாரையும் பார்க்கவும் விடல, ஒண்ணும் பண்ணல. அவங்க பாட்டுங்க அவங்க இருந்தாங்க, ஒரே ஒரு முறை பேசினாள்னு போன்ல மட்டும் பேசினாங்க எங்ககிட்ட. நான் அந்த ஒரு தருணம் வந்து இன்னமும் இருந்திருந்தா இன்னும் நல்லா பேசுவாங்களோ, இன்னும் நிறைய அவங்கள
6: சொல்லும் போதே கண் கலங்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையாமா? பேசும் போதே கொஞ்சம் கண் கலங்குற மாதிரிதான் இருக்கு
7: அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷன் எல்லாத்துக்கும் தானம்மா இருக்கும். நம்ம இருந்துட்டு நம்ம பக்கத்துல இருந்த அந்த இறப்ப பார்த்தா அது ஒரு இது. அவங்கள பாக்காமயே அவங்க அங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தேடி வந்து பக்கத்துல இருந்து நம்ம பாக்க கூட அலோ பண்ணல, அப்படியே மின்மயானம் கொண்டுட்டு போயிட்டாங்கும் போது அது அதெல்லாம் நம்மளாம் என்ன பாவம் பண்ணோம் தான் சொல்ல தோணும்.
6: சரிங்கம்மா,
7: சரிங்கம்மா, செய்ய வேண்டிய இதெல்லாம் நம்மளால ஒண்ணு செய்ய முடியலையே.
6: சரிங்கம்மா,
7: அது அம்மா பேசினால் அந்த பேசாம போனதுதான் இன்னும் நினைவுக்கு
6: வந்துட்டே இருக்கு. நன்றிம்மா, நீங்க நிறைய

0: 12:39 கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையரோலகம் நிகழ்ச்சி தாங்க. மங்கையரோலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நண்பர்களே. அம்மாக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. குற்றச்சாட்டுகள் இருக்காது, மாறாக பல வருடங்கள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த பாசமும் சில எதிர்பார்ப்புகளும் தான் வெளிவரும். அவங்க பேசாம இருக்கிற வரைக்கும் நாம அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால தான் சொல்றேன், இனிமேல் அம்மா மௌனமா இருந்தா அது சம்மதம்னு அர்த்தம் இல்லை. அவங்க பேச வேண்டிய நேரத்துல நாம தான் அவங்களை, அம்மா பேசுங்க, உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க அப்படின்னு ஊக்கப்படுத்தணும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க அனைத்து அம்மாக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து உங்க மனசுல இருக்கிறத மூடி மறைக்காதீங்க. உங்களுக்கும் உரிமைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, தயவு செய்து பேசுங்க அம்மா. நம் வீடுகளில் இருக்க பிள்ளைகளே, உங்கள் அம்மாவோட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்க பேசுறத காது கொடுத்தும் கேளுங்க. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்தி
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 2,514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது.
1: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2027-28 கல்வி ஆண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலை வாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகம்

0: ஏற்படுத்துகிறது.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
0: அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
1: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்சார மானியம் வழங்குவதற்கு 7432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 14,43,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாயும் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்காக 110 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படும் என்றும் இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்டா குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9,880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 12 முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்காக 6,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க 33 கோடி ரூபாயும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர் நலன் உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 193,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கு 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை சுமூகமாக ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய அரசுகள் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த 2019 இதே நாளில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் பதுங்கியிருந்த 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற

0: ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் பேசிய அவர், பணவீக்க விகிதம் 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கயானாவின் 60வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளும் எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் புத்தாக்கம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்தியா கயானா மக்கள் இடையேயான உறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தன்வி சர்மா 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யுவானையும், இஷாராணி பருவா 21-18, 15-21, 21-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ ஜோ யுல்லையும், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் யூ போ பேயையும் வென்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் திருச்சி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக்கம் நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி டு ஜி எஃப் எம் 102.1 இல் பாப்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவு 7 ஆண்டுகளுக்கு முன்பு ரத்து செய்யப்பட்ட பின்னர் அங்கு வசிக்கும் மக்கள் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கல்வி, சுகாதாரம், தொழில் முனைவு, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் விரிவடைந்து புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக பிரதமர் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே பிரச்சினைகள் எதிரொலித்ததால் அமளியின் ஊடே அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றார். அப்போது பேசிய பிஜேபி உறுப்பினர், 7 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது அரசியல் சிறப்பு பிரிவு திரும்பப் பெற்றதை சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று கூறிய அவர், 5 மண்டலங்களில் புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றார். சமூக நலன், மகளிர் உரிமைத் தொகை வழங்க 9,818 கோடி ரூபாய், தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். மீனவர்களுக்கு பணி இல்லாத காலத்தில் வழங்கும் உதவித்தொகை 7,000 உயர்த்தப்படும். விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாய். தாய் நலத்திட்டத்திற்கு 23 கோடி ரூபாய். வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்கு 110 கோடி ரூபாய். மாவட்டந்தோறும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க 3,200 கோடி ரூபாய். பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சூப்பர் எல்னினோ பாதிப்பை சமாளிக்க சிறப்பு நடவடிக்கைகளுக்கு 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் கூறினார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

0: மனம் விரும்பிய மடல் விருப்ப பாடல்கள் மதுர கீதமாய ஃப்ரம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் முதலில் சித்தி திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் இளையான்குடிய அப்துல் மசீத், ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ.
1: சந்திப்பாமா,

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

காற்றால் அழியாத காவிய கானங்கள் FM ரெயின்போ 102.1 இது மதுர கீதம். இனி நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல். விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் லால்குடி லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார். பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், பாடல் வரிகள் வாலி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
1: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
0: மேலும் விவரங்களுக்கு 9477694776.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: மதுரை கீதம் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையமைப்பில் புகுந்த வீடு. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க திருச்சி கல்லுக்குழி உலகநாதபுரம், முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி, ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் இவர்களுக்காக.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட

0: லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
4: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
3: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
5: Yeah!

1:19 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். இனி நான் வாழ வைப்பேன் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. முத்தரசநல்லூர் நவீன், சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தினி, ஷைனி, சரண், தேவி பிரியா இவர்களின் விருப்பமா எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதமாய். இனி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல். விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி, டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். பாடல் வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

0: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: ஆடி வந்தாலே போர்ட்டிஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போர்ட்டிஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
11: ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி K. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி K. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: ஒரு மணி 33 நிமிஷம் ஆக போகுது. கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 102.1, இது மதுரை கீதம். இனி லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, ஹேமித்ரா, தீபிகா இவர்களின் விருப்பமாய் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல். TM சௌந்தரராஜன், P. சுசிலா பாடியது. பாடலுக்கு இசை

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் வீட்டு தோட்டம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருவானைக்கோவில் ஆர் சின்னதுரை அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் பழமையில் புதுமை பாரம்பரிய கலைப்பொருட்கள் தயாரிக்கும் திருவரங்கம் தீபிகா வேல்முருகன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம்.

நேயர்களின் கருத்து கடிதங்களோடு சுவாரஸ்யமான தகவல்களை தாங்கி வரும் இசைத்தூரல் இன்று பிற்பகல் 3 மணிக்கு. மனமயக்கும் மாணிக்க பாடல்கள் இது FM ரெயின்போ 102.1 மதுரை கீதம். இனி புதிய பறவை. இந்த திரைப்படத்திலிருந்து விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், TM சவுந்தரராஜன் பாடிய பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுர கீதம். நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட பழைய திரையிசை பாடல்களை கேட்க எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குநர் ஆகாஷவாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது கருத்துக்களை மின்னஞ்சல் வாயிலாக எங்களுக்கு அனுப்பலாம். அனுப்ப மின்னஞ்சல் @trichy@gmail.com.

நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் விளையாட காத்திருங்க. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிக்கு நேயர்கள் தொட்டு வர 4331 இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநிலச் செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்ரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். தமிழக அரசின் டெண்டரில் தற்போது வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டு தகுதி வாய்ந்த அனைவரும் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
1: 2036 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துள்ளது. இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன.
0: தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். முதல்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மை பாதுகாப்பை உறுதி செய்ய 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு பள்ளிகளை நவீனப்படுத்த 300 கோடி ரூபாய். பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
0: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொது நூலகங்களை மின்னணுமயமாக்க 10 கோடி ரூபாய். கல்லூரி மாணாக்கருக்கு வெற்றி மடிகணினி வழங்க 2,000 கோடி ரூபாய். மாணாக்கருக்கு நவீன மிதிவண்டிகள் வழங்க 272 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றும் அவர் கூறினார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5 மண்டலங்களில் புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும். சமூக நலன் மகளிர் உரிமைத் தொகை வழங்க 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றார். மீனவர்களுக்கு பணி இல்லாத காலத்தில் வழங்கும் உதவித்தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு. விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய். மாவட்டந்தோறும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க 3,000

0: ₹200 கோடி பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சை, திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நம்பிக்கை இல்லம் என்ற அரசு நிறுவனங்கள் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ₹1,485 கோடி ஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தர உதவி உபகரணங்கள் வழங்க 50% மானிய நிதியுதவி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு அரசு வழங்கும் மானியம் ₹35,000 உயர்த்தப்படும். சிறுபான்மையினருக்கான உதவும் சங்கங்கள் கூடுதலாக அமைக்கப்படும். பழங்குடியினர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். நகர்ப்புறம் கிராமப்புறங்களில் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதித்திராவிடர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்து சமயத்துறைக்கு ₹708 கோடி ஒதுக்கீடு. மூத்த குடிமக்களின் புனித பயணம் திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் ₹20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். மாமல்லபுரத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒகேனக்கல், காவிரி, மதுரை, வைகை, பாபநாசம், தாமிரபரணியில் நதி சுற்றுலா உருவாக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்படும். அரசின் நலத்திட்ட பயனாளிகள் மறு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக பொறுப்பை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதியுதவி வழங்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். வரும் செப்டம்பர் 15 முதல் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் வழங்கும் திட்டத்திற்கு ₹560 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகம். வீட்டு அலகு தொகை 5 லட்சமாக உயர்த்தப்படும். அரசின் சேவைகள் குறித்த காலத்தில் பெறும் சேவை உரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்படும். மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு ₹38,000 கோடி கடன் வழங்க இலக்கு. மனித வனவிலங்கு மோதலை தடுக்க ₹20 கோடி நிதி ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். இந்த பட்ஜெட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான திருந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 3.5 லட்சம் கோடி உள்ளதாகவும் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,54,000 கோடியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர், வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக தெரிவிப்பதாக குறை கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் தாவேக வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ₹2,500 மகளிர் உரிமைத் தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தொடர்பான வாக்குறுதிகள் இல்லை என்று தெரிவித்தார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருவுருவ சப்பரபவனி இன்றிரவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தூத்துக்குடிக்கு வருகை தந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் ஆலோசனைக் கூட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ராகுல் வலியுறுத்தியுள்ளார்.
1: புரதச்சத்து அதிகமா இருக்கிறத எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பால் சுரக்கிறது உங்களுக்கு அதிகமா தான். முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல்ல வர சீம்பால்னு சொல்றேன், மொசாலுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடுப்பூசியே. அதுல உள்ள அந்த எதிர்ப்பு சக்திகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு. அதனால அது ஒரு 10 சொட்டு வந்தாலுமே போதும், அதை கொடுத்தா போதும், நீங்க எல்லாமே சாப்பிடலாம், எந்த வித தடைகளுமே கிடையாது. தாய்ப்பாலை மட்டுமே எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருங்க.
0: நீட் விவகாரம்

0: உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை காணப்பட்டதால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் ஏற்கனவே 300 பயிற்சி பள்ளிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக எடுத்துரைத்தார். தென்கொரியா அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இஷாராணி பருவா முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ரூனாக் சௌஹான் தென்கொரியாவின் ஜின் ஜியோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்பரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஒரு மணி 56 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: in ASEAN. Isha Rani Barua defeated South Korea's Lee Soo-hee in the round of 32, while Tanvi defeated An Ki-won of China. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says people's lives in Jammu and Kashmir and Ladakh transformed after abrogation of Article 370. RBI projects the GDP growth at 6.7%. This financial year says economic growth continues to be supported by resilient demand. Proceedings of both houses of parliament continue to witness disruption over several issues. Supreme Court says authorities must exercise restraint while responding to young protesters. Students protest against alleged irregularities in the JPSC and JSSC examinations intensifies in Ranchi. Red warning issued for extremely heavy rainfall of Assam and Meghalaya. And in badminton, three Indian shuttlers enter the second round of the women's singles of the Korea Open in Assam. And with that, we end the midday news.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 2:15. இனி கேட்கலாம்
2: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று வீட்டு தோட்டம் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி திருவானை கோவில் ஆர் சின்னதுரை அவர்கள். உடலுக்கு பயிற்சி, மனதுக்கு சந்தோஷம், மனநிறைவான காய்கறிகள், இப்படி எல்லாம் கிடைக்க வேண்டுமானால் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது வீட்டு தோட்ட காய்கறி சாகுபடி. வீட்டு தோட்டத்தில் காய்கறிகள் மட்டும் சாகுபடி செய்தால் போதுமானதா என்றால் கிடையாது என்றே சொல்லலாம். காரணம், நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் வாரத்திற்கு 2 முறையேனும் கீரை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆம், வீட்டு தோட்டத்தில் காய்கறி சாகுபடியை எப்படி செய்ய வேண்டும், அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கின்றன, வீட்டு தோட்டத்தில் காய்கறி சாகுபடி குறித்த பல்வேறு அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் யார் அவர்? பல கேள்விகளுடன் இணைகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: வணக்கம் ஐயா, உங்க ஊரு பேர் சொல்லுங்க.
4: திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் சின்னதுரை.
3: அதாவது ஒரு நகரப்பகுதியில் வந்து விவசாயம் செய்யறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. திருவானைக்காவல்லாம் கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. நகரத்தோட மையப்பகுதி மாதிரியான ஒரு இடம், கோயில் இருக்கு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நிறைய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் இருக்கிறனால நிறைய பேர் வந்துட்டு போகிற இடங்கள்ல, முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒன்றா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய விவசாயம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் வாய்ப்பு இல்லை. இதே வந்து நம்ம ஒரு நகரத்தில் இருக்கிறோம்னா ஒரு நல்ல காய்கறி சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்க எல்லாரோட எண்ணத்துலையும் இருக்கு. ஆனால் எல்லாருமே அதை செய்கிறோமா, உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய கேள்விதான். நமக்கு தோணுது ஒரு நல்ல காய் இருக்கணும், அதுல வந்து எதுவும் இந்த பூச்சிக்கொல்லியோ இந்த மாதிரி உரமோ எதுவும் போடாம சாப்பிடணும். பொதுவாகவே சொல்லுவாங்க உரமோ பூச்சிக்கொல்லியோ போடாம நம்மளே வீட்டில் ஒரு 2 காய்கறி வளர்த்தோம்னா அந்த காய்கறியோட சுவையே வேற மாதிரி இருக்கும். அது இப்பெல்லாம் சமையல்ல சுவை வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னு வச்சுக்கீங்களா, அதை பத்தி பேசணும்னா நிறைய வீட்டில் பெரிய தகராறு ஆயிரும். இருந்தாலும் அந்த மாதிரியான நல்ல காய்கறி போட்டோம்னாலே சுவை வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும். சிம்பிளா ஒரு சாம்பார் வச்சா கூட 2 கத்திரிக்காய் போட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்டோட தான் இருக்கும், அருமையா இருக்கும். குறிப்பாக இந்த கீரைகள்லாம் சாப்பிட்டோம்னா கீரைகள் வந்து சும்மா வதக்கி சாப்பிட்டா கூட ஒரு 2 வெங்காயத்தை போட்டோம்னா கூட ரொம்ப நல்லா அருமையாக அழகாக இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது அதை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது, ஆனால் நிறைய பேர் செய்யறதே இல்லை. ஆனால் அதை செஞ்சுட்டு இருக்க உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் பார்க்கும்போது வீட்டு தோட்டம் வைக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நல்லதுங்க, என்னென்னலாம் அதில் நல்லதாக நீங்கள் நினைக்கிறீங்க?
4: மகிழ்ச்சி ஐயா, முதல்ல சொல்ல போனோம்னா நீங்கள் சுவையை மட்டும் சொன்னீங்க எனக்கு, நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்த்தோம்னா மிக மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியம். மனசுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்கும். அந்த தோட்டத்தில் நம்ம வேலை செய்யும் பொழுது மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சி இருக்கும். அதோட கூடுதலாக நம்மளுடைய பண்ணையில் ஒளிபரப்பு எஃப்எம்லாம் கேட்டுக்கிட்டு வேலை செஞ்சோம்னு வச்சிங்கன்னா இன்னமும் அது ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த பசுமையான சூழல், அந்த தோட்டத்தில் விதைச்சிட்டு முளைச்சி வரக்கூடிய அந்த தருணம், இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். நம்ம வானொலியை பொறுத்தவரைக்கும் அறிவிப்பில் நிறைய நிகழ்ச்சியை நம்ம டெய்லி கேட்டுக்கலாம். தோட்ட வேலையை பார்க்கும்போது பேப்பர் போய் படிக்க முடியாது, ஆனால் இங்கே வந்து செய்திகளை நீங்கள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால வானொலியும் அதில் சேர்ந்து இருக்கும்பொழுது அந்த தோட்டத்துக்கு ஒரு மனநிறைவை தரும். ஒன்று இப்போ நான் வரும்பொழுது பார்த்தேன், மாநகராட்சியில் சிட்டிக்குள்ளார ஒரு டிரைவர் ஸ்டேரிங்கை திருப்புற மாதிரி ஒரு வீல் வச்ச மாதிரி கையை இங்கிட்டு இங்கிட்டு பரட்டுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கருவி ஒன்று இருக்கு.
3: அங்கங்கே அந்த பூங்காங்கெல்லாம் வச்சிருக்காங்க.
4: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொக்லின் வண்டியில் உட்காந்துக்கிட்டு இடுப்போட திருப்புற மாதிரி அந்த சீட் அமைப்பு இருக்கும். அது மாதிரி இயந்திரம் இருக்குது, உடற்பயிற்சி செய்யக்கூடிய இயந்திரம்லாம் இருக்கு.

0: இது எல்லாமே இந்த தோட்டத்துக்குள்ள இருக்குங்க. நம்ம வீட்டு தோட்டம் போடும் பொழுது உடற்பயிற்சி அதுல வந்துருது, மனநிறைவு வந்துருது, ஆரோக்கியமா உணவு கிடைச்சிருது. இது மாதிரி ஒரு நாலு விதமான அம்சங்கள் அதுல இருக்கனால கண்டிப்பா தினசரி நம்ம வந்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நம்ம வந்து காலையோ அல்லது மாலையோ நம்ம தொடர்ச்சியா அந்த விவசாயத்தை பண்ணும் பொழுது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கதான் நினைக்காங்க.
1: அதாவது உடற்பயிற்சியும் ஆச்சு, மனப்பயிற்சியும் ஆச்சு, வீட்டுக்கு காய்கறியும் ஆச்சு, ஒரே கல்லுல மூணு மாங்காய் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப உங்களோட வீட்டு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி அமைச்சிருக்கீங்க, அதுல என்னென்ன பயிர்கள்லாம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு பெரிய இடத்துல மாடியில வச்சிருக்கீங்களா, எங்க வச்சிருக்கீங்க நீங்க?
0: 10 சென்ட் ஒதுக்கி இருக்கங்க, வீட்டுக்கு அருகாமையில இருக்க வச்சிருக்கோம். அது ஒரு 10 சென்ட் நம்ம வந்து ஒதுக்கி இருக்கோம். அதுல வந்து எப்படின்னா நமக்கு வந்து வேலியை ஒட்டி சில அமைப்புலாம் செஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் ஒரு தைல மரம் ஒரு 2 மரம் வச்சிருக்கேன். அந்த மரத்தை வச்சோம்னா நமக்கு காய்கறி தோட்டத்துக்கு தேவையான பந்தல் அமைக்கிறதுக்கு தேவையான குச்சிகள் வந்து அதுல வந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியா வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு திருப்பி நம்ம 10 குச்சி எடுத்துடலாம்.
1: சரி,
0: இது தொடர்ச்சியா வைக்கும்போது பந்தல் அமைப்புக்கு உண்டான வேலைக்கு உண்டான தேவையை வந்து அது பூர்த்தி பண்ணிடும். அப்புறம் குளித்தட்டுல வந்து நாற்று நம்ம வந்து விட்டோம்னா நல்லது. அது என்னன்னா ஒரு 21 நாள் அந்த குளித்தட்டுலயே நாற்று விதைச்சிருவோம். விதைச்சிட்டு ஒரு 4 நாள்ல வந்து குளித்தட்டுல விதைய போட்டுட்டு 4 நாள் மூடாக்கு போட்டுட்டோம்னா ஃபார்ம் ஹீட் ஆகிடும். ஹீட் ஆனது பிற்பாடு அந்த உள்ளுக்குள்ள விதை வந்து மலைப்பு திறன் வந்துடும்.
1: சரிங்க.
0: அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து எடுத்து பரவலா ஒரு 15 நாள் நம்ம நிழல் வகை கிரீன் நெட்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி வச்சிட்டோம்னு சொன்னா அது எடுத்தவொடனே வெப்பத்தை விரும்பாது, அது கொஞ்சம் சுண்டிரும்.
1: சரிங்க.
0: அதனால அந்த நிழல் வகை அந்த குடில வச்சிட்டோம்னு சொன்னா அது ஒரு 20 நாள் கழிச்சு 21 நாள் கழிச்சு நம்ம வந்து ஃபீல்ட்ல கொண்டு நட்டுக்கலாம்.
1: சரிங்க.
0: இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இந்த 21 நாளைக்கு நம்மளோட உழைப்பு வந்து சிறிது அளவு பரப்பளவுலயே முடிஞ்சிடும். ஒரு 2 பூவாளி இருந்ததுன்னா போதும், அதுலயே தண்ணி அடிச்சு விட்டுக்கலாம். அப்ப சின்ன பரப்புல நம்ம வந்து ஒரு இங்கு பெற்ற மாதிரி வச்சு அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு சௌரியம். அதே மாதிரி 21 நாள் டைம் இருக்கனால நம்ம வந்து குளித்தட்டுல விதையை ஊன்ன பிறகு உடனே அன்றையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்னன்னா பூச்சி வரட்டி தயார் பண்றது, பஞ்சகவியம் தயார் பண்றது, அப்புறமேட்டு மீன் அமிலம் தயார் பண்றது, இந்த மாதிரி ஒரு 3 ஐட்டத்தை நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். இது அன்னில என்னன்னா இந்த 21 நாள் நம்ம வந்து ஃபீல்ட்ல கொண்டு எடுத்த உடனே நம்ம விதையை கொண்டு ஃபீல்ட்ல கொண்டு ஊனிட்டோம்னு சொன்னா தண்ணி விடுவோம், உடனே வந்து களம் மண்டிடும்.
1: சரி, களம் மண்டாத இதெல்லாம் செஞ்சோம்னா
0: ஆமா குளித்தட்டுல பராமரிக்கும். 21 நாள் நீங்க வந்து இந்த பசுமை குடியிலே வச்சுக்கிறோம். அந்த 21 நாள் இடைவெளியில நம்ம தோட்டத்துக்கு பராமரிப்பு உண்டான வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா இதுல என்னன்னா அந்த களம் பண்றது நமக்கு முதல் களை வந்து எடுத்த உடனே ஒரு தண்ணி விட்டுட்டோம்னா உடனே அடுத்த போனா நாள் களம் ஆரம்பிச்சிடும். ஒரு 21 நாள் பாத்தீங்கன்னா முதல் களை வந்து வளர்ந்துடும். அந்த களையை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு சௌரியமான ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது அதுக்கு வந்து உரம் கொடுக்கறது, குளித்தட்டுக்கு மலைப்பு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு டிஏபி கரைசல் அடிக்கும். அது சின்ன பரப்பளவு நம்ம அடிச்சிருவோம். அதிகமான உழைப்பு அதுல குறைவு, அதிகமான பரப்பளவு வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுல ஒரு சௌரியங்கள் இருக்கு. இதனால நான் குளித்தட்டு மெத்தட நான் விரும்பி அதை செஞ்சுதான் அதுல இருந்து நான் எடுத்து விதையை ஊனிக்கிறேன்.
1: சரிங்க. குளித்தட்டு முறையில இந்த நாற்றங்கள் உருவாக்குறது வந்து எல்லாராலையும் செய்ய முடியுங்களா?
0: கண்டிப்பா செய்யலாம். ஒரு 4 பேர் 5 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு 5 சென்ட் இருந்தாலே தாராளமா போதும்.
1: சரி, நீங்க என்னென்ன இதெல்லாம் குளித்தட்டு நாற்றங்கள்ல உற்பத்தி பண்றீங்க, இப்ப என்னென்ன வகையான காய்கறிகள் உங்கள்ட்ட இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இனிமேல் விதை போட போறேன். அமாவாசைக்கு போடான்னு சொல்லுவாங்க, நம்ம அதை கணக்குல நம்ம தொடர்ச்சியா காய்கறி வேணுங்கிறப்போ 10 நாளைக்கு ஒரு முறை விதைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கணும்.
1: சரிங்க. அந்த 10 நாள் இடைவெளி அப்படிங்கறது என்ன அடிப்படைங்க? அது
0: இப்ப காய்கறி விதை ஒரு 45 நாள் 90 நாள்ல வந்து ஒரு வெண்டை முடிஞ்சிரும், முள்ளங்கி 45-50 நாள் முடிஞ்சிரும், கொடிய சம்பந்தமான காய்கறிகள் வந்து அது ஒரு 3 மாசம் 2 மாசம் முடிஞ்சிரும். அப்ப நம்ம இடையில வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த விதை போட்டு ஃபில் பண்ணிட்டு ஒரு 3 ட்ரே 4 ட்ரே கையில வச்சுக்கிட்டோம்னா,
1: சரிங்க,
0: அதுல விதை வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கிட்டோம்னா திரும்ப திரும்ப எடுத்து ஊனிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து நமக்கு ஒரு சௌரியமா இருக்குங்க. தொடர்ச்சியா காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு ஏதுவான சூழ்நிலை அமையும்.
1: சரி, அதுவும் நீங்க சொன்னப்பல இப்ப இந்த ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது காய்கறிகளுக்குன்னே பொருத்தமான ஒரு காலமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா இப்பதான் நான் முத முதறையா அந்த மாதிரியான ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? எதோட ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லுவீங்க? ஒரே நேரத்துல எல்லாம் ஆரம்பிக்க முடியாது அவங்களால, ஏன்னா புதுசா இப்பதான் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது என்னென்ன காய்கறிகளோட ஆரம்பிக்கலாம்? குறைந்தபட்சம் இப்ப நீங்க சொல்றாப்புல 10 சென்ட் எல்லாம் இல்ல, வீட்டு மாடி தான் இருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்க என்ன செய்யலாம் அதையும் கொஞ்சம் சொல்லிருங்க.
0: தோட்டக்கலை துறையில வந்து நமக்கு இந்த பையெல்லாம் கொடுக்கறாங்க, சின்ன சின்ன கருவிகள்லாம் இருக்குது,
1: குரோ பேக் எல்லாம் கூட கொடுக்கறாங்க,
0: அதுல விதையிட்டு செய்யலாம். அதுலயும் நம்ம வந்து இந்த குளித்தட்டு முறையை வந்து பயன்படுத்தினா நமக்கு வந்து நீர் சிக்கனம் கிடைக்கும், உழைப்பு கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி மெத்தல செய்யும் பொழுது மாடியில வைக்கும் பொழுது கெடுத்த உடனே அப்படியே மாடியில வச்சுட்டோம்னு சொன்னா அந்த வெப்ப தாக்குதல்னால சில பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டாவது மாடி வந்து தண்ணி ஈரங்காத்திட்டே இருக்கும்.
1: சரிங்க.
0: அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாமே செங்கல் வச்சோ ஒரு ஆங்கில் மாதிரி இரும்பு ஆங்கில் வச்சு அதுக்கு மேல வந்து இந்த கேரி பேக் அந்த குரோ பேக் வச்சு நம்ம செஞ்சோம்னு சொன்னா நல்லா இருக்குங்க. அனைத்து விதமான பயிருமே கிட்டத்தட்ட நெருக்கி பண்ணலாம்.
1: இப்போ குறிப்பா நமக்கு வந்து இந்த கீரை வகைகள், என்ன மாதிரியான கீரைகள்லாம் நம்மளால வளர்க்க முடியுங்க? இப்ப நம்ம வீட்டுல வளர்க்குறோம் அப்படின்னா என்னென்ன கீரைகள்லாம் வளர்க்கலாங்க?

0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு கீரை எடுத்துக்கிற மாதிரி நம்ம செய்யலாம். நிறைய பேர் வெந்தய கீரைலாம் கூட சாப்பிட்றாங்க, இந்த சுகர் மாதிரி இருக்கிறவங்கலாம் சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. அது மாதிரி என்னென்ன கீரைகள்லாம் போட்டால் நல்லாயிருக்குங்க?
1: எல்லா கீரையுமே பண்ணலாங்க. நமக்கு வந்து ஒரு குரோ பேக்கில் ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படின்னு ஒரு அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு கட்டு தேர்ந்துடும். அப்படிங்கிறப்ப புளிச்ச கீரை, மலைக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை பண்ணிக்கலாம், புதினா பண்ணிக்கலாம். புதினாலாம் கட்டிங் போட்டாலே போதும், கட்டிங் உள்ளதே எடுத்து வச்சோம்னு சொன்னாலே அதே வந்துடும். பதிய மாதிரி போட்டாலே போதும், கிட்டத்தட்ட அது அறுக்கறக்கு ஒரு 3 வருஷம் வரைக்கும் அது மெயின்டைன் பண்ணலாம் புதினாவை. ஆனால் வந்து ஒரு 20 நாளைக்கு ஒருத்திருப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கட் பண்ணுற அந்த குச்சியை திரும்ப நட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கலாம். வெந்தய கீரைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது. அதை வச்சுட்டோம்னு சொன்னா அது வந்து
0: காமன் நேரம் தான் ஊற வைக்கணும்,
1: அதுக்கு மேல ஊற வைக்க கூடாது. விதை போட்டோம்னா ஒரு 3 நாளில் வந்துடும், அது ஒரு 10-15 நாள் நம்ம எடுத்துக்கலாம்.
0: சரி,
1: இப்போ இந்த அரைக்கீரை புளிச்சக்கெல்லாம் 1 மாதம் அப்படி டைம் எடுத்துக்கும். வெந்தயக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம எடுத்துக்கலாம். கொத்தமல்லி அதே மாதிரி தான், கொத்தமல்லி வந்து நம்ம விதைக்கு வர மாதிரி அது ஒரு 90 நாள் ஆகும்.
0: சரிங்க,
1: இல்லை மற்றனா 45 நாள் 50 நாள் நம்ம வந்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி போடும்பொழுது அதை வந்து உடச்சி போடணும்,
0: செப்பல் மாதிரி இருக்கிறத வச்சு ஏதாவது தேய்ச்சி போடுவாங்க,
1: அழுத்தம் கொடுக்காம தேய்ச்சி ரெண்டா உடையணும் அவ்வளோதான். 12 மணி ஊற வச்சோம்னா கொஞ்சம் முளைப்பு திறன் சீக்கிரமாக வரும்.
0: சரி, தேய்ச்சிட்டு அப்புறம் ஊற வைக்கணுமா அதை?
1: ஆமாங்க, ரெண்டா உடச்சிட்டு ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லது. அப்படியே போட்டோம்னா தண்ணி அதோடைய முளைப்பு திறன் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: சரிங்க,
1: அந்த மாதிரி செய்யலாங்க.
0: இப்போ ரெண்டாவது, இந்த கருவேப்பிலை தான் இருக்கிறதுல அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து இது போடுறதா ஒரு எண்ணம் இருக்கு. வீட்டிலேயே ஒரு கருவேப்பிலை மரம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், அதை வச்சு பராமரிக்க முடியுமா? நீங்கள் ஏதாவது மாதிரி வச்சிருக்கீங்களா உங்கள்கிட்ட?
1: கருவேப்பிலை தாராளம் நல்லா வருங்க. மெயினாக பூச்சி வர்றதுக்கு காரணமேங்க, இப்போ நம்ம ஒரு தெருவுக்கு போகிறோம், ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்வீட் போட்டுருப்பாங்க, ஸ்வீட் வாசம் நமக்கு அடிக்கும். ஒரு மட்டன் குழம்பு வச்சுருப்பாங்க ஒரு தெருவில், ஒரு வீட்டில் மட்டன் குழம்பு வாட அடிக்கும். அந்த வாசத்தை வச்சு நம்ம வந்து இந்த வீட்டில் இந்த குழம்பு இருக்குது, இந்த வீட்டில் இந்த ஸ்வீட் செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. இந்த கடையில் இந்த மாதிரி ஒரு பேக்கரி ஐட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும் இல்லையா, மனசில் வந்து அந்த பூச்சிகளுக்கு ஒரு எண்ணம், இது மாதிரி இந்த வாசம் அடிக்குது அப்படின்னு அந்த வாசத்தை வந்து இந்த செடிகளில் இருக்குது அப்படின்ட்டு தேடி வரும். பொதுவாகவே அந்த பூச்சிகள் வந்து அது ஒரு விஷயத்தை பார்க்குது எப்படின்னா, இளம் தலைகளுக்கு அடியில் தான் முட்டையை வைக்குது. அந்த முட்டை பொறிச்ச உடனே சாப்பிட்டா இருக்கிற அந்த இளம் தலைகளை வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த புழுக்கள் வந்து பண்ணுது. அப்போ அந்த இடத்துல அந்த இளம் தலைகள் மேலே அந்த செடிகள் மேலே நம்ம ஒரு மாற்று ஒரு விஷயத்தை, அதாவது அதுக்கு சம்மந்தம் இல்லாத வாசனை எடுத்துக்காத அளவுக்கு ஒரு ஏற்கஞ்செடி, புங்க, சோத்துக்கத்தால இந்த மாதிரி ஒரு 5 விதமான செடிகளை எடுத்து நம்ம வந்து சாரா வச்சு அந்த சாரை வந்து ஒரு 4-5 நாள் வச்சு ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கணும். 5 செடியிலையும் ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 4 நாள் நல்லா அம்மி நச்சு நசுக்கி அதை வந்து தண்ணியில் ஊற போட்டோம்னா அதை கோமியமோ அதை தண்ணியிலே ஊற போட்டுக்கலாம். ஊற போட்டு அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அந்த இயற்கையாக உள்ள ஒரு செடியோடைய நறுமணம் வந்து மாறி போகும். அப்போ வந்து இந்த சுவை அதுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ அந்த இதில் வராது, பூச்சி விரட்டி அப்போ உள்ளுக்குள்ளே வராது. இது அண்ணியில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஓரத்தில் நம்ம மாடியில் ஆகட்டும் இல்லை கீழே நம்ம தரைதளத்தில் பண்ணாலும் கூட தோட்டத்தில் பண்ணாலும் சுற்றிலும் வந்து அதுக்கு ஒரு உணவு கொடுக்குற மாதிரி சுத்தோடு சுற்ற நம்ம வந்து ஒரு கொட்டை முத்து கெட்டது செய்ய பூச்சி வந்து 100 நல்ல சீர பூச்சி நமக்கு இருக்கும். மஞ்சள் கலர் பூவை பார்க்கும்பொழுது நல்ல சீர பூச்சி வந்துடும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சம்மங்கி
0: நம்மளே வந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு
1: பாதுகாப்பு வளையத்தை ஒன்று பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும்.
0: சம்மங்கி அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் வேற என்ன போடுவீங்க?
1: சூரியகாந்தி, துருக்கன் சாமந்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாமந்தி, அது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்குங்க.
0: சரிங்க, உங்களுக்கு எவ்வளோ காய்கறிகள் வருது இப்போ உங்கள் வீட்டுக்கு தாண்டி வேற யாருக்காவது கொடுக்குற அளவுக்கு அதில் காய் வருதா?
1: கண்டிப்பாக வரும். வரும்போது நம்ம ஒரு நண்பரை போய் பார்க்க போகிறோம், நம்ம ஒரு கடையில் வாங்கி கொண்டு ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு நம்ம
0: ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறீங்க.
1: வீட்டில் விளைஞ்ச பொருளை மனநிறைவோட நம்மளாக பார்த்து மருந்து இல்லாமல் அந்த செடியை உற்பத்தி பண்ணி காய் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் பொழுது அது ஒரு மனநிறைவே சந்தோஷமே.
0: பர்சனலைஸ்டு கிஃப்ட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு கிஃப்ட்டை வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்க முடியும். அதுவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை வந்து நீங்கள் உங்களுக்கு பரிசீலிக்கிறீங்க, அந்த நிறைவு வந்து தனித்துவமானது தான். அதேமாதிரி எல்லாருக்கும் நிறைவான எண்ணம் வேணும், ஒரு நல்ல ஆரோக்கியமான பரிசை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது அடுத்தவங்களுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி அது மாதிரி செய்யணும்னா அவங்க செய்ய வேண்டியது வீட்டில் தோட்டம். வீட்டில் தோட்டம் போடுவது அப்படிங்கிறது நம்ம எண்ணத்தில் தான் இருக்கு. சரியான எண்ணத்தை மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற இடத்த வச்சே நம்ம ஏதாவது உற்பத்தி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் அதை முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னதுலேயே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட தொடர்பு பண்ணணும்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாங்க?
1: என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 94-42-70-64-13.
0: சரிங்க,
1: 94-42-70-64-13.
0: நன்றிங்கய்யா, உங்களை சந்திச்சதில் மிக்க சந்தோஷம். நல்ல அற்புதமான நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. ஆரோக்கியமான ஒரு உணவை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் சிறப்பாக இந்த மாதிரியான இன்னும் நல்ல ஒரு தோட்டங்கள் அமைத்து உங்களுக்கும் சரி கூட இருக்க நண்பர்களுக்கும் சரி தொடர்ந்து இதே மாதிரியான பரிசு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி பங்கேற்றதுக்கு.
1: மகிழ்ச்சி ஐயா, நன்றி.
2: இப்பெல்லாம் சந்தையிலோ அல்லது ஏதேனும் ஒரு சில இடங்களில் காய்கறி வாங்கும் பொழுதோ நமது மனம் ஒரு கேள்வி கேட்கிறது, இது உண்மையாகவே தரமாக

விளைவிக்கப்பட்டதுதானா என்று. இந்த கேள்விக்கான பதில் நம்மிடம் பிறக்க வேண்டுமானால் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது வீட்டு தோட்ட காய்கறி சாகுபடி. ஆம், காய்கறி சாகுபடி குறித்த பல்வேறு அனுபவ கருத்துக்களை இதுவரை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி திருவானைக்கோவில் ஆர் சின்னதுரை அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் கிராம சமுதாயம்.
1: ராசாத்தி, ராசாத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: பார்த்தா தெரியலையா, வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன்.
1: அது எனக்கு தெரியாதாக்கும். ஆமா, அந்த மாரிக்கண்ணு குழந்தை பெற்றிருக்காளே, போய் பார்த்தியா?
2: போய் பார்த்தேன். அதுக்கு என்ன, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி படுத்திருக்கா.
1: பச்சை உடம்புக்காரி, சரி இருக்கட்டும். பிள்ளைக்கு தாய்ப்பாலாம் கொடுத்தாளா, கொடுக்குறாளா கேட்டியா?
2: போய் பார்த்துட்டு தான் வந்தேன். உடம்பு நல்லா இல்லைங்கிறா, பால் சுரக்கலைங்கிறா. இப்படி இருக்கும்போது எங்கேருந்து தாய்ப்பால்லாம் கொடுப்பாவ? புட்டி பால் கொடுக்க போறாளாம்.
1: ராசாத்தி, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா பிறந்த உடனே சுரக்கிற அந்த சீம்பாலை கண்டிப்பாக பிள்ளைக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் புள்ள சப்ப சப்ப தான் பால் ஊறுமா, இது எல்லா டாக்டரும் சொல்லியிருக்காங்க. அதனால அவளை கொஞ்சம் சிரமம் பார்க்காம பிள்ளைக்கு கஷ்டப்பட்டாவது தாய்ப்பாலை கொடுக்க சொல்லு. இந்த 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையிலும் ரேடியோவை கேட்க சொல்லு. அவளுக்கு வேண்டிய அத்தனை விஷயமும் அதில் கிடைக்கும். இந்த கிராமத்தில் அதை இதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம பிள்ளை ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். மொதல் 6 மாசத்துக்கு தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை. குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளரணும்னா இந்த தாய்ப்பாலே போதும். அதுக்காக தான் அன்னைக்கெல்லாம் சொல்லி வச்சாங்க, அமிர்தம் இந்த தாய்ப்பால் அப்படின்னு. புரியுதா? அவள் காதில் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வை, நான் கிளம்புறேன், வரட்டா?
2: சரி சரி, நானும் மாரிக்கணுக்கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிவிடுறேன். இதை கேட்டாச்சும் அவ திருந்தட்டும்.
0: காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் வளரலாம், ஆனா என்னென்னைக்கும் சில நினைவுகளும் சில பொருட்களும் நம்ம மனசுல தனி இடம் பிடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட பழமையான பொருட்கள்ல புதுமைய கண்டறிஞ்சு மறக்கப்பட்ட பொக்கிஷங்களை மீண்டும் நினைவூட்டுற கலை நுட்பத்தை மிக சிறப்பா செய்யறவர் தான் திருவரங்கம் தீபிகா வேல்முருகன். அப்படி அவங்க என்ன செய்யறாங்க?
1: வணக்கமா.
3: வணக்கங்க.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: உடன் திங்ஸ் எல்லாம் ஹோம் டெக்கர் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. கோலம், ட்ரெடிஷ்னலான உடன் ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு வேர்ல்டு வைட் எல்லா பக்கமே நாம அனுப்பிச்சிட்டு இருக்கோங்க. மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எல்லா வீடுமே ரொம்ப மாடர்னைஸ் ஆயிருச்சு. பழைய ட்ரெடிஷன்ல இருக்கிற பொருட்களை வந்து வீட்டுல நம்மளோட டச் வந்து கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கறது. ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, கோலம்மா பரவாயில்லையே இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறது பழைய ட்ரெடிஷனை ஞாபகப்படுத்துற மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணதுங்க.
1: சரி, இப்ப தீபிகா வந்து என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எல்லாம் உங்களுடைய ஹாபிஸ்?
3: நான் வந்து கோயம்புத்தூருங்க. அம்மா வந்து ருக்மணி, அப்பா பேர் மருதாச்சலம்ங்க. காட் மேரிட் ஹியர் டு திருச்சி ஸ்ரீரங்கம்ங்க. நான் வந்து பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைனிங் முடிச்சிருக்கேங்க. ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹாபி, ஒரு பேஷன் டேர்ன்ட் இன் டு அ பிசினஸ் அந்த மாதிரி தான் சொல்லணுங்க. நம்ம நார்மலா வீட்டுக்கு பண்றது பண்ணும்போது அது வந்து ஆன் த ஃப்ளோல அது ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸா மாறி இருக்குங்க.
1: ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு எப்படி உட்டன் ஒர்க்குக்கு நீங்க வந்தீங்க?
3: ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து இந்த டிஷர்ட்ஸ்க்கு டிசைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் எல்லா குட்டீஸ் இதெல்லாம் இருக்கும்போது, சரி அந்த டைம்ல வீட்டை கொஞ்சம் டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுல பழைய அந்த மரப்பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கிடைச்சிதுங்க எனக்கு. அது வச்சுட்டு சரி அதுல ஏதாவது நம்மளோட கிரியேட்டிவிட்டி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வரைஞ்சு நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணங்க. அப்ப போஸ்ட் பண்ணும்போது அப்புறம் ஒரு சில கஸ்டமர்ஸ் நல்லா இருக்கு எங்களுக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் எங்க பக்கத்துலயே வந்து எனக்கு ஒரு கார்பெண்டர் நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்க. கார்பெண்டரோட இதோட நான் அப்புறம் மேற்கொண்டு அப்புறம் அப்படியே ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிச்சேங்க. அப்புறம் ஆர்டர்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சது.

0: மக்களுக்கும் வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு ட்ரெடிஷ்னலா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இப்ப நம்ம பண்றதுங்கிறத விட மக்கள் கஸ்டமர்ஸ் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க. நம்ம இந்தியா மட்டும் இல்லாம நல்லா ஃபாரின் கண்ட்ரில இருந்துமே எல்லாருமே வாங்குறாங்க. மெயினா யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம வீடு இப்படி இருக்கு, நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப விரும்பி வாங்குறாங்க.
1: இப்ப பழமையான வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சில பொருட்கள் வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம், அதுக்குள்ள விளக்குகள், அலமாரிகள் இருக்கிறது, ஊஞ்சல் இருக்கிறது, அதுக்கப்புறம் கோலம், மாட விளக்குகள் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து செட் பண்றீங்களா?
0: இதேதாங்க, நீங்க சொல்றது எல்லாமே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாட விளக்கு, பல்லாங்குழி, ஊஞ்சல், கார்விங் பண்ண மாதிரி தூண்கள், அப்புறம் மனப்பலகைகள், பூஜை மண்டபம் எல்லாமே வந்து நம்ம உட்டன்ல நல்ல உட் எடுத்து நம்மளே சோர்ஸ் பண்றோம். நம்மளோட பெயிண்டர்ஸே வச்சு நல்லா இது பண்ணிட்டு அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் நான் வந்து கோலம் பெயிண்டிங் போட்டு கொடுத்துறேங்க. கோலம் பெயிண்டிங் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம அவ்வளவு தெளிவா நீட்டா கோலம் பெயிண்டிங் போடும்போது அது இன்னும் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க.
1: வரவேற்பு கொடுக்கக்கூடியது கோலம் மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பெண்கள் அதிகமா விரும்புவது வந்து ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்ம போடுற வியரிங் ஆர்டிகல்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, என்னோடது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும். அந்த இதை படிச்சிருக்கீங்க. ஒருவேளை அந்த தொழில போகாம ஒரு சில காரணங்களுக்காக இதுல வந்தீங்களா, அல்லது இது உங்களுக்குள்ளேயே இருந்ததா?
0: எனக்குள்ளேயே இருந்தது தாங்க. ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருந்தாலும் கொஞ்சம் அந்த பழைய பொருட்கள், பழைய ட்ரெடிஷன் சாரி, இந்த பழைய பித்தளை பொருட்கள், ஆன்டிக்ஸ், அதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்க எனக்கு. வீட்லயுமே பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாவே இந்த டெக்கர் எல்லாமே பழைய ஆன்டிக் திங்ஸ் தான் வீடு ஃபுல்லாவே டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அம்ச்சியோடது இந்த பித்தளை பொருள் அதெல்லாம் பழசெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அது இன்னமும் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. என்னோட சாரி விட அம்மா சாரி, அம்ச்சி சாரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பழைய பெரிய பார்டர் வச்ச காஞ்சிபுரம் அதெல்லாம் எல்லாத்துக்குமே அது பிடிக்குதுங்க. இப்ப நம்ம கோலம் போட்டு ஒண்ணு போடுறோம் அப்படின்னா பரவாயில்லையே இது பழைய ட்ரெடிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஒரு இது இருக்குங்க,
1: இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்தது?
0: கல்லூரியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க காஸ்டியூம் டிசைனிங்லயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணதுங்க. அப்ப வந்து காஸ்டியூம் டிசைனிங் வந்து எவ்வளவு தூரம் நான் கிரியேட்டிவா கொண்டு வர முடியுமோ அப்படிதான் கொண்டு வந்துட்டு இருந்தேன்.
1: எந்த கல்லூரியில படிச்சீங்க?
0: கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைனிங் படிச்சேங்க. அப்ப வந்து கம்ப்ளீட்டா நீங்க சொல்ற மாதிரி கிரியேட்டிவா, ஏன்னா அப்ப காலேஜ்ல வந்து நம்ம அட்டன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கிரியேட்டிவா தான் பண்ணணும். அது எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணிருந்தேங்க.
1: இப்ப 3 வருட காலம் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை இருந்திருக்கும் இல்லையா, நண்பர்கள் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி நீங்க வந்து எதிர்கொண்ட செமினார்ஸ் இருந்திருக்கும், ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், இதுலலாம் வந்து உங்களுக்குன்னு நீங்க தனித்துவமா கொடுத்த அடையாளங்கள் என்னென்னவா இருந்தது?
0: கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் தாங்க. சைல்டுஹுட்ல இருந்தே வந்து பெயிண்டிங் அண்ட் டிராயிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதுதான் அப்படியே காஸ்டியூம் டிசைனிங்லயும் போனங்க. அப்ப வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் அந்த செமினார்ஸ்ல இது பண்ணும்போது நான் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் பண்ணேங்க. எல்லாரும் காஸ்டியூம் பண்றது மாதிரி இல்லாம நான் பண்ண இந்தியாவை பேசிஸா எடுத்து 4 காஸ்டியூம் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லோட்டஸ் மாதிரியே ஒரு ட்ரெஸ் பண்ணேன், நம்ம நேஷனல் ஃபிளவர் லோட்டஸ், நேஷனல் அனிமல் டைகர் வச்சு அந்த மெட்டீரியல்ல ட்ரெஸ், பீகாக்குங்க. அப்புறம் இந்தியாவோட நார்த் அண்ட் சவுத் ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணேன். பாட்டம்ல பரதநாட்டியமோட ட்ரெஸ் டிசைன் வர மாதிரியும் டாப்ல வந்து நார்த் இந்தியன் கல்ச்சர் கொண்டு வர மாதிரி ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணுங்க. அது கொஞ்சம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, எல்லாருமே பிரைஸ் பண்ணாங்க, நல்லா வந்துச்சுங்க. சோ அந்த மாதிரி கிரியேட்டிவா தான் மோஸ்ட்லி எல்லாமே பண்றதுங்க. அது ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒரு இது இருந்தங்காட்டிக்கு கொஞ்சம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்க.
1: மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கும் இல்லையா?
0: காஸ்டியூம் டிசைனிங் படிக்கும் போது வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ் நெக்ஸ்ட் பை ஸ்டேஜ் வருங்க. என்ன பண்ணுவேன்னா நான் எனக்கே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிக்குவேன். மேம் வந்து என்னென்ன ட்ரெஸ் சொல்றாங்களோ அதெல்லாம் என்னோட இதுக்கே ஸ்டிச் பண்ணிட்டு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளே ஸ்டிச் பண்ணி போடுறது அப்படிங்கும் போது மேக்ஸி ட்ரெஸ் ஷர்ட் சொன்னா கூட நான் என்னோட மெஷர்மெண்ட்கே ஸ்டிச் பண்ணுவேன்.
1: உங்களுக்கு தையலும் தெரியும்,
0: தெரியுங்க, நல்லாவே தெரியுங்க.
1: ஃபேஷன் டிசைனிங்றது வந்து ஒரு கற்பனை உலகம். அந்த கற்பனை உலகத்துல நீங்க என்னென்னலாம் டிசைன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு எந்த மாதிரி வந்து நம்ம வடிவமைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசித்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க டிஃபரெண்டா யோசிச்ச ஒரு வடிவம் இருக்கும் இல்லையா, அந்த வடிவத்தை எப்படி நீங்க வந்து கொண்டு வந்தீங்க உள்ள?
0: எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சிங் தான் சொல்லி கொடுப்பாங்க, எப்படி ஸ்கெட்ச் பண்ணணும், ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணணும், அவங்களோட உடல் அமைப்பு எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கெட்சிங் பண்ணணும். அது பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிசைனிங் பண்ணுவோம். அதுலதான் வந்து எக்ஸாக்டா லோட்டஸே இருக்கிற மாதிரியே மெட்டீரியல் எல்லாம் சர்ச் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுங்க.
1: பல்வேறு துறைகள் இருக்கப்ப ஃபேஷன் டிசைனிங்னு உங்களுடைய ஆர்வமா வேற யாராவது சொல்லி எடுத்தீங்களா?
0: ஃபேஷன் டிசைனிங் எதர்ச்சியா வந்தது தான். ஆக்சுவலி என்னோட பிளான் படிக்கிறது வந்து ஃபைன் ஆர்ட்ஸ்ங்க. ஆரம்பத்துல இருந்தே பெயிண்டிங் அண்ட் டிராயிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம்ங்க. ஃபைன் ஆர்ட்ஸ் தான் படிக்கலாம்னு இருந்தேன். அப்ப சென்னை போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, கோயம்புத்தூர்ல காலேஜ் இல்லைங்க ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு. சோ அப்ப வந்து சரி அம்மா அப்பா அம்மா எல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்காட்டிக்கு சரி ஓகே இது சார்ந்தே காஸ்டியூம்

0: டிசைனிங் இருக்குன்னு சொன்ன முடி காஸ்டியூம் டிசைனிங் எடுத்துட்டேங்க.
1: இன்னைக்கு காஸ்டியூம் டிசைனுக்குமே வந்து நல்ல வரவேற்பு இருக்குதான் இருக்கீங்கன்னா இப்ப உட்டன் ஒர்க்ல இறங்கிட்டீங்க. அந்த கற்பனை திறன் எல்லாம் இப்ப உட்டன் ஒர்க் கொண்டு வரப்ப முதல்ல நீங்க ஆரம்பிச்ச உட்டன் ஒர்க் என்ன, அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருந்தது, விலை நிர்ணயம் எப்படி பண்ணீங்க?
0: கோயம்புத்தூர்ல குழந்தைங்களுக்கு காத்து வர்றதுக்கோசரம் உட்ல வந்து செஞ்சு ரெண்டு தொட்டலுக்கு நடுவுல ஒண்ணு வைப்பாங்க, அது வந்து அம்மா வந்து எங்கிட்ட காமிச்சாங்க இதுதான் உங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல வச்சிருந்துச்சு அப்படின்னா, நல்லா அது பாக்குறக்கே அழகா இருந்துச்சுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொஞ்சம் ரீபினிஷ் பண்ணிட்டு அதுல கோலம் பெயிண்டிங் எல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தேங்க. அப்பதான் வந்து பாத்துட்டு இது நல்லா இருக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் வந்துச்சுங்க. அது ரெண்டு மூணு திருப்பி திருப்பி கேட்க ஆரம்பிச்சாங்க, செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்ல வந்து 700,000 அந்த ரேஞ்சில், 750 அந்த மாதிரி தாங்க. 1000
1: மரத்தோட விலையே வந்து ஜாஸ்தியா தானே இருக்கும்,
0: இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப

0: இந்த மாதிரி தாங்க, தௌசண்ட் அந்த
1: மரத்தோட
0: ரேஞ்சுக்கு.
1: விலையே வந்து ஜாஸ்தியா தானே இருக்கும்.
0: இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தாங்க, ஒரு 500 பெயிண்ட் அது இதெல்லாம் சேர்த்து அவ்வளவுதான் வந்துச்சுங்க. அப்ப வந்து இனிஷியலா அப்படி ஸ்டார்ட் பண்ணது தாங்க. அது அப்படியே போக போக ஒரு பலகை மாதிரி வச்சு பண்றது, மனப்பலகை, அப்புறம் விளக்கு மாடம் வச்சங்க. அது வந்து இந்த ட்ரெடிஷ்னலா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு மாடம் வந்து கொஞ்சம் நல்லாவே
1: மக்கள்கிட்ட போய் சேர்ந்து.
0: ஆமாங்க, விளக்கு மாடத்திலேயே வந்து பித்தளை மணி வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்பப்ப தோன்ற ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணி, இதுதான் இலக்கு அப்படிங்கறது இல்லைங்க, அப்படியே நம்ம ஆன் த ஃபுளோல போறது தாங்க. அது கொஞ்சம் நல்லாவே ரீச் இருந்துச்சுங்க.
2: சப்படி என்னாலும் விளையாடு, வயசுதான் போனாலே திரும்பாது.
1: இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்தாலும் மக்கள் அதை பயன்பாட்டுக்கு அடுத்து அடுத்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரிவ்யூ வந்து எப்படி இருந்தது?
0: நல்லா இருக்குங்க. ஒரே பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் மட்டும்தாங்க, இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்போ ஒருத்தங்க வாங்குறாங்கன்னா அவங்க இன்னொருத்தங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க சொல்லி வாங்குறது, அப்படிதான் வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கொஞ்சம் நிறையா வருதுங்க.
1: இப்போ மர பலகைகள்லாம் தேர்வு செய்யணும் இல்லையா, இதெல்லாம் யார் தேர்வு செய்வா?
0: ஃபர்ஸ்ட் எனக்கு அவ்வளோ மரம் பத்தி எல்லாம் தெரியாதுங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்க இங்க தோப்புலயே வந்து தேக்கு மரம் எல்லா மரம் எல்லாமே வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த மரத்தோட நாலேஜ் எல்லாம் அவர் தான் கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு.
1: அவர் என்ன பண்றாருங்க?
0: ஸ்ரீரங்கம்ல லாட்ஜ் ஹோம் ஸ்டே எல்லாம் வச்சிருக்காங்க. அவர் வந்து கம்ப்ளீட் சப்போர்ட்டுங்க எனக்கு. ஆரம்பத்துல இருந்தே வந்து டே ஒன்ல இருந்தே வந்து சின்னதா ஒரு ஒண்ணு பண்ணி அனுப்புறோம் அப்படின்னாலும் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சப்போர்ட். அதே மாதிரி அம்மா அப்பா அக்கா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க இந்த பிசினஸ் கொண்டு போறதுக்கு. இப்ப வந்து ஒரு 10 கொரியர் 15 கொரியர் இருக்கு, கொரியர் வேன் வந்து எடுத்துட்டு போவாங்க. முதல்ல ஒரு கொரியர் ரெண்டு கொரியர் தானுங்க, இன்னும் ஆர்டரே வரல இந்த டைம் அப்படின்னா அப்படிதான் இருக்கும், பண்றது பண்ணு அது பாட்டுக்கு வரும் அந்த மாதிரி சப்போர்ட்டிவா.
1: மரத்தை தேர்வு செய்யறத அவர் தேர்வு செஞ்சு கொடுத்துருவாரு.
0: ஆமா, அந்த நாலேஜ் கொடுத்துருவாருங்க. அப்புறம் நான் தான் பண்ணணும், டைரக்டா அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாருங்க. இப்படி இருக்கும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நாலேஜ் அவ்வளவுதாங்க.
1: இப்ப மரங்கள்லாம் எங்க போய் வாங்கிட்டு வருவீங்க?
0: திருச்சி தாங்க. தேக்கு மரங்கள்லாம் மட்டும் காரைக்குடியில எடுத்து ஊஞ்சலுக்கு தூணுக்குங்க. அப்புறம் ஒரு சிலவங்க வந்து அவங்களாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு பண்றது வந்து எங்களுக்கு இந்த மரத்துலதான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே கஸ்டமைஸ்டுங்க, ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மேட் ஆன் ஆர்டர் தாங்க.
1: இப்ப ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எத்தனை நாட்கள்ல நீங்க அவங்களுக்கு பொருளை தருவீங்க?
0: 45 நாள் ஆகுங்க. நம்ம அவங்க சொல்லி எப்படி அவங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லா டீடைல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 45 டேஸ்ங்க.
1: இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஊஞ்சல் ஆர்டர் பண்றாங்க அப்படின்றப்ப அதனுடைய டிசைன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க இல்லையா?
0: ஆமாங்க.
1: எந்த மாதிரியான டிசைன்ஸ், அது எந்த ஒட்டுல போட்டா வந்து லாங் லைஃப் இருக்கும், அதற்குரிய அந்த பாலிஷ் பண்றது, அதற்குரிய வார்னிஷ் அடிக்கிறது, இது எல்லாமே வந்து யார் எடுத்துக்குவா எல்லா பொறுப்புகளையுமே?
0: ஆர்டர் எடுக்கிறது, கஸ்டமர்கிட்ட பேசுறது எல்லாமே நான் தாங்க. எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து வீட்டுலதான், நம்ம ஹோம் பேஸ்ட் பிசினஸ் தாங்க, வீட்லயே ஒரு யூனிட் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து ஆர்டர் எடுத்துக்குவேங்க, அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து கார்பெண்டர் இருக்காங்க செஞ்சு கொடுத்துறதுக்கு, அதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி பண்றதுக்கு பெயிண்டர்ஸ், டிசைன்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணுவேங்க. எப்படி டிசைன் வேணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கெச் மாதிரி போட்டு அனுப்பிச்சிருவாங்க. எல்லாமே போன் கான்டாக்ட்ஸ் தான் வைங்களா, டைரக்டா வர ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் கைப்பட வரைஞ்சு அனுப்பிச்சுட்டு அதுல அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் வேணுமான்னு பார்த்து பண்ணிட்டு அப்புறம் நாங்க திருப்பி வந்து ஊஞ்சல் செய்ய ஆரம்பிச்சுட்டு பாலிஷிங் என்ன கலர் என்ன மாதிரி வேணும் அது முடிச்சுட்டு அதுக்கு மேல அவங்களுக்கு ஏதாவது கோலம் பெயிண்டிங்கா இல்ல வேற ஏதாவது வேணும்னா அதையும் போட்டு கொடுத்துட்டு ஃபைனலா பேக்கிங்க்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்தியாக்குள்ளனா நாங்களே பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஃபாரின் அனுப்புறோம் அப்படின்னா சென்னை அனுப்பி சென்னையில இருந்து அவங்க வந்து நல்லா சேஃபா பேக் பண்ணி
1: அனுப்பிடுவாங்க.
0: ஆமாங்க.
1: இப்ப உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க?
0: ஒரு 5 பேர் செய்யறாங்க.
1: ஒரு ஆர்டர் உங்களுக்கு வருதுன்னா இதற்குரிய மூலதனத்தை நீங்க தான் ஃபர்ஸ்ட் போடணும்.
0: ஆமாங்க, நான் தான் போடணும்.
1: இந்த மூலதனம் போடுறோம் அப்படின்றப்ப கையில வந்து எப்பயுமே இருக்கும் அப்படின்றது வந்து இயலாத ஒரு காரியம் தான். சில நேரங்கள்ல ஆர்டர் வந்துருது, இப்ப மூலதனம் போட்டு நீங்க பண்றீங்க, ஒருவேளை எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல இல்ல வந்து நான் எதிர்பார்த்த அளவு வரல அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ட்ட நம்ம அட்வான்ஸ் வாங்கிக்குவோங்க. ஆர்டர் இன்னைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம புக்கிங்கே கன்ஃபார்ம் பண்ணுவோங்க. ஆஃப்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேலன்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கும். ஆனா எல்லாருமே வாங்கிடுறாங்க, ரொம்ப புடிச்சுதான் நம்ம கிட்ட குடுக்கறாங்க, அதனால ஸ்பெசிபிக்கா வாங்கிடுறாங்க. கண்டிப்பாங்க,
1: அந்த மாதிரி சங்கடங்கள் வந்தது இல்ல
0: இதுவரைக்கும், வந்தது இல்லீங்க.
1: சரிங்க.
3: கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில நாம பாரம்பரிய கலைப்பொருட்கள் தயாரிக்கும் திருவரங்கம் தீபிகா வேல்முருகன் அவங்க கூட பேசிட்டு இருக்கோம்.

0: ஏதோ ஒரு தொழில் இன்னைக்கு வந்து பெண்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனராக இருந்தாலும் உட் ஒர்க் பண்ணி அதில் நீங்கள் வந்து சாதிச்சுட்டு வரீங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த 2K கிட்ஸை வந்து 90 கிட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். அவங்களை எப்படி நம்ம வந்து வழிநடத்தி கொண்டு போகிறது?
1: பழமைங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறது இதுதாங்க. நான் எங்கே போனாலுமே பழைய பொருட்கள் ஏதாவது தெரியுதா அப்படின்னு வரும்போதே பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு பழைய பிராஸ் ஒரு பாட் ஒன்று வச்சுருந்தாங்க, என் கண்ணில் அது
0: பட்டுச்சு.
1: எங்கேயுமே வந்து அந்த பழைய இது கொஞ்சம் பார்ப்பேங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், பழைய காலத்துல இப்ப இதுலதான் ரசம் வைப்பாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்கும். பித்தளை பொருட்கள் தான், பித்தளை வெங்கலம் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிட்ஸுக்குமே அது பழக்கிறது. கோலமே வந்து பையனோ பொண்ணோ குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த கோலத்துல வர சிக்கல்கள் அதெல்லாம் எப்படி போடுறது, மைன்யூட்டா போடுறது பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது தாங்க. பார்த்து உன்னிப்பா போட்டு கொடுக்கறது சின்ன குழந்தையிலே நம்ம சொல்லி கொடுக்கலாம்.
0: கோலம் பெண்கள் சம்பந்தப்பட்டதுதான் நம்ம சொல்றோம். அதுலயே வந்து மார்கழி மாதத்து கோலங்கள் வந்து தனி சிறப்பு வாய்ந்தது. எந்த மாதிரியான கோலங்கள் எந்த அளவுல நீங்க வந்து சட்டத்துக்குள்ள கொண்டு வரீங்க, மேக்சிமம் எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த கோலத்தோட முடிக்கிறீங்க?
1: கோலம் ரொம்ப பிடிச்சது தாங்க. அதுக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் வந்து அம்மா தான். பக்கத்துல அதே மாதிரி வச்சு வச்சு போட்டுட்டு இருப்பேன். அம்மா சூப்பரா கோலம் எல்லாம் போடுவாங்க, நெலிக்கோலம் எல்லாமே. சோ அதுதான் வந்து எனக்கு அது இன்ஸ்பிரேஷனா வந்து நம்ம போட்டதுங்க. நாங்க போடுறது வந்து அளவு பொறுத்து தாங்க. நம்மளோட அளவு இப்ப வந்து ஒரு 20 அடி மணப்பலகை இருக்கு அப்படின்னா 21 புள்ளி அந்த மாதிரி அளவு வச்சுதான் வந்து கரெக்டா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி ப்ராப்பரா தான் போட முடியுங்க. அப்பதான் அதோட அளவுகள் கரெக்டா வரும். நம்ம வாசல்ல போடுறது நார்மலா போட்டுடலாம். பெயிண்டிங் பண்ணும் போது வந்து எக்ஸாக்டா மார்க் பண்ணி
0: போடுவாங்க.
1: ஆமாங்க.
0: கோலம் நீங்க போடுறீங்களா, இப்ப வந்து 10x10 சொல்லுவாங்க, 10x20, 20x30 இந்த சைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இப்ப ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து பூஜை அறையில இருக்கிறது 10x10 போதும், சின்னதா இருந்தா கூட போதும், ஒரு 4x6 அந்த மாதிரி இருந்தா போதும் அப்படின்னுவாங்க. குறைந்த அளவுல செய்த கோல பாக்ஸ் எவ்வளவு இருக்கு, அதிக அளவுல நீங்க பண்ணது எவ்வளவு?
1: எப்படி கேக்குறாங்களோ அப்படி பண்ணிருவோம். சின்னதா வந்து ஒரு 8 இன்ச்க்கு 8 இன்ச் வந்து ஒரு 1200 வருதுன்னு வைங்களேன், அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். அதுவே வந்து 4 அடியில ஒரு பலகை 16,000 வருங்க. 4 அடிக்கு பெருசா அது வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ். நாம பெரிய ஆர்டர் பண்றோம்னு சொல்லிட்டு சின்னதையும் நாங்க விட மாட்டோங்க. ஒரு சின்ன பலகை ஒரு 1000 ரூபீஸ் கேக்குறாங்கன்னா கூட அதையும் ஒரு ஸ்பெசிபிக்கா ஆர்டர் எடுத்து எழுதி அதையும் நாங்க ப்ராப்பரா தான்
0: பண்ணுவோம். ஆமாங்க. இப்ப வந்து கோலம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து உட்டன் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா மாட விளக்குகள் தயாரிக்கிறது, ஊஞ்சல் தயாரிக்கிறது, நீங்க பல்லாங்குழிகள் வந்து மக்கள் இப்ப வந்து ஓரளவுக்கு பின்னோக்கி இருந்ததை முன்னோக்கி கொண்டு வந்துட்டுதான் இருக்காங்க. தாயக்கட்டைகள் வந்து ஓரளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுது. அதாவது நம்ம மறந்து போன விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ரீப்ளேஸ் ஆயிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல மண்பானையில சமைக்க ஆரம்பிச்சோம், மீண்டும் மண்பானை வந்திருக்கு. கல் சட்டி பயன்படுத்த ஆரம்பிச்சோம், கல் சட்டி மீண்டும் உருவாகுது. இப்ப மண்பானை தண்ணீர் இதெல்லாம் வந்திருக்கு. பழைய சோறுலாம் ஒரு காலத்துல சாப்பிட்டப்ப என்ன பண்ணாங்க, பழைய சோறா இல்லைனாங்க. இன்னைக்கு அதே பழைய சோறு 120 ரூபாய் எல்லாமே வருது. இந்த மாதிரி மறந்து போன கலாச்சாரங்கள் நம்மகிட்ட வருது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உங்க மனசுக்குள்ளே இந்த பொருட்களை வந்து நம்ம வச்சு ஏதாவது ஒரு விற்பனை அகம் தொடங்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் வந்ததா?
1: ஃபர்ஸ்ட் வந்து அம்சி வீடு தான் சொல்லுவேன். அம்மாவோட அம்மாங்க அம்சி வந்து நிறைய வச்சிருப்பாங்க.
0: எந்த ஊர்ல இருந்துக்காங்க?
1: அவினாசிங்க, திருப்பூர் அவினாசிங்க. அங்க வீடுங்களும் அந்த மாதிரிதான், பழைய வீடு, தூண் எல்லாம் வச்ச வீடு, அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அங்க இருந்து அப்படியே இன்ஸ்பிரேஷன் வந்தது. அம்சியோட சாரி, அம்மாவோடது, அம்மாவோட குடம், காப்பர் குடம், அந்த மாதிரி எல்லாம் வந்து வீட்டுல டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சது வந்து அது ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அப்புறம் இங்கேயும் ஹஸ்பண்ட் சைட்லயும் வந்து தோப்பு, அங்கேயும் வந்து உடன் பொருட்கள் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. நான் இப்பவுமே வந்து நான் என்னோட டேபிள் நான் வரையறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஐயாவுடைய டேபிள் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த காலத்துல அவர் ஃபுல்லாவே மரப்பொருட்கள் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பாக்க பாக்க ரொம்ப பிடிச்சு போச்சுங்க.
0: விற்பனை அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி வெளியூர்களுக்கும் அனுப்புறேன், வெளிநாடுகளுக்கும் அனுப்புறீங்க. இந்த வெளிநாட்டு மக்கள் உங்கள்ட்ட எதை அதிகமா விரும்பி வாங்குறாங்க, எந்த மாதிரி பொருட்களை அதிகமா விற்பனைக்கு கொண்டு போறீங்க?
1: பூஜா யூனிட்ஸ், பூஜா மண்டபம். அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம வீடுதான் ஃபாரின்ல இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளயாவது நம்மளோட ஊரை எப்படியாவது கொண்டு வந்துடலாமா, திரும்பி பார்த்தா நம்ம ஊர் ஃபீல் இருக்கணும் அப்படிங்கறது அவங்களோட இதுங்க. அவங்க இடத்த போட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விடுவாங்க. நான் வந்து அந்த இடத்தோட மெஷர்மெண்ட்டும் வாங்கிக்குவேங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு அனுப்பிச்சுடுவோம். அப்புறம் அவங்களோட டிசைன்ஸும் கொஞ்சம் இருக்கும். ரெண்டையும் கிளப் பண்ணி எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி அவங்களோட இடத்துக்கு ஆப்டா என்ன டிசைன் செட் ஆகுமோ, டோர் வேணுமா, டோர் வேண்டாமா, எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணிடுறதுங்க. ஃபாரின்க்கு அனுப்புறங்காட்டிக்கு நம்ம வந்து இங்க அனுப்புற மாதிரி அனுப்ப முடியாது. ஷிப்பிங் காஸ்ட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட கம்மி பண்றதுக்கு டிஸ்மேண்டில் டைப் கல்ட்டி மாற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், அதெல்லாமே நான் கால்குலேட் பண்ணி கொடுத்து பூஜா யூனிட் அவங்க ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஊஞ்சல் ரொம்ப

0: விரும்பி வாங்குறாங்க. மணப்பலகை, செவுத்துல மாட்டுற மாட விளக்கு, எல்லாமே வாங்குறாங்க.
1: இந்த இடத்துல இப்ப ஒரு பூஜை மடம் அமைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க பண்ணுவீங்க? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 அடுக்கு இருக்கிறது இருந்தா போதும், இல்ல 4 அடுக்கு, அதுக்கு மேல எனக்கு வந்து கலசம் இருக்கணும், ஒரு கோயில் எப்படி இருக்கணுமோ அந்த மாடல் இருக்கணும் அப்படின்னு வாங்கல. எப்படி அமைப்பீங்க, எந்த மாதிரியான தனித்துவத்தை நீங்க கையாள்வீங்க அதுல?
0: நம்மளோட நீட் பொறுத்து தான். இப்ப பூஜா யூனிட் நீங்க ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து டோர் வேணுமா, இல்ல பார்த்தோன்னே சாமி தெரியற மாதிரி இருக்கணும்னா ஒரு ரெண்டு அழகான தூண் மாதிரி வச்சுக்கலாம். பின்னாடி மேல வந்து ஒரு சின்ன கோபுரம் மாதிரி அழகா கொடுத்துட்டு கலசம் வச்சுட்டீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸா உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்துடும். உள்ளுக்குள்ள சாமி படங்கள் மாட்டி வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு ரெண்டு படிகள் வச்சுட்டீங்கன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு, நீட்டா வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு படி வச்சுட்டீங்கன்னா விளக்கு வச்சு நீங்க வைக்கிறதுக்கு நீட்டா இருக்கும்.
1: இப்ப சில இடத்துல நான் பாத்திருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி அமைப்பு இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி 3 படிகள் இருக்கும், ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்குகள் இருக்கும், அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்கு வைக்கிற மாதிரி, அதுக்கு மேல அந்த சின்ன சின்ன சுவாமி படங்கள் வந்து அதுலயே பொறிச்சு இருப்பாங்க, அதுலயே அந்த பெல் எல்லாம் மாட்டி இருந்தது, மேல வந்து கலசங்கள் வச்சிருப்பாங்க 3, 5 அந்த மாதிரி, அதுலயும் சிறு சிறு வேலைப்பாடுகள் இருக்கும். காவல் தெய்வங்கள் இருக்கிற மாதிரி சின்ன உருவங்கள் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? மரத்தாலான உருவங்கள் இருக்கும் இல்லையா,
0: அதுவும் பண்றாங்க, கார்விங் ஒர்க்கும் பண்றோம், விநாயகர் முருகர்
1: அதான்
0: எல்லாமே பண்ணிடுறோம். எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க. அதே வந்து வரைஞ்சு கேட்டாங்கனாலும் நான் வரைஞ்சும் கொடுத்துருவேங்க.
1: மரத்தாலான உருவங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்றப்ப அதுக்குரிய யார் பண்ணுவாங்க?
0: அதுக்கு கார்பெண்டர் இருக்காங்க,
1: அவங்களே செஞ்சு
0: அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொன் பண்ணி கொடுக்கறது வந்து நேம் போர்டுன்னு சொல்லுவாங்க, வீட்டு முன்னாடி வைக்கிற, நான் அது வந்து ஹேண்ட் பெயிண்டட்ல அவங்க என்ன சாமி கேக்குறாங்க அது அப்படியே வரைஞ்சு அது பண்ணி கொடுத்துறாங்க. உடன் ஒர்க் பண்ணாலும் என்னோட பெயிண்டிங் ஒர்க்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் கொடுக்கறாங்க.
1: இதுவரை எந்தெந்த நாடுகளுக்கு உங்க பொருட்கள் வந்து போயிருக்கு?
0: அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, உகாண்டா, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான்,
1: எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு.
0: ஆமாங்க.
1: முதல் முதல்ல உங்களுடைய பொருட்கள் வெளிநாடுகளுக்கு செல்றப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது?
0: ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க. பரவாயில்ல, விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணோன்னே ரொம்ப கேர்ஃபுல்லா இப்படி பண்ணணும், ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்றோம். அதுல சில இதெல்லாம் இருக்குங்க. இப்ப மரப்பொருட்கள் வந்து ஃபாரின் அனுப்புறோம்னா ஃபியூமிகேஷன் சர்டிபிகேட்னு ஒண்ணு வாங்கணுங்க. மரம் வந்து உளுத்து போகாம இருக்கிறதுக்கு அதுக்கான சர்டிபிகேட் ஒண்ணு வாங்கணும். அதை வந்து மரத்தை டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் கொரியர் சார்ஜ். இப்ப என்னன்னா பொருட்கள் நம்ம கிட்ட வாங்கிடுறாங்க, அதை விட டபுள் மடங்கு தான் அவங்களோட கொரியர் காஸ்ட் ஆகுதுங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கொரியர் காஸ்ட் 150,000 வந்துருதுங்க. ஆனாலுமே வாங்குறாங்க நம்ம கிட்ட. நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ரேட் வந்து நம்ம இங்க குடுக்கறத விட கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க.
1: ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா யாருகிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் ஆகும், எந்த மாதிரி வகையான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து பண்ணணும், இதற்குரிய விவரங்களை வந்து நேயர்களுக்கு சொல்றது?
0: நம்ம பண்றது வந்து ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் தாங்க. சோ நான் வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல சுய தொழில் பண்றவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து அது நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து, காஸ்ட் எல்லாம் வராதுங்க, நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், என்ன விதமான தொழில் பண்றோங்கறதெல்லாம் பண்ணி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்.
1: ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குரிய அப்ரூவ் வரும் இல்லையா, அப்ரூவ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பொருட்கள் வந்து வெளியில போகும். இப்ப நீங்க முதன் முதல்ல ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இருந்தீங்க, அதை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. இப்ப வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய சர்டிபிகேஷன் நீங்க வாங்கணும், அதை யாருகிட்ட வாங்கினீங்க, அதை எப்படி நீங்க வந்து டெலிவர் பண்ணி?
0: வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான சர்டிபிகேட் வந்து நம்மளுக்கு அந்த கொரியர் சர்வீஸ் இருக்காங்களா அவங்களே வாங்கி கொடுத்துறாங்க. நம்மளோட உட் வந்து அனுப்பிச்சுட்டு அவங்களே வந்து அந்த இதெல்லாம் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துறாங்க. அது ஈஸியா தான் இருக்குங்க. சர்டிபிகேட் மட்டும் வாங்கிட்டோம்னா அப்புறம் நம்ம அனுப்பிச்சுக்கலாங்க.
1: இதுக்கு வந்து வங்கி உதவி ஏதாவது நாடுனீங்களா?
0: இல்லீங்க,
1: இதுவரையிலும் இல்ல. இத ஒரு பெரிய மார்க்கெட்டிங் லெவல்ல கொண்டு போகணும், ஒரு பிசினஸ் உமனா மாறணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகள் எதுவும் எடுத்திருக்கீங்களா?
0: இப்ப எனக்கு என்னன்னா டைம் வந்துங்க, இப்ப நம்ம கொலுப்படிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க, அதெல்லாம் பண்ணும்போது வந்து இப்ப நவராத்திரி சீசன்லாம் வரும்போது நிறைய ஆர்டர்ஸ் வருங்க. கார்பெண்டர் பண்றாங்க, மத்ததுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, வரையறது வந்து நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்ப நான் வந்து இன்னுமே 2 ஆள் போட்டு இன்னும் வரையறது ஜாஸ்தி பண்ணலாம். எனக்கு வந்து சரி நம்ம பண்றோம், நம்ம அனுப்பிச்சுக்கிற திருப்தி வந்து அது டோட்டலா ரொம்ப பிசினஸ் மாதிரி ஆயிரும். இது பண்றோம், நம்மளோட மன திருப்திக்காக பண்றோம், நானா வரைஞ்சு அனுப்புனா எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ங்க. அதனால பிசினஸ் வந்து ஆன் த ஃப்ளோல போறதுதான். இன்னும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எனக்கு ஃபேமிலி குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க, சோ எல்லாத்துக்கான நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. ஊருக்கு கோயம்புத்தூர் போகணுங்க, அம்மா அப்பா இருக்காங்க, ஃபேமிலிக்கான டைம் இருக்கு. முடிஞ்ச அளவு கொஞ்சம் பார்த்துட்டு ஃபேமிலிக்கான டைமையும் ஸ்பெண்ட் பண்ணணும்.
1: அதாவது எனக்கு வந்து வருமானம் அப்படின்றது பெருசு இல்லை, என்னுடைய மன திருப்திக்காக நான் இந்த தொழிலை செய்யறேன், அதே 4 பேருக்கு நன்மை உள்ளதா செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. இந்த வாழ்க்கை எனக்கு போதுமானது, நிறைவா இருக்குது அப்படின்றத ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க தீபிகா. வருங்காலத்துல இத வந்து ஒரு தொழிற்சாலை அளவுக்கு கொண்டு போயிட்டு பல மாணவர்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளப்படுமா?
0: கண்டிப்பாங்க, நான் அதுக்கான பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. ஏன்னா

0: நிறைய பேர் வந்து நம்ம ஊரை விட ஃபாரின்ல இருந்து கொஞ்சம் இந்த கோலம் கிளாஸஸோ இல்ல அதெல்லாம் எங்க கிட்ஸுக்கு சொல்லி கொடுங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு வந்து நேரம் வந்து கம்மியா இருக்கங்காட்டிக்கு பாத்துட்டு இருக்கேன். ஆனா அதை எனக்கு ஒரு வாய்ப்பு யோசிச்சுட்டு தான் இருக்கேங்க. கண்டிப்பா அமையும்னு நினைக்கிறேங்க. அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் அது சொல்லணும். நம்பர் வந்து 9087239106ங்க.
1: 90 87 23 91 06 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய அழகான பொருட்களையும் நீங்க வாங்கலாம். அல்லது கோலம் இதுவும் உங்களுக்கு தேவைன்னா அவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து பரிந்துரை செய்து அழகா உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு வைப்பாங்க. இன்னைக்கு மறந்து போன விஷயங்கள் மீட்டெடுக்கப்படுது அப்படின்னா ஒரு சில நல்ல உள்ளங்கள் நம்ம கூட இருந்துகிட்டு தான் இருக்காங்க. பழசு என்னைக்கும் பழசு தாங்க, புதுசு என்னைக்கு புதுசு தான் அப்படின்ற மாதிரி பழசுக்கு மவுசு அதிகம் அப்படின்றத இவங்க வந்து தன்னுடைய விற்பனை மூலியமா எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய தொழில் அமோகமா வெற்றி பெற நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.
0: எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.
2: தீபிகா அவர்களின் கை வண்ணத்துல மண்ணோட மனம் வீசிக்கிட்டு இருக்கு. இவருடைய ஒவ்வொரு படைப்பும் நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம். வீடுங்கிறது வெறும் சுவர்களால் கட்டப்பட்ட இடம் மட்டும் இல்ல, அன்பு, பாசம், புரிதல், இனிய நினைவுகள் இது எல்லாமும் இணைஞ்ச சொர்க்கம் தான். அந்த இல்லத்தை பழமை மாறாம பாரம்பரியம் குறையாம இன்னும் அழகாக்கி தர இவரோட இந்த இனிமையான பயணம் மேலும் சிறப்புற நாமும் வாழ்த்துவோம்.

பார்க்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேயர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று இரவு 6:15 உணவே மருந்து நிகழ்ச்சியில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷிரின் அவர்கள் வழங்கப்பெறும் தகவல்கள் கேட்கலாம்.

0: நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதரவி. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவு 7 ஆண்டுகளுக்கு முன்பு ரத்து செய்யப்பட்ட பின்னர் அங்கு வசிக்கும் மக்கள் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கல்வி, சுகாதாரம், தொழில் முனைவு, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் விரிவடைந்து புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். விளிம்புநிலை பெண்கள் ஆளுமை பெற்றதாக எடுத்துரைத்த அவர், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னேற்றத்திற்காக அரசு தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டு சாதனைகளுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மை பாதுகாப்பை உறுதி செய்ய 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு பள்ளிகளை நவீனமயமாக்க 300 கோடி ரூபாய், பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய், பொது நூலகங்களை மின்மயமாக்க 10 கோடி ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி வழங்க 2,000 கோடி ரூபாய், மாணக்கருக்கு நவீன மிதிவண்டி வழங்க 272 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும், 5 மண்டலங்களில் புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும், சமூக நலன் மகளிர் உரிமைத் தொகை வழங்க 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, தொழில் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றார். மீனவர்களுக்கு பணி இல்லாத காலத்தில் வழங்கும் உதவித்தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு, விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். தமிழக சட்டப்பேரவையில் நாளை வேளாண் அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் நெல் மற்றும் கரும்பிற்கான ஆதார விலையை உயர்த்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது. தென்கொரியா அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் இஷாராணி, வாலி ஷெட்டி, தன்வி ஷர்மா, அஸ்மிதா சாலிஹா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

ஏதொரு நாளின் புத்துணர்ச்சி, காதுகளில் ரிங்காரமிடும் இனிய இசை. இது உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அன்பான நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி அனீஷா. நம்முடைய எண்ணங்களை மென்மையாக வருடி செல்ல இதோ வந்துவிட்டது நம்முடைய இசைத்துறல் நிகழ்ச்சி. இன்னைக்கு உங்களோட மின்னஞ்சல் கடிதங்கள் வழியே உங்களோட நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஆவலா காத்துட்டு இருக்கேங்க. அதோட நம்ம வியக்க வைக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான விசித்திரமான குட்டி தகவல்களும் உங்களை வரவேற்க காத்துக்கிட்டே இருக்கு. மனதுக்கு பிடித்த பாடல்களுடன் ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு தொடங்குவோம் இன்றைய இசைத்துறலை. வாருங்கள், இணைந்தே இருங்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மூன்று மணி 12 நிமிடங்களை கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்ல தாங்க. அடுத்ததா நம்ம கையில பாத்தீங்கன்னா கடிதங்கள் நிறையவே காத்துட்டு இருக்கு, படிக்கலாமா? குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, இனிமை, யுவராஜ், லிங்கேஷ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, சுந்தர் மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்யா, ரித்தன்யா, ஸ்ரீ, மித்ரன் இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 அன்று 5 முதல் 6 வரை பண்பலை என்னும் எழில் ஓவியத்திலிருந்து இசை என்னும் இன்ப ஊற்றாய் எங்கள் இதயங்களை இதயமாய் வருட வந்த அந்த பொன்னான பொழுதில் பொன்னோவியம் பொன் ரதமாய் புறப்பட்ட பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டுழைத்தும் இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு தோழன் கோபால் அவர்கள் கவித்துவமான தொகுப்பில் காற்றில் கலந்து வந்த இடைக்காலத்து இன்ப ராகங்கள் கேட்க கேட்க தேவாமிர்தமாய் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, இனிமை, யுவராஜ், லிங்கேஷ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, சுந்தர் மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்யா, ரித்தன்யா, ஸ்ரீ, மித்ரன் இவர்களோட கடிதங்கத்துல. அடுத்ததா புதுக்கோட்டை காவேரி நகர் கதிரேசன், சதாசிவம், ரமணி, ராஜகோபால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 அன்று காலை வளம் வந்த காலை மலர் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியில குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் கே தங்கவேல் அவர்கள் கூறிய கருத்துக்களும் அருமையாக இருந்தது. 8 இரவு இசை இனிமை பாடல்கள் அருமை. 9 இணையராகம், 10 பழைய திரை இசை பாடல்களும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள், அறிவிப்பாளர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை காவேரி நகர் கதிரேசன், சதாசிவம், ரமணி, ராஜகோபாலன்.

அடுத்ததா ஒரு சின்ன தகவல் துணுக்கு பார்த்துடலாமுங்க. நம்ம சமையல் அறையில தினமும் காயினு நினைச்சுக்கிட்டு இருக்கிற தக்காளி பழம் வகையை சேர்ந்ததுன்னா நம்புவீங்களா? வரலாறு என்ன சொல்லுதுன்னா, கடந்த 1893 அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு விசித்திரமான வழக்கு இருந்துச்சுங்க. அதாவது பழங்களுக்கு ஒரு வரி, காய்களுக்கு ஒரு வரி. அப்போ வரி கட்டுறதுக்காக தக்காளி காய்கறியா மாத்திட்டு பழம் இல்லைன்னு வாக்குவாதம் ஓட கடைசியில் நீதிமன்றம்

0: பண்றோம், சமையல்ல இத காய் மாதிரி தானே பயன்படுத்துறோம், அதனால இது காய்கறி தான் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிருச்சுங்க. ஆனா உண்மையாலுமே தாவரவியலின் படி இது ஒரு பழம்ங்க. பாருங்க, சட்டம் கூட தக்காளியே குழப்பி விட்டுருக்குது.
1: பழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: சுவாமி மலை சீரி பழக, சிவமலை விழி அழக, அப்பனுக்கு பாடம் சொன்ன வடிவழகா.
7: திருச்சி மதுரை ரோடு சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் வழங்கும் ஆலய உலாவில்
6: தகப்பன் சுவாமி எனும் திருமுருகா.
7: முருகன் சிவபெருமானை பூஜை செய்து சூர சம்ஹாரத்திற்கு அஸ்திரங்கள் பெற்ற திருத்தலம்
8: ஆதி சுவாமி மலை என்றழைக்கப்படும் திருப்புகழ் திருத்தலமான கும்பகோணம் திருவேரகத்திலிருந்து
7: ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை.
6: இந்த நிலை இருந்ததில்லை, சண்முகனை மறந்ததில்லை, நாம் இருக்கும் காலம் எல்லாம் இவரை என்று ஏதும்.
7: நாளை காலை 10 மணிக்கு FM ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்
9: சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் மதுரை ரோடு திருச்சி 8, சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: சங்கிலியாண்டபுரத்துல இருந்து மணிமேகலை, ராஜா, பிரபு, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி இவங்க தான் எழுதியிருக்காங்க. என்னன்னு அப்படின் பாத்தீங்கன்னா, 31ஆம் தேதி அன்று வண்ணக்கோல மைண்ட் கேமில் பிரியமுள்ள பிரியா மேடம், அழகு குரல் அனீஷா மேடம் கூட்டணியில் விளையாட்டு அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. ஒவ்வொரு லிங்கத்தின் பெயரை சொல்லி இவர்களுடைய அப்பா பெயர் என்ன கேட்டனர். அதற்கு கடைசி நேயர் தாமஸ் வந்து பதில் சொன்னார், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, 1ஆம் தேதி என்று வண்ணக்கோளம் நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் கோபால் ராஜி அவர்கள் கூட்டணியில பொது அறிவு வினா விளையாட்டு அருமையாக இருந்தது. அன்று பொன்மாலை பாடல்களும் அருமை வழங்கிய அறிவிப்பாளர் கோபால் சுவாமிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்றைய இரவு இரவு இசை இனிமை அருமை அதை வழங்கிய அறிவிப்பாளர் சரவணன் கோபாலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, 1ஆம் தேதி அன்று உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் மனோஜ் சார் பெண் அறிவிப்பாளர் கிராமத்தில் இருந்து பேசுவது போல் நடித்து காட்டிய வர்ணனை அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, 2ஆம் தேதி என்று வண்ணக்கோளம் உற்சாக பேச்சாளர் அறிவிப்பாளர் மரியா பிரியா அவர்களின் கூட்டணியில் குறுக்கெழுத்து போட்டி செம சூப்பர், ஆனால் லோகநாதன் சார் வராமல் நிகழ்ச்சி கொஞ்சம் கலை இழந்து போனதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, 2ஆம் தேதி அன்று 12 மணிக்கு ஒளிபரப்பிய நாடகம் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் தேதி அன்று இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் சரவணன் பிரியா அவர்கள் அழகாக பேசி நேயர்களின் விருப்ப பாடல்களை வழங்கினார்கள். அன்று உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் நேயர்களின் விருப்ப பாடலை உற்சாகமாக பேசி வழங்கினார், பாராட்டுக்கள். 3ஆம் தேதி அன்று வண்ணக்கோளத்தில் அறிவிப்பாளர் சபீனா சுரேஷ் கூட்டணியில் கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு சூப்பர். அன்று மாலை 5 மணிக்கு ஆடிப்பெருக்கு விழாவின் நிகழ்ச்சியை கல்லணை அம்மா மண்டபம் கோவிலில் படித்துறையில் நேயர்களின் வர்ணனையும் அறிவிப்பாளர் வர்ணனையும் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் வானொலிக்கு பாராட்டுகளும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடிதம் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி சங்கிலியாண்டபுரம் ஆர் மணிமேகலை, எஸ் ராஜா, ஆர் பிரபு இவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. அடுத்ததா ஒரு தகவல் துணுக்கும் பாத்திரலாமாங்க. கண்ணீரை வரவழைக்கும் வெங்காயம். சமையல்ல வெங்காயத்தை நறுக்கிறதுங்கிறது பல பேருக்கு போர்க்களத்துக்கு போற மாதிரிதான். கத்தியை எடுத்தாலே கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி கொட்டும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெங்காயம் வளரும் போது மண்ணிலிருந்து கந்தகத்தை உறிஞ்சி வைக்குது. நாம அதை நறுக்கும் போது

அதுல இருக்க செல்கள் உடைஞ்சு ஒரு வாயுவை வெளியேத்துதுங்க. இந்த வாயு நம்ம கண்ணுல இருக்கிற நீரோட சேரும் போது லேசான சல்பூரிக் அமிலமா மாறிதான் அந்த எரிச்சலையும் கண்ணீரையும் தருது. இனிமே அழுக கூடாதுன்னா வெங்காயத்தை நறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கட் பண்ணுங்க, அழுகெல்லாம் ஓடி போயிருங்க.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடிதக்கட்டு நம்ம கையில் தவழ்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது. யார் எங்கேருந்து அப்படின்னு பார்க்கலாமா?

புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர்ல இருந்து காதர் பிவி இக்பால் அவங்க தாங்க அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கான கடிதங்களை எழுதியிருக்காங்க, பொறுமையா வாசி பார்க்கலாம். 18ஆம் தேதி அன்று, அதாவது சென்ற மாதம் 18ஆம் தேதி அன்று, குரல் அமுதம் மற்றும் இணைத்தானும் நல்லவை கேட்க சிந்தனைகள் சிறப்பாக இருந்தது. மடல் மாணிக்கம் நிகழ்ச்சியில் உள்ள உடல் ஆரோக்கியத்தின் உடலின் கழிவுகள் வெளியேறும் நேரங்களை அறிய தந்தது சிறப்பாக இருந்தது. பாராட்டுகளும் நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சுழல் விளக்கு இந்தியா இங்கிலாந்துடன் வர்த்தகம் பற்றிய பல தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி தெரிவித்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. மதியம் 2:30 பள்ளி மாணவர்கள் பங்கு கொண்டு கூறிய தகவல்கள் அருமையாக இருந்தது. மேலும் சரிகம ரசிகம நிகழ்ச்சியில் நடபைரவி ராகத்தில் வளம் வந்த பாடல்கள் அனைத்துமே அருமை, பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா 20ஆம் தேதி அன்று குரல் அமுதம் இணைத்தானும் நல்லவை கேட்க சிந்தனைகள் அருமையாக இருந்தது. வயக்காடு நிகழ்ச்சியில் விவசாயத்திற்கு எளிமையாக பயன்படுத்தும் கருவிகளின் வாடகை பற்றிய தகவல்கள் மற்றும் மண் தூற்றுவதால் ஏற்படும் தீமையும் குறித்து அருமையாக இருந்தது. செவிச்செல்வம் அருமையான செய்திகளை தந்தது. காலை மலர் பல தகவல்களை, குறிப்பா உலக சதுரங்கம் தினம் சிறப்பு குறித்து, மருத்துவ நேரத்தில் மாணவர்கள் கைபேசி பயன்படுத்துவது போன்ற பெற்றோரின் கவனிப்பு அவசியம் பற்றிய தகவலை மருத்துவர் கூறியது அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வசந்த அழைப்புல சதுரங்க விளையாட்டின் மூளை திறன்களை ஐயா எடுத்து கூறியது அருமை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திரைக்களஞ்சியத்தில் மணப்பாறை சந்திரசேகர் அவர்களோட பாடல்கள் அனைத்துமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. இசைத்துறல் நிகழ்ச்சியில எனது கடிதங்களும் வாசிக்க கேட்டேன், எரிமலை பறக்கும் தங்கு துகள்கள் பற்றி புது அறிவு தகவல்களும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சென்ற மாதம் 27ஆம் தேதிக்கானது அன்று திங்கட்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியான திரைக்களஞ்சியத்தில் இழுப்பை குடியினர் கண்ணன் அவர்களோட தொகுப்பும் பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது. குறிப்பாக முதல் பாடலாக நலம்தானா என்ற கேள்வியுடன் காதலியின் நலம் விசாரித்து சிறப்பாக இருந்தது, பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில பட்டய கணக்காளர் வருவாய்க்கு ஏற்ற வரியின் விகித சாரங்களை விளக்கி கூறினார். வரி செலுத்துவதோட அவசியம் பற்றியும் கூறியது அருமையா இருந்தது, பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இரவு 8 நாடக விழா நாடகமான மாயவலை நாடகம், ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க கூடாது என்ற ஆசிரியரின் கருத்து அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 28ஆம் தேதிக்கான கடிதம் தான் இது. அன்று காலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் கேட்டு மகிழ்ந்தும், குறிப்பாக வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மருத்துவருடன் நேரடி உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கல்லீரலை பாதுகாக்க தாராளமாக தண்ணீர் குடிப்பதும் மதுபானங்களை தவிர்ப்பதும் பழங்களை சாறு விழுந்து குடிக்காமல் மென்று சாப்பிட வேண்டும் என்பதும் உப்பு குறைவாக உணவில் சேர்த்துக் கொள்ள

வேண்டும் போன்ற மருத்துவரின் ஆலோசனைகள் சிறப்பாக இருந்தது, பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில ஆரோக்கியம் தரும் காளான் சாகுபடி பற்றியும், சாகுபடி செய்த காளான்களை மதிப்பு கூட்டி எப்படி செய்ய முடியும் அப்படிங்கறதையும், குழந்தைகளுக்கு ஏற்ற தின்பண்டங்கள் பற்றிய உரையாடல் மிகவும் அருமை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்று இரவு நாடக விழா நாடகமான அவளா சொன்னால் குற்றவியல் நாடகம் கேட்டேன், கொலையாளி மருத்துவர்தான் என்ற கட்டத்தில் மருத்துவரின் கொலைக்கான காரணம் சிந்திக்க வைத்தது, கதாபாத்திரங்களின் நடிப்பும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
7: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 முதல் 20% வரை தள்ளுபடி.
6: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.

0: மிஞ்சுமா. குன்றுதோறும் நிற்கும் குமரன்,
1: ஏரகத்தில் வாழும் அழகன்,
0: தந்தைக்கு பிரணவ பொருள் தந்த சுவாமிநாதன் காணும் ஆடி கிருத்திகை பெருவிழா நேரலை.
2: அப்பனுக்கே பாடம் சொன்ன தகப்பன் அவனே, அந்த சுப்பனுக்கு நாம் எல்லாம் பிள்ளைகள் தானே.
1: திருவேரகத்திலிருந்து நாளை காலை 10 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல் நிகழ்ச்சி தாங்க. அடுத்ததா மின்னஞ்சல்கள் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி

எழுதியிருக்காங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். திங்கட்கிழமை பகல் 12:10 மங்கை உலகம் நிகழ்ச்சி சூப்பர் தொகுத்து வழங்கிய சபீனா மீரம் மேடம் அவர்களுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதியம் 3 இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நேயர்களின் வண்ண மாடல்களை அழகாக தெளிவாக வாசித்த சபீனா மீரா மேடம் அவர்களுக்கு பாராட்டுகள். மாலை 5 ஆடிவரும் காவேரி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் ஐயாளம்மன்

0: நேரலை நிகழ்ச்சியில் ஐயாளம்மன் படித்துறை அம்மா மண்டபம் கல்லணை நேரலை வர்ணனை சிறப்பாக இருந்தது. வர்ணனை செய்த கமலா மேடம், சாந்தி, சரவணகுமார், அபிராமி, நீலவண்ணன், ஜெயந்தி மேடம், கௌதமன் சார் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி வானொலிக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லியிருக்காங்க. யார் எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி. அடுத்ததா கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா, இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி பண்பலை 102.1 வணக்கம். 3 திங்கட்கிழமை அன்று மாலை 5 ஆடி 18 சிறப்பு நிகழ்ச்சி ஐயாளம்மன் படித்துறை அம்மா மண்டபம் கல்லணை இந்த இடங்களிலிருந்து நேயர்கள் நேரடியாக உரையாடிய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வீட்டிலிருந்து கொண்டு இந்த 3 இடங்களுக்கும் சென்று வந்துவிட்டோம். நமது திருச்சி பண்பலை வழியாக வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவிச்சிருக்காங்க. கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா. அடுத்ததா 4 அன்று மின்னஞ்சலை அருமையாக வாசிக்கும் அறிவிப்பாளருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். இடையிடையே பாடல்களும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலர்விழி வேணுகோபால், மேல கல்கண்டார் கோட்டையிலிருந்து. அடுத்ததா திருவானைக்காவல் கீழக்கொண்டையம் பேட்டையிலிருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. நேற்று காலை எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் உள்ளது, அது அவர்களுடைய நல்ல செயல்கள் கிடைக்கும் என கூறியது சிறப்பு. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மாடி தோட்டம் அமைப்பது பற்றி சிறப்பாக கூறினார்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் விஞ்ஞானி சாந்தி அவர்கள், இயற்கை முறையில் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை விரட்டுவது பற்றிய பூச்சி விரட்டிகளை பற்றி பேசியதும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. திருவானைக்காவல் கீழ கொண்டையம்பேட்டை தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள். அடுத்ததா பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. 4 அன்று 3 இசைத்தூரல் மின்னஞ்சல் கடிதங்கள் பாடல்கள் அத்தனையும் அருமை கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. 4 வளம் வந்த வண்ண கோலங்கள் கௌதமன் சார், நித்யா சூப்பரா விளையாடினாங்க. 5 பொன்மாலை பொழுது கௌதம் அவர்கள் வழங்கிய பாடல்கள், அதுவும் அவருடைய அழகான குரலில் அத்தனை பாடல்களும் அருமை, ஆரவாரம் சிறப்பு. 8 இரவு இசை இனிமை கொடுத்த இரு அறிவிப்பாளர் நல்ல நல்ல பாடல்களை கேட்டு கொடுத்தவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன். அடுத்ததா கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா, இவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 4 அன்று அதாவது நேற்று காலை 10:30 இருபட பாடல்கள் கேட்டோம். முதல் வசந்தம், புது வசந்தம் சிறப்பான பாடல்கள் வந்தது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இணைந்திருங்கள், இது திருச்சி FM ரெயின்போ 102.1.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மணி 51 நிமிடங்களை கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரலோடு. அடுத்ததா சில மின்னஞ்சல்கள் இருக்கு, பாத்திரலாங்க. 3ஆம் தேதி மாலை வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. அதற்கு பிறகு வளம் வந்த ஆடிப்பெருக்கு திருநாளை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் கல்லணை காவிரி ஆற்றின் சிறப்புகள், நேர்கள் பங்குகள் அனைத்துமே அருமை. அறிவிப்பாளர்களின் பங்களிப்பும் மிகவும் சிறப்பாக இருந்தது. இடையிடையே நிலையத்திலிருந்து ஒளிபரப்பான பாடல்களும் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பேர் குறிப்பிடாம இருக்கிறாங்க, அடுத்த தடவை பேரையும் குறிப்பிட்டு சொல்லுங்க. அடுத்ததா பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் அவங்க தான் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. அதாவது இன்றைய தேதிக்கானது 10:30 அருமையான ஈடுபட பாடல்களை கேட்டோம். 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சியில முதல் நேராக வந்து பாடல் கேட்டேன். வழங்கிய கமலா அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மதுரகீதம் பாடல்கள், நல்ல பாடல்கள் கேட்டவர்கள் அனைவருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா கடைசியான அதாவது நிறைவான மின்னஞ்சல்னே சொல்லலாங்க, மின்னஞ்சல நிறைவு. என்ன எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுலின் மைக்கேல் அவங்க தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. 1ஆம் தேதி அன்று காலை வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அரிதாரம் பூசும் வசனங்கள் என்ற சிறப்பில் பாம்பே கண்ணன் ஐயா அவர்கள் சொன்னாருங்க. ஆபீஸ் நிர்வாகம், அடுத்த நாடகம், அடுத்துதான் ஒரிஜினல் மனைவின்னு சொன்னாங்க, ரொம்பவே அருமையா இருந்தது. ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்கள் மூலம் நாடகத்துக்கு வந்து அவர் மகன் ஒய்ஜி மகேந்திரன் வழி வந்தது. இன்னும் பல தகவல்களையும் சிறப்புகளையும் அந்த 1 மணி நேரம் கேட்டது, மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பவுலின் மைக்கேல். அடுத்ததா நேயர்களே, உங்களுக்கான ஒரு ஆச்சரியமான தகவல் காத்துட்டே இருக்குன்னே சொல்லாங்க. நம்ம பர்சில் இருக்கிற காசு தொலைஞ்சதுன்னா அதை தேடி பிடிக்கிறதுக்குள்ள நமக்கு பாத்தீங்கன்னா நாக்கு தள்ளிடும். ஆனா ஒருத்தர் தான் தொலைச்ச $1000 மதிப்புள்ள, அதாவது நம்ம ஊருக்கு 1,00,000 மதிப்புள்ள ஒரு மோதிரத்தை மீன் கிட்ட போய் தேடி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் இருக்க நார்போக் தீவுல அங்க இருக்கிற எமிலி வரிகுடா அப்படிங்கிற அழகான கடற்கரையில நாதன் ரீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் ஜாலியா நீந்திட்டு இருந்திருக்காருங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் கையில அணிஞ்சிருந்த $1000 மதிப்புள்ள தங்கம் இன்னும் அந்த திருமண மோதிரத்தை எதிர்பாராத விதமா தண்ணிக்குள்ள கலண்டு விழுந்துருச்சாங்க, தொலைஞ்சும் போயிடுச்சாங்க. அது அவர் ஆசையா மனைவி கொடுத்ததுனால அவரும் எவ்வளவோ தேடி பார்த்திருக்காரு, ஆனா மணலுக்குள்ள போய் எங்க தொலைஞ்சதுன்னே தெரியல. சரி போச்சு, என்னடா பண்றது அப்படின்னு சோகத்தோட வீட்டுக்கு திரும்பிட்டாரு. இப்பதான் கதைக்குள்ள ஒரிஜினல் ட்விஸ்டே வருது, ஆனா பாடல் கேட்டுட்டு வாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அது என்னன்னு சொல்றேன்.

இருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறை நிகழ்ச்சி தாங்க. என்னன்னு யோசிச்சிட்டீங்களா? வந்துட்டேன் உங்களுக்காக. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில மாதங்கள் கழிச்சு அதே கடலுக்குள்ள சூசன் பிரையர் அப்படிங்கிற ஒரு லோக்கல் கடல்சார் பாதுகாப்பாளர் அங்க ரொம்ப ஜாலியா நீந்திட்டு இருந்தாங்களா. அப்ப அவங்களோட கண்ணுல ஒரு விசித்திரமான மீன் மாட்டிருக்கு. அது என்ன மீன் அப்படின்னு கிட்டத்துல போய் பாக்குறப்போ மணல் முள்ளட் அப்படிங்கிற ஒரு வகை மீன் தாங்க. அந்த மீன் என்ன பண்ணுனா, எப்பவுமே கடலுக்கு அடியில இருக்கிற மணல்ல இருந்து உணவை உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிடறதா அதோட வழக்கமா. அப்படித்தான் அது அன்னைக்கும் மணலை தொழாவி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அப்படி அது சாப்பாடை தேடும் போதுதான் நம்மால நாதன் ரிவ்ஸ் தொலைச்ச அந்த தங்க மோதிரம் அங்க கடந்திருக்கு. அந்த மீனோட மூக்கு மோதிரத்தை வழியா திடீர்னு புகுந்து வெளியே வந்திருக்கு. அவ்வளவுதாங்க. அந்த தங்க மோதிரம் அந்த மீனுக்கு மேல ஒரு நெக்லஸ் மாதிரி இல்ல ஒரு பெல்ட் மாதிரி அதை கழுத்தை சுத்தி இறுக்கமா மாட்டிக்கிச்சுன்னே வைங்களேன். இப்ப அந்த மீன் என்ன பண்ணுதுன்னா, கடல் தண்ணிக்குள்ள அந்த தங்க மோதிரத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப பந்தாவா ஒரு செலிபிரிட்டி மாதிரி நீந்திட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்த அந்த பாதுகாவலர் சூசன் பிரையர் சிரிச்சு சிரிச்சு அவங்களுக்கு வயிறே வலிச்சு போச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வியந்து போய் அதை போட்டோவும் எடுத்து அது செம வைரலாவும் மாத்தி இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தொலைச்ச மோதிரம் கிடைச்சது உண்மையிலுமே ஒரு அருமையான விஷயம் தாங்க, ஆச்சரியமான விஷயமும் கூட.

இந்த இசை தூறல் மழையில நனைஞ்ச அனுபவம் கண்டிப்பா உங்க மனசு லேசா இருக்கும். இன்னைக்கு உங்க அன்பான கடிதங்களும் அந்த சமையலறை சுவாரஸ்யங்களுமே செம்ம வைபா இருந்திருக்குங்க. உங்க விருப்பங்களையும் நீங்க அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி 1 அப்படிங்கிற எங்களுடைய முகவரிக்கு கடிதங்களாகவோ அல்லது @richi@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாங்க.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் ஏற்கனவே 300 பயிற்சி பள்ளிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறினார். 22 லட்சம் ஓட்டுநர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் நாளை 2026-27 நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் மீதான விவாதம் நாளை மறுநாள் தொடங்கும் நிலையில் இதற்கான பதிலுரை வரும் 12ஆம் தேதி இடம்பெறும். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் வரும் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும். முன்னதாக இன்று தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன், 2036ஆம் ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். இந்த பட்ஜெட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 3.5 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்றார். மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,54,000 கோடியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். வரி வருவாய் 9.78% வளர்ச்சியடையும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர், வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். திருப்பத்தூரில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுகாதாரம், தீயணைப்பு, உணவு பாதுகாப்பு, தொழிலாளர் நலத்துறை, நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆடி கிருத்திகை திருவிழாவையொட்டி மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், கர்ப்பிணிகள் தரிசனத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டுமென ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் PV சிந்து, சாத்விக் சாய்ராஜ், லக்ஷயா சென், துருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ, சிராக் ஷெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க. 4:05 ஆக போகுது. இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால 5 ஒரு நம்பர் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போகிறோம். 5 இருக்கக்கூடிய எண்களில் உங்களுக்கு பிடிச்ச எண் எது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதுக்கு என்ன விளையாட்டு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். அப்படி தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். பங்கேற்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட
1: 240-102-1 இது அறிமுக நேயர்களுக்காகவும், 240-106-102-1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும் எண்கள் காத்து

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
7: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
6: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
7: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நாலு மணி 13 நிமிஷம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து 4 மணி வண்ண கோலங்கள்ல என்ன விளையாட்டு அப்படின்னா, 5க்குள்ள ஒரு நம்பர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இப்ப யார் இணைப்புல வராங்க, என்ன நம்பர் கேக்குறாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
5: நாகேந்திரன் பேசுறேன் மேடம்.
4: நாகேந்திரன் ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன எண் வேணுங்க ஐயா?
5: ஒன்னா நம்பர் வேணும்.
4: ஒன்னா நம்பர்
3: உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு வசனம் வந்து வரும், அது என்ன படம்னு சொல்லணும். சரியா?
6: உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா.
3: கேட்டீங்களா? இதுக்கான விடை சொல்றாங்களா அப்படின்னு கேப்போம். வணக்கம். சுழி 4-3-1 அப்படிங்கிற முன்னணி பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற என்ன தொட்டு வாங்க. உங்களுக்கு விருப்பமான எண் 5க்குள்ள 1 சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன விளையாட்டு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அசத்தலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடியவங்க, ஏற்கனவே ஒரு வசனம் கொடுத்துருக்கோம், அது என்ன படம்னு கேட்டோம், இணைப்பில் வரவங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்னு கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
5: ஹலோ.
4: வணக்கம்.
3: முதல் முறையா பேசுறீங்களா? இதுக்கு மேல பேசிருக்கீங்களா?
4: சரிங்கம்மா, கடைசியா ஒரு ஆடியோ பிளே பண்ணோம், கேட்டீங்களா?
5: என்ன ஆடியோ மேடம்?
4: சரி, உங்களுக்காக பிளே பண்றோம், திரும்ப கேளுங்க. இது என்ன படம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க.
6: யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டரே, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா.
3: ரன் இல்லையே, யாரோ ஆனா சொல்லி கொடுத்தாங்க ரன்னு சொல்ல அப்படின்ட்டு.
4: என்னங்க, எல்லாரும் சேர்ந்து தானே விளையாடுவாங்க.
3: ஆனாலும் ரன் இல்ல அப்படின்னு.

0: தான் விடை. அதை யார் வராங்க, என்ன படம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறாங்களான்னு கேட்போம்.
1: வணக்கம். இனிப்பை விட்டுட்டு போயிட்டாங்க.
0: வணக்கம். ஸோ பதில் தெரிஞ்சவங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு சொல்லலாம், உங்களுக்கு விருப்பமான எண்களையும் சொல்லி உங்களுக்கான விளையாட்டையும் விளையாடலாம். தொடர்ந்து தெரிஞ்சுங்க திருச்சி FM Rainbow 102.1 வண்ணக்கோலங்கள்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: இருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு புதன்கிழமை சிறப்பா பாத்தீங்கன்னா 5:1 அதான் போயிட்டு இருக்கு. முதல்ல ஒருத்தர் 1 நம்பர் கேட்டாரு, அதுக்கும் ஒரு வாய்ஸ் கட் பிளே பண்ணோம், யாருமே சொல்லல. சரி, அடுத்த வர நேர அதை சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம். வருக வணக்கம். சுகுமார் ஐயா, நீங்க கேட்டீங்களா?
7: பூவேலி
6: பூவேலி இல்ல, பூவேலி.

0: இல்லைங்களா?
1: பூவெளி இல்லையா?
0: ஆமாங்கய்யா. வேற ஏதாவது யோசிச்சு
1: சரி ஓகே
0: சொல்றீங்களா?
1: மேடம். இல்லை மேடம்.
2: நன்றி
0: சரிங்கய்யா,
2: நன்றிங்க, இனிப்புல
0: நன்றிங்க,
2: வந்ததுக்கு
0: இனிப்புல
2: நன்றி.
0: வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.
2: அடுத்த இனிப்புல வரக்கூடிய நேயர் கரெக்டா சொல்றாங்களா? கேப்போம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க ஐயா? வானொலியுடைய ஒலியளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா வானொலி பெட்டி விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுனீங்க அப்படின்னா நீங்க பேசுறது தெளிவா கேட்கும்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: மேலாவளி இருந்து சரவணன் பேசுறேன் சார்.
2: சரவணன் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: சார் கேட்டேன், டீ குடிக்க வந்தேன்.
2: சரி, ஒரு கேள்வி. முன்னாடி வந்து ஒரு வசனம் ஒரு திரைப்படத்துல இருந்து இடையில இருந்து கொடுத்தோம்.
1: இது வந்து தளபதி படமா சார்?
2: இல்ல இல்ல,
0: தளபதி படத்துல விவேக் சாரா. என்ன நீங்க?
2: நன்றி,
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க, முயற்சிக்கு நன்றி.
2: அடுத்து இனிப்புல வரக்கூடியவங்க கரெக்டா சொல்றாங்களா அப்படின்னு கேட்போம். வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: கல்யாண மாவட்டம்ல இருந்து பாஸ்கர் பேசுறேன். ஆறு சார், ஆறு.
2: இல்ல இல்ல, அந்த படமும் இல்ல,
0: அந்த படமும் இல்ல. சரிங்கய்யா,
2: நன்றி,
0: நன்றிங்க, இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
2: ஸோ அடுத்ததான் நீங்க, உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 246-102-1, 240-102-1. இப்ப இனிப்புல வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கதிரேசன் சார். சொல்லுங்க, அந்த படம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: கண்டுபிடிச்சேன். ரவுடி சார்.
2: இல்லையே, அந்த படம் இல்லையே. லவ்லின்னு சொல்றீங்களா? ஒன்ன தவிர மீதி இருக்கக்கூடிய அஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய எண்கள், அஞ்சு சொல்லலாம், 2, 3, 4, 5. இந்த எண்கள்ல உங்களுக்கு விருப்பமான என்ன சொல்லுங்க, விளையாட்டு என்னன்னு நாங்க சொல்றோம். தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்து கோலங்கள்.
0: அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு இணையலாம்.

0: ടെൻഷൻ.
1: ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜி ஆர் டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்த கோலங்கள் தான் கேட்டிருக்கீங்க. 5 கிலோ ஒரு நம்பர் சொல்லுங்க, விளையாட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு தான் விளையாடிட்டு இருக்கோம். இப்ப இனிப்புல வரக்கூடியவங்க என்ன என் கேக்குறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: ஐயம்பாளையத்துல இருந்து கவிதாங்க.
2: கவிதாமா, உங்களுக்கான எண் என்ன?
3: 3.
2: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்குல்ல, என்ன என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: என்ன பாட்டு? விஜயகாந்த் படத்துல இருந்து பிடிக்குங்க சார்.
2: அதான் என்ன பாட்டு?
3: விளையாட்டு
2: அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம வானம் அப்படிங்கிற அந்த வேர்ட் மட்டும் பயன்படுத்தி அந்த பாட்டை பாடணும். அது எந்த பாட்டா வேணாலும் இருக்கலாம். ஒரு 4 லைன் வந்து அந்த பாட்டினுடைய வரிகளை பயன்படுத்த கூடாது, வானம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி அந்த பாட்டை பாடணும்.
4: உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பாடலா இருந்தா கூட எடுத்துக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
2: புரியுதா உங்களுக்கு விளையாட்டு?
3: புரியுதுங்க சார், ஆனா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலங்களே.
4: ஞாபகத்துக்கு
2: அப்ப நீங்களே ஏதாவது ஒரு பாட்டு சொன்னீங்க அப்படின்னா அவங்க பாடிடுவாங்க. கவிதா,
4: நான் பாட்டு? ஆமா, நான் பாட்டு சொல்லி அவங்க என்ன, நீங்க என்னைய கோர்த்து விடுறீங்க பாத்தீங்களா? நான் என்ன பாட்டு? நான் பாட்டு வாத்தியார் பாடத்துல இருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் அந்த பாட்டு.
2: பயன்படுத்தி பாடணும் அந்த பாட்டை. பாடக்கூடாது
4: நீதானே நாள்தோறும்னு பாடாம வானம் வானம்னே பாடிட்டு இருக்கணும்.
2: வாங்க உங்க விருப்பமான என்ன சொல்லி விளையாடுங்க. கேட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட்

0: பதினேழு வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆர்டி தள்ளுபடி.
1: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7000 அன்பு பரிசு.
2: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
1: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு புதன்கிழமை 5:01 அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் போயிட்டு இருக்குது. அடுத்ததா இணைப்புல ஒரு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பாடல் பிடிச்ச
2: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி சார்.
2: வசந்திமா சொல்லுங்க, அவங்க வந்து நேரடியா வந்து உங்ககிட்ட.
0: ரெண்டு பேருமே நலமா இருக்கிறோம்.
1: ஓகே,
0: நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம்.
0: சொல்லுங்கம்மா, உங்க பேரு, ஊரு?
2: அதான் சொல்லிட்டாங்க.
1: கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
0: வசந்தி அம்மா சொல்லுங்கம்மா, கடைசி நேயர் வந்து 3 நம்பர் கேட்டிருந்தாங்க, அதுல பாத்தீங்கன்னா வானம் அப்படின்னு வச்சு உங்களுக்கு பிடித்தமான பாடல மாத்தி பாடணும்.
1: என்ன
0: தெரியாது எங்களுக்கு, குரல் மட்டும் தான் கேக்கும்.

0: வசந்திமா, சிறப்பாக
1: சொல்லு.
0: பாடினீங்க, ஆனால் என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்களா? நல்லாயிருக்கும். ஏன்னா என்ன பாட்டுன்னு நாங்கள்
1: ராதை
0: கண்டுபிடிக்க
1: கண்டுபிடிக்க
0: முடியல.
1: முடியல. ராதை நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே, ராதை நெஞ்சமே. அந்த பாட்டு சார்
0: சிறப்பு சிறப்பு.
1: சிறப்புமா,
0: நன்றிமா இனிப்பில்
1: அழகாக
0: வந்ததுக்கு.
1: பாடுனீங்க,
0: நன்றி.
1: நன்றிமா இனிப்பில் வந்ததுக்கு.
0: ஸோ நேர்களை தொடர்ந்து அறிஞ்சிருக்கேன் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்லை, இது வண்ண கோலங்கள்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
3: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
2: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
3: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
4: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நாலு மணி 39 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்த கோலங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. 5 ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு தான் விளையாடிட்டு இருக்கோம். எங்களை நீங்க சொல்லுங்க, விளையாட்டை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம். நேர்கள் எண்களை சொல்றாங்க, விளையாட்டை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
7: வணக்கம்
6: ஐயா. இனிய மாலை. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
8: பழனியில இருந்து கனகராஜ்.
6: கனகராஜ் ஐயா, உங்களுக்கான எண் என்ன?
8: 4.
7: முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரே எழுத்தா வர மாதிரியான 5 வார்த்தைகள் சொல்லுங்கய்யா.
8: முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரே எழுத்தா வரணும்.
7: ஒரே மாதிரி வரும்.
6: உதாரணத்துக்கு குடகு.
8: குடகு.
7: சிவகாசி. இப்ப நான் என்ன சொல்றது?
6: 2 வந்து ஊர் பேர்ல வச்சு சொல்லிட்டீங்க, 1 நான் சொன்ன உதாரணத்துல இருந்து எடுத்துட்டீங்க, இன்னும் 2

0: அதுக்கு மேல வேற செய்ய
1: நான்
0: மாட்டேங்கிறேன்.
1: உங்களுக்கு சின்னதா ஒரு இது கொடுக்கட்டுங்களா?
0: ஏதோ ஒரு குழு கொடுங்க.
1: ஒன்றும் இல்லை, ரெண்டு எழுத்தாவுமே இருக்கும், ஒரே எழுத்து மாதிரி வந்துச்சுன்னா அதுவுமே முதலும் கடைசி தானே?
0: ஆமா, அப்படின்னா பூ சொல்லலாம்.
1: பூ ஒரே எழுத்துங்க, நான் ரெண்டு எழுத்து வரும், முதலையும் கடைசிலையும் முடிஞ்சிடும்.
0: ஆமா ஆமா ஆமா.
2: ஆமாவா கொஞ்சம் மாத்தினீங்கன்னா கூட வந்துடும்.
0: மாமா.

0: கொடுத்தோம், ஆனால் அவர் டக்குன்னு சொல்லலை இல்லையா, அதனால நம்மளே சொல்லிட்டோம். ஸோ நேயர்களே, நீங்களும் வந்து பங்கேற்கணும் அப்படின்னா ஒன்றும் அஞ்சும் இருக்குது, இன்னும் அதில்
1: ஆமாம், ஒன்று
0: இருக்கக்கூடிய
1: அஞ்சில் மிச்சம் இருக்குது.
0: எண்களில் உங்களுக்கு எந்த எண் வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விளையாட்டு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு.

0: விழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாலு மணி 46 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க. வந்த கோலங்கள் எங்களை நீங்க சொல்லுங்க, விளையாட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு விளையாடிட்டு இருக்கோம். இனிப்புல வரக்கூடியவங்க வணக்கம்.
2: வணக்கம்
3: ஐயா. வணக்கம.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: இருந்து பேசுறீங்க?
3: சமயபுரம் சர்வேஸ்வரி.
2: சர்வேஸ்வரி அம்மா, உங்களுக்கு எந்த எண் வேணும்?
3: ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன்.
1: ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான என்ன விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு டைலாக் மாதிரி சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேட்டாலை பருவத்தில் முன்னாடி ஆகா சுற்று அப்படின்னு ஒரு விளையாடுவோம்ல, அதை வந்து வெவ்வேறு பாணியில் நம்ம வந்து உங்கள் உடல் மொழி, அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாடுலேஷன், ஆமாம், பாவனைகள் வந்து குரல் வழியாக நீங்கள் காட்டணும். கோபமாக, சிரிச்சுக்கிட்டே, அப்புறம் வந்து அழுகையில், அந்த மாதிரி சொல்லணும். சரியா? நீங்கள் பேச வேண்டியது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு 10 நிமிஷம் நிற்கும், சாப்பிட்றவங்க சீக்கிரமாக சாப்பிட்லாம். 10 நிமிஷத்தில் இவ்வளோ பெரிய பஸ்ஸை எப்படி சாப்பிட்றது? திரும்ப சொல்லவா?
3: சொல்லுங்க.
2: எழுதி வச்சுக்கோங்க.
1: பஸ் 10 நிமிஷம் நிக்கும், சாப்பிடுறவங்க சாப்பிடலாம். இவ்வளவு பெரிய பஸ் 10 நிமிஷத்துல எப்படி சாப்பிடுறது?
3: பஸ் 10 நிமிஷத்துல நிக்கும், இவ்வளவு பெரிய பஸ் எப்படி திங்கிறது?
1: இப்ப வந்து நீங்க கோபமா சொல்லுங்க, சொன்னீங்கன்னு எடுத்துக்கவா? நானே எப்படி சொன்னீங்கன்னு. சரி, நீங்க இப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க.
3: கோபமா தான் சொன்னேன்.
1: சரி, ரைட். இப்ப நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க இந்த டயலாக.
3: ரகசியமா
1: சொல்லுங்க. மீதம் இருக்கக்கூடிய எண் வந்து 5 மட்டும்தான் இருக்கு. நீங்க இனிப்புல வந்து உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் வந்து அது 5 தான். அந்த 5 அப்படிங்கிறதுக்கு என்ன விளையாட்டு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம். சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணை பெண்ணோட 246-101-240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இனிப்புல ஒருத்தவங்க வராங்க. கேட்போம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: திருவரம்பூர்ல இருந்து கருப்புசாமி.
1: கருப்புசாமி ஐயா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு 5 மட்டும்தான் மீதம் இருக்கு.
2: இல்ல, ரெண்டாவது கூட நல்லா தான் இருந்துச்சு, அதையுமே கூட பண்ணலாம். திருப்பம் இருந்தா ரெண்டாம் நம்பரையும் கூட பண்ணலாம்னு சொல்றேன்.
1: இது அந்த டயலாக திரும்ப பேச சொல்றீங்க. அந்த வசனத்தை நீங்க வந்து திரும்ப முயற்சி பண்ணி பாக்குறீங்களா? உங்களுடைய ஸ்டைல்ல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா
4: கருப்பசாமி?
1: இப்போ இதுக்கு முன்னால ஒரு வசனம் கொடுத்தோம் இல்லையா, அதாவது பஸ் 10 நிமிஷம் நிக்கும், சாப்பிடுறவங்க சீக்கிரமா சாப்பிடலாம், 10 நிமிஷத்துல இவ்வளவு பெரிய பஸ் எப்படி சாப்பிடுறது? இதை வந்து வேற வேற பாவனைகள்ல குரல் மூலமா நீங்க பேசணும். அந்த பாவனைகளை குரல் மூலம்
4: காட்டுறீங்க. அம்மா எல்லாரும் பாத்துக்கங்க, பஸ் வந்து 10 நிமிஷம் நிக்கும் அம்மா, அதனால எல்லாரும் சாப்பிடா சாப்பிட்டுக்கோங்க. ஆனா இதே நேரம் இவ்வளவு பெரிய பஸ் சாப்பிட முடியாதுன்னு கேட்டுறாதீங்க. சரிங்களா?
2: சரிங்க. நீங்க கண்டக்டர் எது வேலை பாக்குறீங்களா? கரெக்டா சொல்றீங்க, அதே தோணியில
4: இல்லைங்க, ஒரு ஆர்வம் தான்.
1: கொஞ்சம் கோவமா பேசுங்க.
2: கோவமா சொல்லுங்க.
4: கோவமா சொல்லலாம். ஏமா இங்க பாருங்க, எல்லாரும் கேட்டுக்கங்க, பஸ் 10 நிமிஷம் நிக்கும், லேட் பண்ணிடக்கூடாது. ஆமா, அப்புறம் 10 நிமிஷம் மேல பஸ் இருக்காது, அப்புறம் பஸ் சாப்பிட முடியுமா முடியாதுன்னு கேட்க கூடாது. ஆமா, சீக்கிரம் போயிட்டு வாங்க அம்மா, வேண்டாம் கூடாது.
2: இப்ப என்ன பண்ணுங்க, யாருமே நகரவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா போகுது. இப்ப அழுதுட்டே சொல்லிருங்க.
4: ஐயோ, பஸ் 10 நிமிஷம் தாமா நிக்கும், எவ்வளவு நேரம் தாமா பஸ் நிறுத்தி வைக்க முடியும்? சாப்பிடலாம், சாப்பிட்டு வந்துருங்கம்மா. பஸ் வந்து இப்படி பஸ் சாப்பிட முடியுமா என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க.
2: சோகமா சொல்லணும், சொல்லுங்க சோகமா.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க

0: ஐயோ பஸ் போயிருச்சா? ஐயோ பஸ் போயிருச்சீங்களா? ஐயோ என்னதான் செய்யறது?
1: இவ்வளவு நேரம்
0: நன்றி.
2: பாராட்டுங்க, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. கேட்டடைஞ்சிருங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் வந்த கோலங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
10: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
9: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
10: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
11: வண்ணக்கோள்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 5 கிலோ 1 அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்களை நேயர்கள் சொன்னாங்க, நம்ம விளையாட்ட சொன்னோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட, பங்கு பெற முயற்சி செய்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

0: நேரம் 5 மணி. நேயர்கள் என கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மாநிலங்களவையில் தற்போது எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் கட்சி இந்த மசோதா தொடர்பான அவசர சட்டத்திற்கான காரணம் குறித்து கேள்வி எழுப்பியது. இந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்த திமுக உறுப்பினர் திரு ஆர் கிரிராஜன் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது அவசியமாகிறது என கூறியுள்ளார். விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாட்டில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் இல்லாத மக்களவைத் தொகுதிகளில் அஞ்சல் துறை பாஸ்போர்ட் மையம் அமைக்கப்படும் என்று மத்திய தொலைத் தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் வெமசானி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள 540

53 மக்களவைத் தொகுதிகளில் 515 பாஸ்போர்ட் சேவை மையமோ அல்லது அஞ்சல் துறை பாஸ்போர்ட் சேவை மையங்களோ செயல்படுவதாக மக்களவையில் அவர் குறிப்பிட்டார். திரைப்படங்கள் முறைகேடாக இணையதளத்தில் வெளியாவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், அங்கீகரிக்கப்படாத ஊடகம் போன்றவற்றின் மூலம் திரைப்படங்கள் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூரில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இயங்கும் திறன் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெறுவதை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று பார்வையிட்டார். அரியலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெறும் இப்பணிகளை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் அவர் ஆய்வு செய்தார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை 4 மணி நிலவரப்படி 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 74.55 கனஅடியாக உயர்ந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தென்கொரியா அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்த இணை தென்கொரிய இணையை 13-21, 21-15, 21-12 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

5:03 இடைக்கால கீதங்கள் நம் இதயத்தோடு சங்கமிக்கும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசைத்தென்றலா இது பொன்மாலை. அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கிறது பாடல். கை கொடுக்கும் கை படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: 5:09 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன்மாலி நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். உன் கைவிரல்கள் கோர்த்து வாழ்நாள் முழுதும் நடக்க ஆசை, நாம் திருமண மாலை சூடும் தேதி நீ சொல்வதெப்போது? கே ஜி தேசுதாஸ், கே எஸ் சித்ரா குரல்களில் ஒலிக்கிறது பாடல் நாளெல்லாம் பௌர்ணமி படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இடைக்கால இசை தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 5:15. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஒருவருக்கொருவர் கண்டதும் கண்கள் கதை பேச அரங்கேறுகிறது பாடல். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து.

காதலில் காத்திருத்தல் சுகம் என்கிறார்கள். ஒருவரின் வருகைக்காக காத்திருக்கும் இன்னொருவரின் தவிப்பு எப்படி சுகமாக இருக்கும்? காத்திருப்பவருக்குத்தான் தெரியும் காத்திருத்தல் சோகம் என்று. கங்கை அமரன் பி சுஷீலா குரல்களில் இங்கேயும் ஒரு கங்கை படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

மலர் தேடும் வண்டு போல் மனம் தேடுது உன்னை. மலரட்டும் நம் மனங்களில் ஆசை, வீசட்டும் நம் வாழ்வில் காதலெனும் பூங்காற்று. கேஜி தேசுதாஸ் குரலில் ஒலிக்கிறது பாடல் மூன்றாம் பிறை படத்திலிருந்து. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் ஆலய உலாவில்

0: நெஞ்சுமா.
1: குன்றுதோறும் நிற்கும் குமரன்,
2: ஏரகத்தில் வாழும் அழகன்,
1: தந்தைக்கு பிரணவ பொருள் தந்த சுவாமிநாதன் காணும் ஆடி கிருத்திகை பெருவிழா நேரலை.
0: அப்பனுக்கே பாடம் சொன்ன தகப்பன் அவனே, அந்த சுப்பனுக்கு நாம் எல்லாம் பிள்ளைகள் தானே.
2: திருவேரகத்திலிருந்து நாளை காலை 10 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஐந்து மணி 30 நிமிடம் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இயற்கையின் படைப்பில் எல்லாம் அழகுதான். கொட்டி கிடக்கும் இயற்கை அழகை ரசிப்போம் நேரம் ஒதுக்கி. எஸ் ஜானகி குரலில் உல்லாச பறவைகள் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

வஞ்சம் கொண்ட நஞ்சு மகள் நாயகி போல் வந்தாலும் தன்னவளை நாயகனுக்கு தெரியாதா என்ன? எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் நியா படத்திலிருந்து. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன் பொன்மாலையோடு.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 6:55.
3: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
4: ஒரு நாடுக்குள் கரவு,
3: நேற்றைய நிழல்
5: இன்றைய நிஜம்,
3: நிகழ்வுகளின் தொகுப்பாய் நாள் மலர்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம், கான்டாக்ட் 9444007555.

0: ஒரு நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசை திட்டலாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பொன் மாலை விழிகள் பேசுமா என சந்தேகம் இருந்தது. மௌன மொழி பேசும் அவள் விழிகளை பார்க்கும் வரை. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் 100வது நாள் படத்திலிருந்து ஒலிக்கிறத பாடல்.
1: மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: கூடி மகிழும் ஜோடி புறாக்களின் பாடல், மனோ எஸ் ஜானகி குரல்களில் எல்லாமே என்ற ஆசா தான் படத்திலிருந்து பொன் மாலையில் ஒழிக்கிறது. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையோடு இணைந்திருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் வருவான் வடிவேல் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் அடுத்ததாக கேட்கவிருக்கிறோம். வார வாரம் அதற்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது நீதித்துறை சீர்திருத்தங்களின் ஒரு பகுதி என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், இதன் மூலம் நீதித்துறை செயல்பாடு மேம்படும் என்றார். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். தாவேக்க அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக தெரிவிப்பதாக குறை கூறினார். தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்று வினா எழுப்பினார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2500 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் தொடர்பான அறிவிப்புகள் இல்லை என்றார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குறை கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் பள்ளிகள் மற்றும் காலனி நிறுவனங்களில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது.

தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்கப்பட வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் பி வி சிந்து, சாத்விக் சாய்ராஜ், லக்ஷயா சென், துருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ, சிராக் ஷெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அந்தி நேரத்தில் அழகான பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டிருக்கவும் ஆரவாரம் 6:03 இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

ஆரவாரம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 157 கிராம ஊராட்சிகளில் இம்மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கதாகவும், அந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்தினர் மற்றும் உதவியாளர் உடன் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் அப்படின்னா தொடர்புடைய கல்வி தகுதியும் கணினி அறிவும் வயது 42க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் .nic.in அப்படிங்கிற இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து சமர்ப்பிப்பதற்கு இம்மாதம் 7ஆம் தேதி கடைசி நாளாகும்.

தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் இருக்குது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நிகழ் ஆண்டுக்கான நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9499905642 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண் 9499905642. இணைந்திருங்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.

செங்கிப்பட்டி மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணிபுரிய விருப்பமுள்ள எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பு முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் பணி முன் அனுபவம் உள்ளவர்களும் அரசு மருத்துவ அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாகக்குழு தலைவர் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனை செங்கிப்பட்டி தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு இம்மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே கிடைக்குமாறு அனுப்ப வேண்டும்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 6:15 நேயர்கள் இணைக்கலாம்.

0: சாப்பாடு ருசியா இருக்குங்கிறதுக்காக அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்குங்க. உணவு மூலமா நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது எப்படின்னு தெரியணுமா? அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. நல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: ஆட்டோ இம்யூனியோன் நோய்கள் என்பது நமது உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறுதலாக நமது உடலில் ஆரோக்கியமான திசுக்களையே தாக்கும் நிலையாகும். இதற்கு உதாரணமாக ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் போன்ற நோய்களை கூறலாம். இந்த நோய்கள் ஏற்படுத்துவதற்கு மரபியல் காரணங்கள், சுற்றுச்சூழல் காரணிகள், நீண்ட கால அலர்ச்சி மற்றும் குடல் ஆரோக்கிய குறைபாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்நிலையில் உணவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன், ஆளி விதைகள், பெர்ரி வகைகள், கீரைகள், மஞ்சள் மற்றும் புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் அதிக ஒமேகா

0: 6 எண்ணெய்களை தவிர்க்க வேண்டும். சரியான உணவு முறை உடலில் ஏற்படும் அலர்ச்சியை குறைத்து நோய் எதிர்ப்பு தன்மை அமைப்பை சமநிலைப்படுத்த உதவுகிறது. பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர், இது ஒரு உணவு கோளாறு. ஒருவர் குறுகிய நேரத்தில் அதிக அளவு உணவுகளை கட்டுப்பாடின்றி சாப்பிடுவார்கள். இதற்கு காரணங்களாக மன அழுத்தம், உணர்ச்சி பாதிப்புகள், உடலின் தோற்றம் பற்றிய அதிருப்தி மற்றும் கடுமையான டயட் முறைகளை காணப்படுகின்றன. இந்நிலையை சமாளிக்க கார்போஹைட்ரேட், நல்ல தரமான புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள், நார் சத்துக்கள் அடங்கிய சமச்சீர் உணவை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் பசி மற்றும் திருப்தியான உணர்வுகளை உடலுக்கு சரியாக உணர முடிகிறது. சீலியாக் டிசீஸ், சீலியாக் நோய் என்பது குளுட்டன் என்ற புரதத்தை உட்கொள்ளும் போது சிறுகுடலில் சேதம் ஏற்படுத்தும் ஒரு ஆட்டோ இம்யூன் நோயாகும். இதனால் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் பாதிக்கப்படுகிறது. இந்த நோயாளிகள் சிறுதானிய உணவுகள், குளுட்டன் இல்லாத தானியங்கள், பருப்பு வகைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். உதாரணமாக பார்லி மற்றும் குளுட்டன் மறைந்து இருக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த நோய்க்கான முக்கிய சிகிச்சை வாழ்நாள் முழுவதும் குளுட்டனை முழுமையாக தவிர்ப்பதாகும். டிஸ்பயோசிஸ், டிஸ்பயோசிஸ் என்பது நமது குடலில் உள்ள நன்மை தரும் நுண்ணுயிரிகளின் சமநிலை குறைவதாகும். அதிக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், குறைந்த நார்ச்சத்து உணவு, அதிக சர்க்கரை, மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்றவை இதற்கு காரணங்களாகும். இதை சரி செய்ய பூண்டு, வெங்காயம், ஓட்ஸ், பார்லி, பச்சை வாழைப்பழம் போன்ற ப்ரீபயோட்டிக் உணவுகள் மற்றும் தயிர் போன்ற ஃபர்மெண்டட் ஃபுட்ஸை சேர்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், செயற்கை இனிப்பூட்டிகள், அதிக சர்க்கரை மற்றும் மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரிகளை, நமது செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் மேம்படுத்துகிறது.
1: ஆட்டோஇம்யூன் டிசார்டர் என்ற நோய்களுக்காக என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலான்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ். ஷிரின் அவர்கள்.

தஞ்சாவூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் மூலமா கிராமப்புற தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க பால் உற்பத்தியாளர்களின் கறவை மாடுகளுக்கு தரமான கால்நடை மருத்துவ வசதி அளிக்கவும் செயற்கை கருவூட்டல் சினை பரிசோதனை மலடு நீக்க சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் ஒன்றியத்தின் விவகார எல்லைக்குட்பட்ட பட்டுக்கோட்டை சரகத்திற்கொன்றும் தஞ்சாவூர் சரகத்திற்கொன்றும் ஆக மொத்தம் 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓராண்டிற்குள் தற்காலிகமாக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் அவங்களுடைய பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் உரிய சான்றிதழ்களோடு இம்மாதம் 13 காலை 11 தஞ்சாவூர் நாச்சிக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய ஆவின் தலைமையிடத்தில் நேரடியாக நடைபெறக்கூடிய நேர்முக தலைப்பில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் சி மீனலோச்சினி ராஜா அவர்களுடனான நேர்முகம் ஒளிபரப்பாகவிருக்கிறது. கேட்க மறவாதீர்கள். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உயிர்கரைசல் தயாரிப்பு திருமருகல் தி சத்தியமூர்த்தி அவர்களுடனான ஒரு சந்திப்பு ஒளிபரப்பாக இருக்கிறது. வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம்.

நேரிலே திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று மாலை 6:45 தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் 2026-27 குறித்த சிறப்பு செய்தி மலர் ஒளிபரப்பாக கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின் போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் 1 மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதற்கு ஏதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி

0: வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: 2026-26 ஆண்டுக்கான வேளாண்மை துறையின் திருத்திய நிதிநிலை அறிக்கை நாளை 6/8/2026 பேரவைக்கு அழைக்கை பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து துறை வாரியான மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு உள்ளிட்ட அலுவல்களுக்கு அதற்குரிய நேரமும் தேதியும் குறிக்கப்படும். பேரவை நாள்தோறும் காலை 9:30 மணிக்கு சரியாக கூடும். பேரவை 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக நிதித்துறை செயலர் திரு சித்திக் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கிறதுக்காக 1545 கோடி, பயிர்கடன் 75,000 ரூபாய் வரை முற்றிலுமா வரும், அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபாய் என்று வரும், 6,082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்தில் வந்து 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் 560 கோடி, வெற்றி வீடு 1,000 கோடி, சிங்கப்பெண் ஃபோர்ஸ் அதில் வந்து 313 கோடி, மொத்த வரி வருவாய் வந்து 3,00,000 கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு வந்து 4,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் பற்றாக்குறை என்பது 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மூலதன கணக்கில் செலவுகள் வந்து 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை வந்து 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான எவ்வித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக கருத்து தெரிவித்துள்ளது. புதிய அறிவிப்புகள் இல்லாத பட்ஜெட் இது என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மக்கள் நலத்திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், சில பிரிவுகளில் முன்னேற்றம் காண்பதற்கான அம்சங்கள் இருந்த போதிலும் பட்ஜெட்டின் பெரும்பகுதி ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தவிக அரசின் நிதிநிலை அறிக்கை சமச்சீரான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்து சென்று வெற்றி தமிழகம் என்ற இலக்கை உறுதி செய்வதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சேவை உரிமைச் சட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு திறன் நகரம், முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் வேலைவாய்ப்புக்கான புதிய அறிவிப்புகள் இடம்பெறாததும் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்துறைக்கு 2,142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மதுரை மடீசியா செயலாளர் திரு அசோக் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க இது வகை செய்யும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன்

0: இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நுகர்வோர் உரிமைகள் தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாகன சேவையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஜெய்ப்பூருக்கு வரும் 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை வியாழக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேசியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 54 கிலோ எடைப்பிரிவில் ஹர்மன் கில்லும் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் எட்டிஷா தாஸும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிரினா ஹிரானோட்டாவை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிட்டம் மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். டெவலப் உதவி அப்படின்னு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
7: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
8: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.
9: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17

0: ஏழு வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதி ரெடி தள்ளுபடி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 6:45 நிமிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சிறப்பு செய்தி மலர். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். தாவேக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையான இந்த பட்ஜெட்டில் பல்துறை சார்ந்த அம்சங்களை நிதியமைச்சர் அறிவித்தார்.
2: பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற நமது அரசின் சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவ மற்றும் சமூக பாதுகாப்பு உறுதி செய்வதில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. தற்போது சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கும் திட்டத்தில் இடம்பெறாத செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ்களை வாங்குவதற்காக அதன் விலையில் 50% அல்லது அதிகபட்சம் 30,000 ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும். இந்த நிறுவனங்களின் 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்ப கல்ல பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு மற்றும் தொழில் பயிற்சி வழங்கப்படும். தொடக்க நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் 50 மாணவர்கள் பயிலும் பகல் நேர பள்ளியாக செயல்பட்டு பின்னர் தங்குமிடம் வசதியுடன் கூடிய நிறுவனமாக மேம்படுத்தப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலன் துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
1: இந்த பட்ஜெட் தொடர்பான பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை எமது செய்தி பிரிவிடம் பகிர்ந்து கொள்கையில் தமிழ்நாடு உபயோகிப்பாளர் பாதுகாப்பு குழுவின் திருச்சி பிரிவு செயலாளர் திரு எஸ் புஷ்பவனம்,
3: தேர்தல் வாக்குறுதிகளில் லஞ்ச ஒழிப்பு இல்லாத நிர்வாகம் தருவேன் என்று சொன்னார்கள். அதற்கேற்றால் போல் டெண்டர் முறையில் சீர்திருத்தம் வந்திருக்கிறது, வரவேற்கத்தக்கது. சூப்பர் கிளீன் ஸ்கூல், தங்க மாங்கல்யம் பரிசு 8 கிராமுக்கு, இதெல்லாம் அந்த தேர்தல் வாக்குறுதியை ஒட்டி சொல்லப்பட்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. போதை இல்லா தமிழகம் என்று பேசப்பட்டாலும் அதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை பற்றி ஒன்றும் சொல்லாதது ஏமாற்றமே. டிஜிட்டல் லைப்ரரிகளாக மாற்றுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 3840 கோடி மாணவர்களுக்கு ஹாஸ்டல் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி அளவில்

0: வீட்டிலேயே ஏஐ அறிவு தருவதற்காக ஒரு தனி திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். விளையாட்டுத் துறையிலும் கிராமப்புற விளையாட்டு போட்டிகளிலும் ஆரம்பிக்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதியவர்களுக்கான சுகாதார திட்டம் ஒரு நடமாடும் கிளினிக் மூலம் கிராமப்புறங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்கது. ஏஐ சிட்டி, ஏஐ யூனிவர்சிட்டி, ஏஐ மிஷன் போன்ற திட்டங்களுக்காக ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்கது. குடிசைகளை மாற்றி கான்கிரீட் வீடு கட்டுவதற்கு நிதி ஒதுக்கியிருப்பது ஏழைகளுக்கு மிகவும் உதவும். ரோடு மோசமான நிலையை உடனே தெரிவிக்க நம்ம சாலை ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்கத்தின் தலைவர் திரு முகில் பே ராஜப்பா.
2: தொழில்துறை சார்ந்த முக்கிய அம்சமாக செமிகண்டக்டர் மற்றும் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், மின்னணு உற்பத்தி மற்றும் மின்சார வாகன உற்பத்தி ஆகியவை அடங்கும். எம்எஸ்எம்இ துறைக்கு 1,943 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பதநீர் பனை சாகுபடி தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் டெக்னாலஜி சென்டர் உருவாக்க 10,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. வரவேற்கத்தக்கது. மகளிர் தொழில் முனைவோருக்கு மூலதன மானியமாக 352 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியை அளிக்கிறது. கைத்தறி, நூல் நெசவு, ஜவுளி ஆடை உற்பத்தி போன்ற தொழில்நுட்பத்திற்கு புதியதாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் ஒன்று உருவாக்குவதாகவும் அதற்காக 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்தங்கிய மாவட்டத்தில் சிப்காட் தொழில் பூங்காக்கள் அமைக்க 3,200 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன்.
3: இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹை வேல்யூ மேனுபேக்சரிங் செக்டர் எம்பசைஸ் பண்ற மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை எம்எஸ்எம்இஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும், எக்ஸ்போர்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணுன்ற நோக்கத்தோட சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்னன்னா சென்ட்ரல் தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் காரிடோரா போக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் பெல்ட இதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுல அவங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கனெக்டிவிட்டியை பெட்டர் ஆக்கி இன்னும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுன்ற நோக்கத்துல செயல்படுறாங்க இந்த பட்ஜெட் மூலியமா. அடுத்தது அடிஷனல் சப்போர்ட் எம்எஸ்எம்இக்கு வந்து கிரெடிட் ஆக்சஸ் கொடுத்து டெக்னாலஜி அப்கிரேடேஷனும் காமன் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணி காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வளர்க்கணுன்றதுக்கான முனைப்பும் எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம திருச்சிராப்பள்ளியை மையமாக கொண்டு ஹெவி இன்ஜினியரிங் ஹப்பை இன்னும் வளர்க்கணும். ஃபேப்ரிகேஷன் அண்ட் ப்ரிசிஷன் மேனுபேக்சரிங், டிஃபென்ஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்கரேஜ் பண்ணணும், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வந்து ஜாப் கிரியேஷன் பண்ணணுன்ற நோக்கத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த டெல்டா ரீஜன்ல ஆக்ரோ ப்ராசஸிங்கும் ஃபுட் ப்ராசஸிங் வேல்யூ அடிஷனுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுல கோல் செயின் இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், காவேரி டெல்டா ரீஜன்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி விவசாயிகளுக்கும் ரூரல் ஆண்டர்பிரனர்ஸையும் முன்னேற்றம்ன்றதுக்காக பாலிசி டிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு சண்முகம்.
4: துணை தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பில் எத்தகைய தொழிற்சாலைகள் என்பது குறிப்பிடப்படவில்லை. புதிய தொழில்நுட்பம் அந்த சக்தியை மேம்படுத்த 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது புதிய தொழில் முனைவோருக்கு பலன் அளிப்பதாக இருக்கும். தொழில் வர்த்தகத்துறைக்கு 4,147 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது குறு மற்றும் சிறு தொழில்கள் புதிதாக வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். குடியிருப்புகளுக்கான சூரிய மின்சக்தியை பயன்படுத்த உதவியாக மானியத்துடன் கூடிய கடனுதவி அறிவித்திருப்பது மின்சார தேவைகளை உபயோகிப்பதற்கான இடர்பாடுகள் களையப்படலாம். நகர வடிவமைப்பு திட்டத்தில் ஒதுக்கியிருக்கும் நிதி எவ்வகையான வடிவமைப்பு என்பதற்கான விளக்கம் கொடுக்கப்படவில்லை. தொழிற்திறன் மேம்பாட்டிற்கென ஒதுக்கியிருப்பது வரவேற்கத்தகுது. அதே போல A1 என்ற நவீன தொழில்நுட்ப வழிகாட்டி என்ற 3.0 தொழில்நுட்பம் வரவேற்கத்தக்கது. மகளிர் சுயஉதவிக்குழுக்கள் மூலமாக மானியத்துடன் கூடிய தொழில்கடன் உதவி இருப்பது பாராட்டுக்குரியது.
1: திருச்சி மாவட்ட உபயோகிப்பாளர் இயக்கத்தின் தலைவர் திரு வி மகேஸ்வரன்.
5: கடந்த பட்ஜெட் 2025-26 பட்ஜெட்டை விட 15.78% அதிகமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒதுக்கியிருக்காங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். இப்ப ஏற்கனவே மக்கள் பயன்பெற்று இருக்கக்கூடிய விஷயங்கள், அது மகளிர் உரிமை தொகையாகட்டும், தமிழ் புலவன் திட்டமாகட்டும், இருக்கிற திட்டங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வகையில இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்றாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் ஏழை எளியவர்களுக்கு போய் சேரணும்ன்றதுல கவனம் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இவங்க அரசு மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் மோதிரம் போடுவோம்னு சொன்னாங்க. இந்த விலைவாசி உயர்ற மாதிரியோ வரி அந்த மாதிரி விஷயங்கள்லயோ மக்கள் செலவு கூடிய அன்றாட செலவுகள்ல கூடுதல் ஆகிற மாதிரியோ எந்தவித சுமையையும் நுகர்வோர் மேல அவங்க திணிக்கல.
1: திருச்சி உபயோகிப்பாளர் இயக்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் திரு சுப்பிரமணியன்.
6: பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்ற திட்டங்கள், வெற்றி தமிழகம் என்கின்ற திட்டங்கள், அறிவகம் மூலம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதியை ஒதுக்கி காட்சதம் எங்கு என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் குழந்தைகள்

0: இருந்து கல்வி மூலமாக ஒரு சமுதாயத்தை உயர்த்த முடியும் என்பதை உணர்ந்து கல்வித்துறைக்கு அதிக நிதியை ஒதுக்கியிருப்பது பாராட்டுக்குரியது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்காக பள்ளிகளில் அதற்கான ஒரு செயலியை உருவாக்குவதற்கு நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். வேளாண்மையை விரிவுபடுத்தி அதை மேம்பாடடைய செய்வதற்கு அதிக நிதியை ஒதுக்கியிருப்பதும் பாராட்டுக்குரியது. தொழில் பூங்காக்களை உருவாக்குவது, தொழிற்பயிற்சி மையங்களை அமைப்பது வரவேற்கத்தக்கது. இதன் மூலமாக 500,000 இளைஞர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது. 100 நாட்கள் வேலை திட்டத்தை 150 நாட்கள் என்று உயர்த்தியிருப்பதும் பாராட்டுக்குரியது.
1: எக்ஸனோரா அமைப்பின் ஆலோசகர் திரு பாலசுப்ரமணியன்.
2: பெண்களுக்கு அதிக அதிகாரம், அனைவருக்கும் வீடு, பசுமை சார்ந்த நடவடிக்கைகள், இதெல்லாம் நல்ல வரவேற்கத்தக்கது. புது டெண்டர்கள், வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற கான்ட்ராக்ட் முறைகளை அமுல்படுத்துவோம் சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு டெண்டர்கள் பங்கேற்பும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு அருமையான விஷயம் தான். நதிநீர் இணைப்புகளின் விரைவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. காவேரி நீர் திறப்பு அரசு உறுதி செய்யும்னு சொல்லியிருக்காங்க. தொழில் மேம்பாடு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க.
1: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் பணியாற்றும் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் சாரதா.
3: மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்காக ஒதுக்கின நிதி ₹23,357 கோடி. உயர் ரத்த அழுத்தம், நீரழிவு மற்றும் புற்றுநோய்க்கு தொடர் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் மருந்து தேவையை பூர்த்தி செய்வதற்காக தடையற்ற மருந்து விநியோகத்துக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் வந்து ஒரு ஹப் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் புற்றுநோய் மேம்பாட்டு பணிகளுக்காக ₹10 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கருவுற்ற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தாய் கேர்ன்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. மருத்துவ உதவிகள் கிடைக்கும், பிளஸ் கட்டணமில்லா உணவும் கொடுக்கற மாதிரி ஏற்பாடு செய்யற மாதிரி சொல்லிருக்காங்க. 7.5% இடஒதுக்கீட்டின் மருத்துவ கல்வி கட்டண உதவியும் சொல்லிருக்காங்க.
1: திருச்சி தேசிய கல்லூரியின் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் டாக்டர் தாமோதரன்.
4: இன்றைய தமிழக பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாயும் பேர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது வரவேற்கத்தக்கது. ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஐடி என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பம், மேலும் டிஜிட்டல் சர்வீசஸ் இது எல்லாத்துக்குமே 391 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். அதைவிட முக்கியமானது ஏஐசிடி உருவாக்குவதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்தியாவில் முதல் ஏஐசிடி என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை உருவாக்குவதற்காக ஒரு திட்டம் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளார்கள். திட்டத்திற்கு 2,000 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். அரசு கல்வி நிறுவனங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் உயர்கல்வி மாணவர்களின் ஆராய்ச்சி படிப்புக்கும் அதிக உதவிகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: திருச்சி சரக்கு சேவை வரி பிரிவின் உதவி ஆணையர் திரு சங்கர்.
5: கால்நடை பராமரிப்புக்காக 4,880 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறைக்காக 8,028 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு தொழில் திறன் வரைவு பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையாக 4,414 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக 2,148 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சியின் மூலமாக அதிகமான ஜிஎஸ்டி வரி வசூல் வருங்காலத்தில் கிட்டும் என நம்புவோம்.
1: ஓய்வு பெற்ற ஊழியர் திரு நீலமேகம்.
6: கல்வி, சமூக நலம் மற்றும் பெண்கள் நலத்தின் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஊக்கத்திட்டம், இது போன்ற பல திட்டங்கள் நாங்கள் வரவேற்கிறோம். சமூக நலம் மற்றும் கல்வி மையமாக கொண்டு வரவேற்கத்தக்கது. நீண்ட கால நிதி தன்மையும் மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சியை குறித்து பட்ஜெட்ல தெரிஞ்சிருந்தால் இந்த பட்ஜெட்டை மேலும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன்.
1: திருச்சி போதாவூரை சேர்ந்த வேளாண் பட்டதாரி மற்றும் தொழில் முனைவோர் திரு ஒண்டிமுத்து.
7: உழவர் நலத்துறைக்கு மட்டும் 47,248,000 இந்த பட்ஜெட்ல ஒதுக்கிட்டாங்க. கடந்த வருஷத்தை விட கூடுதலான தொகையாகும். நாங்க விவசாயிகள் சார்பா முதலே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உணவு உற்பத்தி மற்றும் சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்வதற்கும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் உற்பத்தி மற்றும் வேளாண் தொழில் முனைவோருக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறதையும், வேளாண் தொழில் கருவிகள் வாங்க ட்ரோன் டெக்னாலஜி இதெல்லாம் வாங்குறதுக்கு 50% மானியம் ஒதுக்கிறதாக இதுல தகவல் வந்துட்டு இருக்கு. இதையும் நாங்க வரவேற்கிறோம்.
1: போச்சம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சர்குணன்.
8: பள்ளிக்கல்வித்துறைக்குன்னு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்னு ஒரு திட்டம் பள்ளியினுடைய சுத்தம் மற்றும் பள்ளியினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து பள்ளி அளவில் போதை விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதை இல்லாத தமிழகத்தை நோக்கி மாணவர்களும் விழிப்புணர்வோடு நடந்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய்க்கு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கின. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 500,000 மாணவர்களுக்கு நவீன சைக்கிள் தரப்போறாங்க. 9ஆம் வகுப்பு மாணவர்கள்லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைக்கும் சீருடை தர்றாங்க, புத்தகம் தராங்க. பள்ளி பாடத்திட்டத்தை நவீன காலத்திற்கு ஏற்றது மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 25 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. டிஎன் சுடர்

0: திட்டம் மூலமா 32,000 கோடி ஒதுக்கி 2,000 ஒருங்கிணைந்த மாணவர்களுக்கு விடுதிகள் கட்ட போறாங்க. டிஎன் ஸ்பார்க் ஏஐ தொழில்நுட்பத்தெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கல்வியை 2,600 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த போறாங்க. இன்றைய நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கு மகத்தான பல திட்டங்களை ஒதுக்கி கொடுத்த தமிழ்நாடு அரசிற்கு மிக்க நன்றி.
1: திருச்சி உரும தனலட்சுமி கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் திருமதி காவியா.
2: மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களின் நலனுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ₹1,485 கோடி ஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்த உறுதுணையாக அமைந்துள்ளது. மேலும் 500,000 அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வைக்கும் வசதியுடன் ஸ்மார்ட் சைக்கிள் திட்டத்தினை ₹277 கோடியில் உருவாக்கியுள்ளது மகிழ்ச்சியடைய வைக்கிறது.
1: இக்கல்லூரி மாணவர் ஐ பாலகணபதி.
3: தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டம் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு திறன் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ₹90 கோடி மதிப்பில் 5 தொழிற்சாலை நிலையங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் பல்வேறு படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வரும் என்பதை பட்ஜெட்டில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பொது நூலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும்.
1: இல்லத்தரசி திருமதி பரமேஸ்வரி ஜெகநாதன்.
4: ₹23 கோடியில் தாய் கேர் மூலம் மகப்பேறு நாள் நெருங்கும் போது தங்கி சிகிச்சை பெறும் வகையில் அமைந்துள்ள இத்திட்டம் தாய் சேய் இருவரின் பாதுகாப்பிற்கான முன்னேற்பாட்டு திட்டம் என்பதில் மெய்சிலிருக்க வைக்கிறது. மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஆடு வழங்கும் திட்டம் ₹110 கோடி ஒதுக்கீட்டில் அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி 1,000 பெண்களுக்கு விலையில்லா கறவை மாடு ₹50 கோடி ஒதுக்கீட்டில் வழங்கும் திட்டம் பெண்களின் தன்னம்பிக்கையும் வாழ்வாதாரத்து மேம்பாட்டையும் ஊக்குவிக்கும் உறுதுணையாக அமைந்துள்ளது.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த பல்வேறு தரப்பினரின் கருத்துக்கள் அடங்கிய சிறப்பு செய்திமலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் ஜெய்கிதா ரவி.

0: நேரம் 7 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய அவர், நாள்தோறும் 1 மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் நாளை தாக்கல் செய்கிறார். இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடத்தப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இக்கூட்டத்தொடர் மொத்தம் 20 பணி நாட்களை கொண்டிருக்கும். தமிழகம் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை அடைய தெளிவான திசையை நிதிநிலை அறிக்கை காட்டுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு போன்றவை கவனிக்கத்தக்கதாக உள்ளதாகவும் அவர் பாராட்டியுள்ளார். டாஸ்மாக் மது வகைகளை இணையதளத்தில் முன்பதிவு செய்து வாங்கும் திட்டம் மது வணிகத்தையும் மது புழக்கத்தையும் அதிகரிக்க செய்யும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி தெரிவித்துள்ளார். எனவே மது புழக்கத்தை அதிகரிக்கும் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட செந்தாமரை நகர், மஞ்சக்குப்பம், தேவனாம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். உதகையில் ஒருங்கிணைந்த நெகிழி கழிவு மேலாண்மை குறித்த கலந்தாலோசனை விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தை இந்தியாவின் முன்மாதிரி பசுமை மாவட்டமாக மாற்ற அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்பட வேண்டுமென இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி வீதி உலா நடைபெறும். முக்கிய நிகழ்வாக 10ஆம் நாள் அம்மனுக்கு வளைக்காப்பு விழா நடைபெறும். தென்கொரியா அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அன்மோல் காப் முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
2: ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உற்சாகம் நிகழ்ச்சியில் வெற்றி கொடிகட்டு.

0: ஒரு பொண்ணால இதெல்லாம் முடியுமா? இந்த ஒற்றை கேள்விக்கு முன்னாடி எத்தனையோ பெண்களோட கனவுகள் களைஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த குறுகிய எண்ணங்கள் எல்லாத்தையும், தடைகள் எல்லாத்தையும் உளியா மாத்தி தங்களோட உழைப்பால ஒரு சாம்ராஜ்யத்தையே செதுக்கி சாதனை படைத்த, போன திங்கக்கிழமை நம்ம நிகழ்ச்சியில சந்திச்ச பெண் தொழில் முனைவோர் மீனலோஷினிய தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். ஒரு சாதாரண சேல்ஸ் கேர்ளா வாழ்க்கையை தொடங்கி வேலை பார்த்துட்டே படிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பிசினஸ் கையில எடுத்து இப்போ பிரம்மாண்டமான ரூஃப் மேனுபேக்சரிங் மற்றும் பஃப் பேனல்ஸ் தயாரிக்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட சிஓவா நிக்கிறாங்க. பொண்ணுங்கனா வீட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைச்சவங்க மத்தியில இன்னைக்கு பல ஊருக்கு தலைக்கு மேல அண்ணாந்து பாக்குற கூரை அமைச்சு தர இரும்பு பெண்மணியா மாறி இருக்காங்க. அவங்களோட வெற்றி பயணத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறோம். வாங்க கேக்கலாம்.
1: நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னா தொழில் முனைவு. ஆனால் தொழில் முனைவு செய்யறதுக்கு நமக்கு மனசுக்குள்ள இருக்கிற தடைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை தாண்டி அதுல வெற்றி பெறணும் அப்படின்றப்ப அதுக்கு நமக்கு தேவையான சில ஊக்கம் வந்து எப்படி கிடைக்கும்னா, நம்ம ஏதோ ஒரு செய்தியை பார்க்கும் பொழுதோ இல்ல ஒரு நல்ல செய்தியை கேட்கும் பொழுதோ நமக்கு உண்டாகும். அந்த வகையில நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய சில தகவலை சொல்றதுக்கு ஆல்ரெடி இந்த தொழில் முனைவுல இருக்கிற ஒருத்தங்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். திருச்சியை சேர்ந்த மீனலட்சுமி தான் இப்ப நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: ஒரு உமன் ஆண்டர்பிரினரா உங்களுக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த சேலஞ்சஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு ஃபீல் பண்றீங்க? உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் அவாலுவேஷன் பண்ணி பார்க்கணும்னா நீங்க எப்படி அவாலுவேட் பண்ணிப்பீங்க அதை சொல்லுங்க.
2: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உமன்ஸ்னா ஒன்லி பியூட்டி இது மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா அந்த ஸ்ட்ராங்ங்கிறது இப்பலாம் இப்பதான் கொஞ்சம் சொல்ல வராங்க. ஆனா அதை யாரும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல யாரும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன தெரியும் ரூஃப பத்தி ஏதாவது பேசும்போது சாரிமா யாராவது இருந்தா தரீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் போன் பண்ணும்போது. எனக்கு அதுவே வந்து என்ன ஏன் என்கிட்ட கேட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு தோணும். பட் அவங்க கிட்ட நான் கேட்பேன், சார் நான் அதை சொல்றேன் உங்களுக்கு கம்ப்ளீட் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வேற யாராவது சஜஸ்ட் பண்ணேன். நான் அதை பத்தி சொன்னா, ஓ உங்களுக்கு எல்லாமே தெரியுதாமா, நீங்க சிவில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாரு. இது படிக்கணும்னு அவசியம் இல்ல, பிடிக்கணும். படிக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா புடிச்சு படிச்சாதான் பாஸ் ஆவாங்க. அதே மாதிரிதான் இந்த விஷயம் வந்து எனக்கு அந்த ரூஃபிங் வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்றதுனால எனக்கு அந்த ரூஃபிங்ல ஏ டு இசட் பண்றோம். நம்ம வந்து ஒன்லி ரூஃபிங் மட்டும் இல்ல, பைப்ஸ் பண்றோம், ஸ்க்ரூஸ் பண்றோம், அதுக்குள்ள அக்சசரிஸ் எல்லாமே பண்றோம். அதனால எல்லாமே பண்றதுக்கு காரணம் என்னன்னா கஸ்டமரை ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறத கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணுவேன்.
1: சரி, இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி இருந்தது இல்லையா, ஒரு சின்னூண்டு ஃபேமிலி ரன் பிசினஸ் அப்படிதான் இருந்தது. இதை வந்து நீங்க உங்களோட ஆஸ்பிரேஷன் என்னன்னா, இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு கம்பெனி மாதிரி, ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி டைப்ல கொண்டு போகணுன்றதுதான் உங்களோட ஆஸ்பிரேஷன். சோ அதுக்கு நீங்க என்னென்ன ஸ்டெப் எல்லாம் எடுத்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: அது ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து என் கடையை விசிட் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் April 1st, அப்பதான் நம்ம பினான்சியல் ஸ்டார்ட் பண்றது, எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்துட்டார். 4 lakh ஆர்டர் நம்மளுக்கு வந்து அதுதான் பெரிய ஆர்டர் ஃபர்ஸ்ட் வருது. ஆனா வந்து அவர் வந்து 2 lakh செக்கோட வந்துட்டார். ஆனா அது வந்து எனக்கு கொடுக்கல, உங்களை நம்பி எப்படி கொடுப்பேன்னு அந்த கடையை பார்த்து அவர் ஜட்ஜ் பண்ணாரு. நான் ஒரே விஷயம் தான், சார் உங்களுக்கு 3 days நான் சொன்னேன், நான் 2 days உங்களுக்கு டெலிவரி பண்றேன், இல்லைன்னா நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து உங்களுக்கு இதை கொடுத்துறேன், என் கடையை பாத்துட்டீங்க, இதுதான் நம்ம கடை, ரொம்ப வருஷமா இங்கேதான் இருக்குங்கிறத அவருக்கு ப்ராமிஸ் பண்ணேன் பொள்ளாச்சிக்காரர். ஆனா அதே மாதிரி நான் வந்து 2 days அவர் கொடுத்துட்டேன். ப்ராடக்ட் பார்த்து அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். உடனே அமௌண்ட் ப்ராடக்ட் அவர் வந்து டிஸ்பேச் பண்றதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் பாத்துட்டாரு, அவருக்கு கீழே இறக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எனக்கு நெஃப்ட் பண்ண பிறகுதான் எனக்கு கால் பண்ணாரு, எனக்கு ஐ அம் வெரி ஹாப்பி பட் சாரிமான்னு சொன்னார். அந்த சாரி எல்லாம் வேண்டாம். அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் திருப்பி நான் என்னோட கடை ஓபனிங்க்கு அவரை கூப்பிட்டேன், இன்வைட் பண்ணிருந்தேன்.
1: அதுக்கப்புறம் நீங்க அதை மாத்தினீங்க, அவுட்லுக்க வந்து
2: அதை மாத்தணும். அது மட்டும் இல்லாம நம்ம எலாபரேட் பண்றோம் அப்படின்னா ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடவுன் வேணும். அதனால நான் பெருசா இப்ப பால் பண்ணி பைபாஸ் ரோட்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட கடை இருக்கு.
1: சோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பெருசா பாக்குற மாதிரி, அதாவது நுகர்வோர்கள் வந்து என்ன விஷயத்தை பிரிஃபர் பண்றாங்கன்றத ஃபீல் பண்ணி நீங்க அதை மாத்துனீங்க. வொர்க்கிங் ஸ்டைல்ல என்னென்ன விஷயங்கள் நீங்க மாத்துனீங்க, இல்ல கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற வொர்க்கிங் ஸ்டைல்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க நீங்க? உங்களுக்கா நீங்க தோணி இதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சு கொண்டு வந்த மாற்றம் எல்லாம் என்னென்ன இருக்கு?
2: மாற்றங்கள்லாம் கஸ்டமர் ஃபீட்பேக்கே வந்து எனக்கு உடனே எனக்கு ரிப்ளை வரல, இது மாதிரி சொல்றாங்க. இல்ல என்னோட எம்ப்ளாயிஸ்க்கே வந்து எனக்கு இது சாட்டிஸ்பைடா இல்லைன்னா எம்ப்ளாயிஸும் நான் ஹாப்பியா வச்சுக்கணும், கிளைண்ட்ஸையும் ஹாப்பியா வச்சுக்கணும். அதுக்குண்டான மாற்றங்களை நம்ம டீம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட்ல அது நிறைய மாத்திருக்கும் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரி, நீங்க இப்ப இந்த தொழிலுக்கு புதுசா தான் வந்தீங்க, நீங்க ஒரு ஆஸ்பிரேஷனோட ஸ்டார்ட் பண்றீங்க, இதுல இன்னும் நமக்கு வந்து நிறைய எக்ஸ்போசர் வேணும்னு நீங்க வேற எங்க எங்கெல்லாம் போய் பாத்தீங்க? ஏதாவது குறிப்பா இதுக்கான எக்ஸ்போஸ் ஏதாவது நடக்கும், இதுக்கான வெண்டாஸோட சில மீட் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா?
2: கண்டிப்பா போயிருக்கோம். எப்படின்னா, என் ஹஸ்பண்ட் தான் MD, பேரு மிஸ்டர் ராஜா, நான் வந்து CEO இருக்கேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டுல இறங்கி ஒர்க் பண்ணுவாரு. ஸ்டார்டிங் டைம்ல சொல்றேன், இப்பயும் மார்க்கெட்டிங் போறாரு பட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாரு, பிகாஸ் ஃபீல்டு

0: நான் ஆள் வச்சிருக்கோம். அவர் மார்க்கெட்டிங் பாத்துக்கிட்டாரு, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் வந்து இங்க ஆபீஸையும் பாத்துக்கிட்டேன். சோ நாங்க எங்களுக்குள்ள ஒரு இதை நீங்க பாத்துக்கணும், அதை நான் பாத்துக்கணும், எங்களுக்குள்ள அதை கன்ஃபார்ம் பண்ணி நாங்க பண்ணனாலதான் கரெக்டா போச்சு.
1: சரி, குறிப்பா அதே மாதிரி நீங்க சொல்றப்பல இந்த கிளையண்டல் அப்புறம் நீங்க வாங்குற அந்த வெண்டாஸ் இவங்க இவங்கள்ட்டக்கான அந்த உறவை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க?
0: நாங்க ஒரு இடத்துல ஷாப் பண்றோம், நாங்க வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட ரொம்ப பல வருஷம் வாங்குற மாதிரிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியம். அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நாங்க போய் மீட் பண்ணுவோம், பேசுவோம், ஷேரிங் பண்ணிப்போம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, ஏன்னா கண்டிப்பா இருக்கும் தான், அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிக்கணும், அவங்களே எங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் நல்லா தான் இருக்கும் யார்கிட்ட இருந்தாலும்.
1: இந்த மார்க்கெட் உங்களோட மார்க்கெட் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கு? இப்ப திருச்சியில கடை இருந்தாலும் எவ்வளவு தூரம் உங்களோட மார்க்கெட் அப்படிங்கிறது?
0: திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு நம்ம இப்ப ரீசெண்டா சப்ளை பண்ணிட்டே இருக்கோம், மோர் தென் 40 லேக்ஸ் கிட்ட எடுத்திருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா இப்ப நம்ம திருச்சியில இருக்கோம், இப்ப சேலம், நாமக்கல் எல்லா இடத்துக்கும் நம்ம சப்ளை பண்ற அளவுக்கு முடியுது. அப்படின்னா திருச்செந்தூர் வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அங்கேயே நம்ம சப்ளை பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும் போது எல்லா இடத்துக்குமே தமிழ்நாடுல இருக்க எல்லா B2B நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், B2C கொடுத்துட்டு இருக்கோம்.
1: டைரக்டா கன்சூமர்ஸ் வந்து அவங்க பார்த்து இது பண்ண மாதிரி பண்ணணும்னாலும்
0: பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம்.
1: சரி, இப்போ ஒரு தொழில் நல்லபடியா பண்ணணும்னா முதல்ல நமக்கு என்னென்ன குவாலிட்டி எல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்திக்ஸ் இருக்கணும், அது நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எத்திக்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங், கஸ்டமர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவரை பேச விட்டுட்டு நம்ம கேட்கணும் முதல்ல, ஏன்னா கிளைண்ட் அவங்க தானே சந்தோஷமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனா இருக்கணும், அடுத்தது நம்ம எம்ப்ளாயிஸும் ஹாப்பியா இருக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம லிசன் பண்ணணும். அது இருந்தாலே பிசினஸ்ல கண்டிப்பா யாரா இருந்தாலும் டாப்ல வரலாம்.
1: அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற தொழிலாளர்களை நம்ம மேனேஜ் பண்றதுல என்னென்ன விஷயங்கள்
0: கவனத்தோட இருக்கணும் நினைக்கிறீங்க? அதனால கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல எனக்கு பிடிக்கும், சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு, எந்த நேரத்துல எப்படி இருக்கணுமோ அந்த நேரத்துல எப்படி இருக்கணும்,
1: அதாவது கண்டிப்பும் கனிவு ரெண்டும் இருக்கும்,
0: ரெண்டுமே இருக்கணும். ஆமா, எல்லா நேரமே வேலை செய்ய வேலை செய்யணும் அப்படி கிடையாது, நம்ம அந்த இடத்துல இருந்து பாக்கணும், அவங்க ஷூஸ்ல இருந்து பாக்கணும்,
1: அவங்களோட சூழ்நிலையில அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது. சரி, புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கும் ஆல்ரெடி இருக்கிற ஒரு தொழிலை செய்யறதுக்கும் எது ரொம்ப சிரமம்? புதுசா ஆரம்பிச்சு பண்றது கஷ்டமா இல்ல ஆல்ரெடி இருக்கிறத செய்யறது ரொம்ப கஷ்டம்?
0: தொழில் பண்றதே சிரமம் தாங்க, எல்லாமே சேலஞ்சஸ் தான். புதுசா பண்ணா அவங்க வந்து நிறைய கத்துக்கணும், ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓகே இந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு அவங்க அடி வாங்கி பண்ணிட்டு இருப்பாங்க.
1: ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்குல்ல உங்கள்ட்ட, ஒரு அதாவது மல்டிநேஷனல் கம்பெனி மாதிரியான ஒரு இடத்துல அப்பரல் இருக்கக்கூடிய ஒரு கடைகள்ல வந்து ஒரு சேல்ஸ் கேர்லா இருந்து அங்கேருந்து இப்போ ஒரு கம்பெனியா மேனேஜ்மெண்ட் அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க.
0: நடந்ததுல உங்களுக்குள்ள நடந்த டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி இருக்கு அடுத்து உங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் உங்களோட லேர்னிங்ல இருந்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நான் ஒர்க் பண்ண இடத்துலயே வந்து அந்த மால் என்ன விலைன்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், என் ஃப்ரெண்ட்ஸே வந்து இந்த ஸ்கொயர் ஃபிட் மேடம் உங்களால வாங்க முடியுமான்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்னால நினைச்சா வாங்க முடியும்ங்கிற ஒரு கான இதுதான் நான் ஆசைப்பட்ட எல்லாமே, ஆனா லேட்டா தான் கிடைச்சிருக்கு.
1: முதல்ல சிஇஓ ஆயிட்டீங்க, கம்பெனி வேற யாரும் பரவாயில்ல சிஇஓ ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்க
0: வேண்டியது.
1: சரி, அதனால பயணம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு செல்ஃப் டிரைவ் இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாமே சாத்தியம் தான். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு தொழில நம்ம முன்னேறி வரணும், செய்யணும், சாதிக்கணும்னு நினைக்கும் போது அதற்கான வாய்ப்புகள், அதுக்கான கதவுகள் வந்து தானா திறக்கும். நம்மளோட முக்கியமான விஷயம் அதை நோக்கி தொடர்ந்து பயணிப்பதும்.
0: அப்துல் கலாம் என்ன சொல்லிருக்காரு, கனவு கனவுகள் கனவு எல்லாருமே தூங்கிட்டு இருந்து கனவு மட்டும் காணக்கூடாது, அதுக்குண்டான எஃபர்ட்டும் போடணும். நம்ம அதுக்குண்டான எஃபர்ட் போட்டா கண்டிப்பா அந்த கனவு
1: தூங்கும் போது வர்றது கனவு
0: கிடையாது.
1: அதே அந்த கனவுகளை துரத்திட்டு வந்து இன்னைக்கு ஒரு ரூஃபிங் ஷீட் நடத்திட்டு இருக்க ஒரு பெரிய நிறுவனத்துல சிஇஓவா பயணிக்கிறீங்க, இன்னும் பெரிய உச்சங்களை நீங்க தொடணும். உங்களோட பயணத்தை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டதுல மிக மகிழ்ச்சி எங்களுக்கு, உங்களை சந்திச்சதுலயும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி.
0: எனக்கும்
1: புதிய உயரங்களை தொட எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
2: பெண்கள் பொதுவா சுயதொழில் செய்யும் போது தையல், கைவினை பொருட்கள் இல்ல சின்ன சின்ன வணிக மாதிரியான பிசினஸ் எல்லாம் செஞ்சு இதோடய நின்றுவாங்க. இதுலயும் சிலர் இதுக்கே மனசு தளர விட்டு அவங்க பிசினஸே நிறுத்திடுறாங்க. ஆனா இரும்பு ரூஃப் ஷீட்டு பஃப் பேனல் மாதிரியான ஒரு ஹெவி மேனுபேக்சரிங் கம்பெனிய ஒரு பெண்ணா நிர்வகித்து நடத்துறாங்கன்னா இவங்க கண்டிப்பா சாதனை பெண்மணி தாங்க. நம்ம நேயர்களுக்கு, குறிப்பா சாதிக்க துடிக்கிற பெண்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்க கனவுகளுக்கு மத்தவங்க எல்லை கோடு போடுறதுக்கு அனுமதிக்காதீங்க. உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான்

உங்களுக்கான அசைக்க முடியாத முதலீடு. உங்க தொழிலுக்கான முதலீட இன்னைக்கே போடுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

0: நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில்
1: ரெயின்போ பண்பலை நேர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் அன்புதனபாலன். நாளை காலை 9 மணி அளவில் நேர் அலையில் உங்களது பிசியோதெரபி மருத்துவம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு விடையளிக்க உள்ளேன். அதில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகட்டும், அதர்வைஸ் ஃபிட்னஸ் ஆர் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் பிசியோதெரபி மருத்துவம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க உள்ளேன். நீங்கள் பங்கேற்கலாம். உங்களை ஆவலுடன் சந்திக்க காத்திருக்கிறேன்.
0: முறை மருத்துவர் டாக்டர் அன்பு தனபால் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. திருச்சியின் முன்னெடுப்புக்கு 43-1 உங்களுடைய கேள்விகளை 938-546-102-1 என்ற கட்சி எண்ணிலையும் கேட்கலாம்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்த 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019 இதே நாளில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 யூனியன் பிரதேசங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை மத்திய அரசு தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக உணவுத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக விலையை கண்காணிப்பதற்கென 7 உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 41 உணவுப் பொருட்களின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 579 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பி எல் வர்மா தெரிவித்தார். எல்நினோ தாக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும்

0: மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பாஸ்போர்ட் சேவை மையம் இல்லாத மக்களவைத் தொகுதிகளில் அவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், தற்போது 515 மக்களவைத் தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். எஞ்சியுள்ள தொகுதிகளில் உள்ள தலைமை அஞ்சலகங்களில் இதற்கான சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறையை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகேவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் கடனுதவி திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிருக்கான உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவும் வகையிலான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரன் தாரன் மற்றும் அம்ரித்சர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்ட போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மஹேதோ தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரேன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ராஞ்சியில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் இதனை வெளியிட்டார். 2,21,00,000 வாக்காளர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக 43,00,000 மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மிசோரமில் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் 8 நீர்நிலைகள்

0: மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 23 மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயில் காரணமாக 2000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சியோலில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலக பூம்ராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் 4-6, 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் பிரான்சின் லூயி லாரூயை வென்றார். உலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பட்டுமி ஓபன் ஊஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் கேஷ்வி, சனத், பிரியோபிரத் தலா 1 தங்கப்பதக்கத்தையும் ஆர்த்தி மற்றும் ராஜ் தலா 2 தங்கப்பதக்கங்களையும் வென்றனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ரேபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஷ்வா ஜாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25 நேயர்கள் என் கேட்கலாம்.
2: உழவர் உலகம்
3: பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம்
2: இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று உயிர் கரைசல் தயாரிப்பு திருமருகல் டி சத்யமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறும்.
3: ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: நிகழ்ச்சியில் முதலில் இயற்கையோடு இணைவோம். உயிர் கரைசல் தயாரிப்பு திருமருகல் டி சத்யமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
4: அப்பப்பப்பா, இந்த காட்டுக்கு வரணும்னாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வர வர வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. மூஞ்சி கை காலெல்லாம் எரியுது. ஸ்கின் எல்லாம் ஒரே டர்ன் ஆகுது. பப்பப்பப்பா, இதுக்கு என்ன வழினே தெரியலையே. சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போதுதான் இந்த தாரணி கிட்ட கேட்கணும். அதுதான் எப்ப பார்த்தாலும் எதையாவது மூஞ்சி கை காலெல்லாம் அப்பிக்கிட்டே கிடக்கும். தாரணி, தாரணி
5: வாக்கா.
4: ஹே, என்னாச்சு? என்னது இது கை காலெல்லாம் ஒரே தடிப்பு தடிப்பா இருக்கு? என்னத்தையோ பூசி வேற வச்சிருக்க.
5: இல்லக்கா, சோசியல் மீடியால புதுசா ஒரு கிரீம் பார்த்தேன், ட்ரெண்டிங்ல இருந்தது. சரி, ட்ரை பண்ணி ரிவ்யூ கொடுக்கலாமேன்னு போட்டேங்கா. அது எனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு. அதான் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி போட்டிருக்கேன்.
4: சோசியல் மீடியா உன்னை சோதிச்சு பாத்துருச்சு போலயே.
6: உங்ககிட்ட ஸ்கின் டேனுக்கு ஒரு மருந்து வாங்கலான்னு வந்தேன் பாரு.
5: அதுக்கு என்ன?
6: ஐயோ சாமி, எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. சரி, இது என்ன இங்கே இவ்வளவு மருந்து மாத்திரை கலர் கலரா டப்பா டப்பாவா?

0: இருக்கு?
1: இந்த மருந்து மாத்திரை எல்லாம் எனக்கு தான்க்கா. இது தலைவலிக்கு, இது சுகருக்கு.
0: இது எப்போ?
1: பிரஷர் வந்தப்ப அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
0: அது வேறையா?
1: இது பைல்ஸுக்கு.
0: ம்,
1: அப்புறம் இது நரம்பு தளர்ச்சிக்கு.
0: இந்த ரோஸ் மாத்திரை,
1: இந்த மருந்தெல்லாம் போட்டு வயிறு புண்ணாகாம இருக்கணும்ல, அதுக்கு.
0: அது மட்டும்தான் குறையா?
1: அப்புறம் இந்த ஆயில்மெண்ட்டு காலில் ஆணி, அதுக்கு புதுசா ஒரு டாக்டர்கிட்ட போன, அவர் கொடுத்த மருந்து.
2: ஐயோ,
1: அதுக்கப்புறம்.
0: போதும் தாரணி, போதும். இதெல்லாம் கேட்டா எனக்கு ஏதாவது புதுசா வியாதி வந்துடும் போல. சரி, இந்த மருந்து மாத்திரையெல்லாம் உனக்கு கலர் கலரா டப்பா டப்பாவா இருக்கே, அது?
1: அது பயிருக்கு, பூச்சிக்கு ஒண்ணு, பூஞ்சானத்துக்கு ஒண்ணு, நோய்க்கு ஒண்ணு, சத்துக்கு ஒண்ணு, விதைக்கு ஒண்ணு, வளர்ச்சிக்கு ஒண்ணு, பூக்க ஒண்ணு, காய்க்கு ஒண்ணு, இப்படின்னு எல்லாத்துக்கும் வெரைட்டி வெரைட்டியா இருக்கு.
3: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
0: ஆனா உன்ன பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு தாரணி.
1: இந்த சின்ன வயசுல எனக்கு இவ்வளவு வியாதின்னு தானே?
0: அது என்னமோ உண்மைதான். ஆனா உன்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிற இந்த பயிரை பார்த்தா எனக்கு இன்னும் ரொம்ப பாவமா இருக்கு.
1: அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா?
0: என்ன?
1: ஒரு மருந்து, ஒரே மருந்து, என்னோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும்.
0: உன் பிரச்சனைக்கு என்னால வழி சொல்ல முடியுமான்னு தெரியல, ஆனா உன் பயிரோட பிரச்சனைக்கு ஒரே மருந்துல தீர்வு கிடைக்கும்.
1: அப்படியா? என்ன மருந்துக்கா?
0: அதான் உயிர் கரைசல்.
1: என்ன, இயற்கை உரமா?
0: ஆமா.
1: அட, ஏங்கா நீ வேற? என்ன, என்னை வச்சு ட்ரையல் ஏதாவது பாக்குறியா என்ன?
0: ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு மேல ட்ரையல் பார்த்து பல ஆராய்ச்சி பண்ணி இப்ப நிறைய விவசாயிங்க பயன்படுத்தி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க.
1: என்னென்ன பிரச்சனையெல்லாம் அப்படி தீத்துறோம்?
0: நீ சொன்னியே, பூச்சி, பூஞ்சானோ, சத்து பற்றாக்குறை, பயிர் வளர்ச்சி, சிம்பு வளர, பூக்க, பிஞ்சு பிடிக்க, காய் வைக்க. ஏன், அடிக்கடி உனக்கு வருமே இலைப்பேன் பிரச்சனை, அதை கூட கண்ட்ரோல் பண்ணும். இப்படி எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாம்.
1: ஆனாலும் நீ சொல்றத நம்ப முடியாது.
0: நீ என்னைக்கு என்ன நம்பியிருக்க? 25 வருஷம் தன்னோட விவசாய அனுபவ அறிவு மூலமா உயிர் கரைசில கண்டுபிடிச்சி பல விவசாயிகளை பயனடைய வச்சிட்டு இருக்க வில்லேஜ் விஞ்ஞானி திருமருகல் டி சத்யமூர்த்தி அவங்கள அண்மையில சந்திச்சு பேசினாங்க.
1: யாரு?
0: யாரு? நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா
4: தான். வணக்கம் நேயர்களே. அண்மையில கட்சவி வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பதிவு, ஒருத்தர் உயிர் கரைசல் பயன்படுத்தி ADT 59 அப்படின்ற ஒரு ரகத்துல வந்து கொஞ்சம் நல்ல உயர் மகசூல் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு பதிவு வந்து இருந்தது. நான் உடனே அந்த பதிவை போட்டவருக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சேன். அவர் யாரு, அவரோட எண் இருந்தா அனுப்புங்க, நம்ம விவசாய நிகழ்ச்சியில அவரை பேச வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு அந்த எண்ண அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டு அந்த உயிர் கரைசல் முறையை அவருக்கு சொல்லி கொடுத்தது நான் தாங்க. அவர்கிட்ட நான் சொல்லிட்டு அவர் உங்களை தொடர்பு கொள்வாருன்னு சொன்னாரு. உயிர் கரைசலை வச்சுதான் உயர் விளைச்சலே வந்திருக்கு, அப்ப அந்த உயிர் கரைசலை சொல்லி கொடுத்தவரே கூப்பிட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து சத்யமூர்த்தி ஐயாவை நிலையத்திற்கு கூப்பிட்டுருக்குறோம். ஐயா வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
4: இந்த உயிர் கரைசல் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
5: உயிர் கரைசல், இது வந்து நான் ஒரு 25 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணதுல என்னுடைய அனுபவ அறிவை கொண்டுதான் அது புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த உயிர் கரைசல் எப்படின்னா ஒரு வித்தியாசமானது. எல்லாரும் வந்து இந்த கார்போ பேசிக்கில் செய்வாங்க, அதாவது கார்போஹைட்ரேட்டை வந்து அடிப்படையாக வச்சு செய்கிறாங்க. நம்ம உயிரினங்களுக்கு வந்து 2 சக்தி தேவை. ஒன்று கார்போஹைட்ரேட் கொண்ட கார்போ ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடுத்தது அது பேர் எரிசக்தின்னு சொல்லுவாங்க தமிழில். அதே இது இன்னொன்று உயிர் சக்தி, அதுக்கு வந்து விட்டல் ஃபோர்ஸ். அப்போ வந்து எல்லா சயின்டிஸ்ட்டும் சரி, எல்லா விவசாய வல்லுநர்களும் சரி, எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா கார்போ பேசிக்கலாம் இது வரைக்கும் அந்த நுண்ணுயிர் கரைசல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக என்னன்னா கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இனிப்பு சுவை கொண்ட வெள்ளத்தை நொதுக்கி வச்சு அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க.
4: பொதுவா பஞ்சகவ்யா,
5: ஆமா,
4: பஞ்சகவ்யா
5: எல்லாமே அப்படிதான் வரும்.
4: வெள்ளம் இல்லாத இருக்காது.
5: ஆமா. ஏன் நம்ம வந்து இதை மாத்தி யோசனை பண்ணக்கூடாது? உயிர் கரைசல்ங்கிறது வந்து உயிர் சக்தியை பயன்படுத்தி நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு இது பண்ணப்ப, உயிர் சக்திக்கு என்ன பேசிக் அப்படிங்கிறப்ப, அதிகப்படியான அமினோ அமிலங்களை கொண்ட ஒரு புரதம் தான், முக்கியமாக புரதம் தான். அந்த புரதத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம அந்த உயிர் கரைசலை தயார் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப, புரதங்கள் அதிகமாக எதில் இருக்குது அப்படிங்கிறப்ப நிறையா இதெல்லாம் வந்திருக்கு. அதில் தாவர புரதம்னு ஒன்று இருக்குது, விலங்கின புரதம்னு இருக்குது. எப்போதுமே நம்ம 16 வகையான அந்த நுண் உயிர்களுக்கும் அவங்க எல்லாருமே அசைவ பிரியர்கள், அவங்களாம் அசைவத்தை தான் விரும்பி உண்ணக்கூடியவர்கள். சைவம்னா அது வந்து தாவர புரதம், அது வந்து கல்லப்புண்ணாக்கில் இருக்குது, பைத்தம்பருப்பு மாவில் இருக்குது, நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணோம்னா சரியாக வராது. சரி, நம்ம வந்து விலங்கின புரதத்தை இது பண்ணுவோமே அப்படிங்கிறப்ப, மீன் இருக்குது, இறைச்சி இருக்குது, கோழியோடைய முட்டை இருக்குது. சரி, இதில் எதில் அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்கோ அதை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறப்ப, நான் நெட்டில் போய் பார்க்குறப்ப முட்டையோடைய இதில் தான் அதிகமான அமினோ அமிலங்கள் இருந்துச்சு. நமக்கு தேவையான 10 அமினோமிலங்களில் 9 வகையான அமினோமிலங்கள் முட்டையில் மட்டும்தான் எடுத்துருச்சு. ஏன் நம்ம முட்டையை பயன்படுத்தணும்னு சொல்லி முட்டையை பயன்படுத்தி தான் முதல்ல

0: அந்த முட்டையை உடச்சி அது இது பண்ணிட்டு ஓடத்துக்கு வெளியில் போட்டுருவேன். அதை வந்து ஒரு 6 நாள் வரைக்கும் கலக்கிட்டு 7ஆம் நாள் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன்.
1: மஞ்சக்கரு
0: வெள்ளைக்கருவோட சேர்த்து.
1: அப்போ எத்தனை முட்டை எடுத்துப்பீங்க?
0: 2 முட்டை தான் எடுத்துக்கிறேன். முதல்ல 4 முட்டை எடுத்தேன். அது வந்து கவிச்சி வேகம் அடிச்சுது. கவிச்சி வேகம் அடிக்குதுங்கிறப்ப ஒரு புரிதல் கிடைச்சிது. கவிச்சி வேகம் வந்துச்சுன்னா நுண்ணுயிர்கள் வந்து நம்ம அதிகமான உணவு கொடுத்துட்டோம், அது உறங்கு நிலைக்கு போயிடும். உறங்கு நிலைக்கு போயிட்டுனா அது வேலை
1: செய்யாது,
0: செயல்பாடு இருக்காது,
1: செயல்திறன் குறைஞ்சிரும்.
0: ஆமா, நிச்சயமாக குறையும்.
1: 2 முட்டை எடுத்துக்கிறீங்க.
0: ஆமா,
1: அதை எதுல கலப்பீங்க?
0: முக்கியமா இதுக்கு இடுபொருள் வந்து சாணம், கோமியம், முட்டை, அவ்வளவுதான்.
1: தற்சார்பு
0: உள்ள விவசாயிகள் வந்து அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் தான் எடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். இன்னொன்னு, இந்த கரைசல் வந்து எப்படின்னா எல்லா கரைசலையும் உள்ளடக்கிய ஒரே இதாக கொண்டு போகணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். 2019 ஆரம்பிக்கப்பட்டு 2023 தான் அது சக்சஸ் ஆனது. அதுமாரி வர்றது கஷ்டம். ஏன்னா பஞ்சக வேலை சிலது நல்லா வேலை செய்யும், ஜீவாமிரதம் சிலதுல வேலை செய்யும். அதுமாரி ட்ரைகோடர்மாபிரிடிஸ்ங்கிறது பூச்சி தாக்குதலுக்கு இதாகும். சூடோமோனஸ்ங்கிறது வந்து பங்கஸை வந்து கண்ட்ரோல் பண்றது. இதையெல்லாம் ஒரே கரைசலில் கொண்டு வரணும். இதுக்கு முத முதல்ல ஆங்கிலத்தில் வந்து பாலிகிரஸ்ட்னு வச்சேன். பல்முனை நிவாரணி அப்படிங்கிறதுக்கு பாலிகிரஸ்ட்னு சொல்லுவாங்க, வச்சேன். ஆனால் நான் அந்த உயிர் சக்தியை பயன்படுத்திய காரணத்தினால அதுக்கு நான் உயிர் கரைசல்னு பேர் வச்சிருக்கேன். முதல்ல அந்த முட்டையை மட்டும்தான் போட்டு இது பண்ண.
1: சரிங்க, இந்த செய்முறையை கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து எவ்வளவு உயர ட்ரம் தேவையா, அது பிளாஸ்டிக் ட்ரம்மா இல்ல மண் கலையம் தேவையா, எதுல வந்து இதை செய்யணும் அப்படின்றத ஆரம்பிங்களா?
0: கூடுமான வரையில் பிளாஸ்டிக் ட்ரம் தான் நமக்கு தேவைப்படும். 30 லிட்டர் உள்ள ட்ரம் இருந்ததுன்னா போதுமானது. அதுல கோமியம் 10 லிட்டர் எடுத்துக்கணும். அதில் 2 முட்டையை உடச்சி ஓடையும் நுணுக்கி போடணும். அந்த ஓடு நுணுக்கி போடுறதுக்கு என்ன காரணங்கிறத அப்போ நான் சொல்கிறேன்.
1: ஓடையும் உள்ளரே போட்டுருணும்,
0: உள்ளே போட்டுருணும்.
1: ஆனால் நுணுக்கி போடணும்,
0: நுணுக்கி போடணும். சும்மா கையால் நுணுக்கி போட்டால் போதுமானது. அதை நல்லா கலக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 10 கிலோ சாணத்தை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது. இதை தொடர்ந்து ஒரு 6 நாள் கலக்கணும். ஒரு வேளை கலக்கினா போதுமானது, நல்லா கலக்கிட்டீங்கன்னா போதும். 7ஆம் நாள் நீ பயன்பாடு கொண்டு
1: கலக்கிறதுல ஒரு நுட்பம் ஒன்று சொல்லுவாங்களே,
0: அந்த இது இதில் தேவையே இல்லை. அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புங்கிறப்ப நீங்கள் ஆண்டி கிளாக் வைஸ்லையும் சுத்தலாம், கிளாக் வைஸ்லையும் சுத்தலாம், தப்பு கிடையாது.
1: ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு
0: தடவை சுத்தினா போதுமானது. 2 தடவை சில பேர் சுத்துறாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை, அது நல்லதுதான்.
1: நல்லா சுத்துங்க.
0: ஆமா, இன்னொன்னு, இது வந்து ஒரு 6 நாள் வரைக்கும் தான் நீங்க இது பண்ணிக்கலாம். 7ஆம் நாள் பயன்பாட்டு கொண்டு வரலாம். சரி, இது எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து நீங்க ஒரு 2 நாளைக்கு 2 நாளும் கலக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 4 மாதங்கள் வரைக்கும் இதை வச்சிருக்கலாம்.
1: இந்த கரைசல
0: கரைசல வச்சுக்கலாம். இன்னொன்னு முக்கியம், இது நொதிக்கும் தன்மை கிடையாது.
1: கிடையாது,
0: பாக்கி எல்லா கரைசலும் நொதிக்கும். ஏன்னா அவங்க வெள்ளத்தை போடுறதுனால, இது வெள்ளம் போடுறது இல்லாத காரணத்தால இது நொதிக்கும் தன்மை கொஞ்சம் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி.
1: சரி, அதாவது ஒரு 30 லிட்டர் ட்ரம், அதுல வந்து 10 லிட்டர் கோமியத்தை ஃபர்ஸ்ட் போட்டுறோம், அதுக்கப்புறம் 2 முட்டையை எடுக்கிறோம்,
0: அதையும் உடச்சி போடுறோம்,
1: மஞ்சக்கரு அந்த ஓடு ஓடையும் நுணுக்கி உள்ளர போட்டுறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 10 கிலோ சாணம் போடணும். கொஞ்சம் கொஞ்சமான தினந்தோறும் ஒரு முறையா இல்லைன்னா?
0: ஒரே சாணத்தை வந்து நீங்க அப்படியே கொட்டினீங்கன்னா தெரிச்சு போயிடும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து கொட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி
1: சரி
0: உச்சியால கலக்கினீங்கன்னா போதுமானது.
1: 6 நாள் கலக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயம் வந்து நம்ம கவனத்தை ஈர்த்தது. அதாவது மனிதர்களுக்கு கூட சொல்றாங்க, கார்போஹைட்ரேட் உணவை தவிர்த்துட்டு புரதச்சத்து அதிகமா உள்ள உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. புரதச்சத்து அதிகமா உள்ள உணவு அப்படின்னா அசைவ உணவை நோக்கி தான் போக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நம்ம முளைக்கட்டி பயிர்களையும் இருக்கு.
0: தாவர புரதம், விலங்கின புரதம். தாவர புரதம்ங்கிறது வந்து கொண்டைக்கடலை, இந்த பயிர், தோரம்பருப்பு, கீரைகள், அது வரைக்கும் தாவர புரதம் தான். விலங்கின புரதம்னா கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, முட்டை, மீன். இதுல வந்து
1: முட்டையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு,
0: முட்டையை தேர்ந்தெடுத்துக்கு முக்கிய காரணம் அதுல உள்ள அமினோ ஆசிட் தான்.
1: அமினோ ஆசிட் இருக்கிறதுனால மனிதர்களுக்கும் அதிகமா அமினோ ஆசிட் தேவைன்னா முட்டை
0: சாப்பிட, முட்டை டெய்லி சாப்பிட்டீங்கன்னாவே ரொம்ப நல்லது.
1: சரிங்க, இப்ப வந்து இந்த உயிர் கரைசல் கண்டுபிடிப்பதன் நோக்கத்தை அழகா சொன்னீங்க. பயிர்களுக்கும் அதே மாதிரி புரதச்சத்து அதிகமா தேவைப்படுது, அதை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற நோக்கத்துல இந்த உயிர் கரைசல் செஞ்ச அப்படின்னு சொன்னீங்க. இந்த உயிர் கரைசலை செய்யறது ரொம்ப எளிமையா தான் இருக்கு, ஆனா இதை எப்படி பயன்படுத்துறதுங்க?
0: சாதாரணமா நீங்க எந்த வயலா இருந்தாலும் கீழே நீங்க அப்ளை பண்ணலாம். தண்ணி வைக்கிறீங்களா? தண்ணி வைக்கக்குள்ள மடவை வழியா தண்ணி வரக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சிறு சிறுதா. இப்ப நீங்க தயாரிக்கப்பட்ட கரைசல் வந்து 10 லிட்டர் கோமியம், 10 கிலோ சாணங்கிறது வந்து தோராயமா 20 லிட்டர் இருக்கும். இந்த 20 லிட்டரே ஒரு ஏக்கருக்கு போதுமானது ஒரு தடவை. அதே மாதிரி சில பயிர்களுக்கு வந்து 3 ஏக்கருக்கு
1: 20 லிட்டர் கிட்டத்தட்ட அந்த முட்டையும் கலந்தும் போது 20 லிட்டர் தான் இருக்கும். அதை வந்து மடையில திறந்து விட்டா போதும்.
0: மடையில வந்து நீங்க தண்ணி வைக்கிறச்ச கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஊத்தி விட்டீங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் ஸ்பிளிட் ஆகும்.
1: சில சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்போது சில பேர் வெஞ்சூரி எல்லாம் பயன்படுத்துறாங்க. அவசியம் இல்லை,
0: பயன்படுத்துறதுக்கு வேற மாதிரி மெத்தட். அதாவது எப்படின்னா 10 லிட்டர்ல 200 லிட்டர் தண்ணி கலக்கணும். கலந்து நல்லா வடிகட்டி யூரியஸ்ல இது பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இது இருக்கும், அடைக்காது, ஒண்ணும் செய்யாது.
1: அது இன்னொரு முறை சொல்லுங்க.
0: 10 லிட்டர் கரைசல் எடுத்துக்கணும், அதை வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணி கலக்கணும். அதை வந்து நீங்க வடிகட்டி ட்ரிப்பர்லயோ இல்ல வெஞ்சூரிஸ்லயோ கொடுக்கறதுக்கு நல்லா
1: நல்லது.
0: ஆனா இது வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
1: அப்படியே இந்த 20 லிட்டர் வந்து நீங்க மடையில கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விடணும்.
0: ஆமா, அது தண்ணியில அப்படியே எல்லா இடத்துலயும் ஸ்பிளிட் ஆகி கலந்து எங்க தண்ணி நிக்குதோ அங்கெல்லாம் போய் சேர்ந்துரும் அந்த கரைசலுடைய இதெல்லாம். இது எப்படின்னா உடனடியாக பச்சை பிடிக்கும். ஒரு 2-3 நாள் யூரியா கூட அந்த அளவுக்கு இதாக இருக்காது.
1: பயிரோட வளர்ச்சியில எந்த நேரத்தில் இதை பயன்படுத்தணுங்க?
0: அதாவது ஆரம்ப கட்டத்திலேருந்தே நீங்கள் பயன்படுத்தலாம். குறிப்பாக நான் எங்கள் ஏரியாவில் வந்து நெல் சாகுடி பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நாற்றங்காலில் தயார் பண்ணுறப்பயே அதை வந்து கீழே அந்த கரைசலை கொடுத்துட்டு
1: கொஞ்சமாக

0: ஒரு சென்ட்டுக்கு ஒரு லிட்டர் தான், 10 சென்ட்டுக்குன்னா 10 லிட்டர். அதை அப்படியே தெளிச்சிட்டு அது உழவு ஓட்டிட்டு அதுல நெல்லை நாங்க தெளிப்போம்.
1: விதை நெல்லை தெளிப்பதற்கு முன்னாடி ஒரு சென்ட்டுக்கு ஒரு லிட்டர்,
0: ஒரு லிட்டர்
1: அப்படியே ராவா
0: தெளிக்கணும். அந்த இதுல தெளிச்சிட்டு நீங்க உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம்
1: தண்ணி எல்லாம் கலக்க வேண்டாம்.
0: நாத்தாங்கால சேரோட தானே இருக்கும், அதை நீங்க கலக்கிறீங்களா, மண்ணோட மண்ணா கலந்துரும். அது என்ன ஆகும்னா நல்ல ஒரு திடமானதா இருக்கும், பூச்சி நோய் தாக்குதல் வராது.
1: நாத்து திடமா இருக்கு, பூச்சி தாக்குதல்,
0: பூச்சி தாக்குதல் வராது. முக்கியமா
1: இலைப்பேன்லாம் வரும்.
0: இலைப்பேன்ங்கிறது வந்து நீங்க இது வரைக்கும் ஆர்கானிக் இதுல லிக்விட்ல அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் ஆகாது. என்னுடைய கரைசல் மட்டும்தான் இப்போதைக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கிறதா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 விவசாயி சொல்லிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு உங்கதுதான் அப்படின்னு.
1: இது வந்து நாத்து தயாரிக்கிற நேரத்துல கொஞ்சம் கொடுக்குறீங்க, ஒரு சென்ட்டுக்கு ஒரு லிட்டர்.
0: ஆமா, இதை கொடுத்துட்டு நீங்க நாத்த கொஞ்சம் இது பண்ண பிறகு 7 நாள் ஒரு வாட்டி மேல ஸ்ப்ரே பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா இலைப்பேன் வர்றதெல்லாம் தடுக்க வரதுக்கு அது வந்து 1 லிட்டர் கரைசலுக்கு 20-30 லிட்டர் வரைக்கும் தண்ணி கலக்கலாம். கலந்து நல்லா வடிகட்டி ஸ்ப்ரேயர்ல ஊத்தி அடிக்க வேண்டியதுதான் இது. அடுத்து வந்து நீங்க கரைசியா நீங்க பறிக்கிறவங்க சில பேர் வந்து 15 நாள் பறிப்பாங்க, 20 நாள் பறிப்பாங்க, 30 நாள் பறிப்பாங்க. பறிக்கிறதுக்கு முதல் நாள் இந்த கரைசலை இதே மாதிரி 1 லிட்டர் கரைசலுக்கு 20-30 லிட்டர் வரைக்கும் தண்ணி கலந்து வடிகட்டி நீங்க அதை ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அது இன்னும் நல்லா திடகாத்திரமா போய் அந்த நாத்து போனதுமே உங்களுக்கு நல்லா பிடிக்கும், நல்லா சிம்பு பிடிக்கும், இதா இருக்கும். இப்ப நாத்தாங்கால் முடிஞ்சிருச்சு. நடவு வயல் அப்படின்னா 1 ஏக்கருக்கு வந்து 20-30 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா கடைசி சேடு ஓட்டுவான்னு சொல்லுவாங்க, உழவு ஓட்டுவாங்களா, அப்ப என்ன செய்யறது அதுக்கு முன்னாடி தெளிச்சிட்டு உழவு ஓட்டிட்டு இதை நடவு போட வேண்டியது. நடவு போட்டுட்டு 20 நாள் கழிச்சு மறுபடியும் களை எடுப்பீங்க. அப்போ ஒரு வாட்டி என்ன செய்யறது தண்ணியில தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமா, அது 20-30 லிட்டர். அதுல இருந்து 100-20 நாள் கழிச்சு 20-30 லிட்டர் கொடுத்தா போதுமானது. இதே மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ரசாயன உரத்தை சுத்தமாவே அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: இயற்கை இடுபொருள் வேற எதுவுமே தேவையில்லை,
0: எதுவுமே தேவை. எல்லா கரைசலும் ஒரே இதுல கொண்டு வந்துட்டேன்.
1: பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து 5 இலை கரைசல் சொல்றாங்க,
0: எதுவுமே வேண்டியில்ல. இது ஒண்ணு இது பண்ணாலே போதும். இதுல கோமியம் இருக்கு, சாணம் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய முட்டை வந்து அந்த ரெண்டுத்துக்கும் உணவா தான் கொடுக்குறேன். முட்டைங்கிறது உணவு, அதுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இதா ஒர்க் அவுட் ஆகும், நல்ல இதாகும். அதுதான் நீங்க ஃபங்கிசைடு வந்துச்சுன்னா கூட இதை தான் அடிக்கணும், பெஸ்டிசைடு வந்தாலும் இதான் அடிக்கணும், பயிர் வளர்ச்சி குண்டியா இருந்தாலும் இதான் அடிக்கணும். அடுத்து சிம்பு வளரலையா, இது நீங்க அடியில் கொடுத்துட்டீங்கன்னா சிம்பு பக்காவா வரும், ஒவ்வொரு சிம்பிளையும் கதிர் வரும். அதற்கு வந்து எங்களுடைய விவசாயி ஒருத்தர் திருக்காட்டுப்பள்ளியில தனபாலன் ஒருத்தர் இந்த வருஷம் 39 மூட்டை எடுத்திருக்காரு, 1 ஏக்கர்ல 60 கிலோ மூட்டையில. அவர் இதுல வந்து ஒரு அதிசயம் என்னன்னா எல்லா தூருலையும் கதிர் வந்தது. கதிர் எப்படின்னா நல்லா வாலிப்பா வந்துச்சு, அது அவரே சொல்லியிருக்காரு. இன்னொரு விவசாயி அவர் பேர் முருகேசன், அவர் வந்து திருவுடை மருதூர், அவர் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 3000 கிலோ எடுத்திருக்காரு மகசூல். இது அணியில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ராஜமணிக்கன்னு ஒரு விவசாயி வெங்காயத்துல வந்து 1.5 டன் கூடுதல் எடுத்திருக்காரு.
1: வெங்காயத்துக்கு இது கொடுக்கலாம்,
0: சூப்பரா
1: எல்லா பயிருக்கும்,
0: எல்லா பயிருக்கும் அட்டகாசமா கொடுக்கலாம், அருமையா இருக்கும், நல்லா வேலை செய்யும். இப்போதைக்கு ஈரோடு மாவட்டத்தில் என்னுடைய இது நல்லா வேலை செய்யுது. என்ன காரணம்னா அவங்க மஞ்சள் அதிகமாக சாவடி பண்றாங்க. மஞ்சளுக்கு கொடுக்குறப்ப மஞ்சளுடைய இது திரைச்சியா நல்லா கலரா வருது, வெயிட் கூடுதலா இருக்கு. அதுமாரி அவங்க தென்னம்பிள்ளைக்கும் யூஸ் பண்றாங்க, வாழைக்கும் யூஸ் பண்றாங்க, இன்னும் காய்கறிகள்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய விவசாயிகள் பாசிட்டிவா தான் சொல்றாங்க, சிலது பேர் தான் சந்தேகம் கேட்பாங்க எப்படி பண்றது என்னங்கிறது. பாக்கி எல்லாரும் என்ன சொல்றாங்க உங்களது நல்லா இருக்கு,
1: ரொம்ப எளிமையான ஒரு முறையா தான் இருக்கு.
0: ஆமா,
1: உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. ஏன்னா சத்யமூர்த்தி அவர் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய உயிர் கரைசல் பத்தி ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்தாரு, இப்போ உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்களேன்.
0: என்னுடைய பெயர் சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகங்கள் பகுதியில் வசிக்கிறேன். அதாவது பிஎஸ்சி வந்து 1 வருஷம் தான் படிச்சு முடிச்சேன். எங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் கடைக்கு வந்துட்டேன்.
1: என்ன கடை வச்சிருக்கேன்? மளிகை கடை.
0: ஆமா, எனக்கு வந்து மளிகை கடையில வந்து மத்தியானம் 1:30 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் ரெஸ்ட், கடை பூட்டிடுவோம். அந்த நேரங்கள்ல தான் நான் இந்த மாதிரி இந்த உயிர் கரைசல்
1: ஆராய்ச்சி எல்லாம் செய்யறது. ஆராய்ச்சி செய்யணும்னு எப்படி ஆர்வம் வந்ததுங்க? ஏன்னா விவசாயத்துக்கு எப்படி ஈடுபட்டீங்க? ஏன்னா மளிகை கடை வச்சிருக்கீங்க, அதுலயே முழு நேரம் வேலை இருக்கும்.
0: முதன் முதல்ல நம்மாழ்வர் எங்க ஊருக்கு வந்து என்னை வந்து பாக்கணும்னாரு. அவ்வளவு பெரிய மனுஷன் நம்மள பாக்கணுமா, நானே போய் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கல்யாண மண்டபத்துல இருந்தாரு, போய் பார்த்தேன். அவரு வந்து நிறைய எனக்கு அட்வைஸ் சொன்னாரு, அதன்படி தான் நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு நான் வந்திருக்கேன். இன்னொன்று, இந்த திருச்சி வானொலி நிலையத்துக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே நான் அதை பெருமையாக கருதுறேன். ஏன்னா இந்த உயிர் கரைசலை முத முத கண்டுபிடிக்கப்பட்டு அதை நான் ஆய்வுக்கு அனுப்புறப்ப அதில் வந்து நைட்ரஜன் வந்து 64 இருந்துச்சு, பாஸ்பரஸ் வந்து வெறும் 0.08 தான் இருந்துச்சு, பொட்டாஸ் வந்து 68 இருந்துச்சு, 0.68 இருந்துச்சு. இதில் என்னன்னா பாஸ்பரஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப யோசனை பண்ணிட்டு இருக்குள்ள ரொம்ப நாள் நான் அதை வந்து அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு யோசனை வந்தது, 30 வருடங்களுக்கு முன்னாடி திருச்சி வானொலி நிலையத்தில் பணிபுரிஞ்ச துக்ளி சுப்பிரமணியன் அப்படிங்கறோடைய புக்கை வந்து நான் லைப்ரரியில படிச்சுட்டு இருப்பேன். அந்த இது எனக்கு கிளிக் ஆனிச்சு.
1: செய்தி கதிர் அப்படின்னு அந்த வானொலி சங்கத்தில் ஒன்று போடுவாங்க.
0: ஆமா, அது சின்ன புக்காக தான் இருக்கும். அதில் வந்து ஒரு கேழ்வரகின் மகத்துவம் அப்படின்னு ஒரு கட்டுரை போட்டிருந்தார். அதில் என்ன போட்டிருக்காருன்னா, கேழ்வரகை சாப்பிட்டீங்கன்னா கால்சியம் நிறையா இருக்கும், அதோடு இல்லாமல் அதில் வந்து பாஸ்பரஸும் நிறையா இருக்குது, பொட்டாசும் நிறையா இருக்குது அப்படின்னாரு. எப்போதுமே கால்சியம் எங்கே இருக்கோ அங்கே பாஸ்பரஸும் இருக்கும், பொட்டாசும் இருக்கும் நிச்சயமாக அப்படின்னு அந்த ஒரு கருத்து மட்டும் தான்.

0: முட்டையும் வருது.
1: அது அது அந்த கருத்தை எடுத்த பிறகுதான், ஆகா நம்ம முட்டையோட ஓட தூக்கி வெளியில போட்டு தப்பு, முட்டை ஓட்டுல கால்சியம் இருக்கு. அப்ப எந்த இடத்துல கால்சியம் இருக்கோ அங்க பாஸ்பரஸும் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும்னு துக்ளி சுப்ரமணியன் சொல்லியிருக்காரு.
0: அங்கதான் பொறி தட்டிருச்சு.
1: ஆமா, ஏன் நம்ம இந்த முட்டை ஓட வெளியில போட்டதை நம்ம உள்ள போட்டு நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முட்டையை ஓடையும் அதுல நுணுக்கி போட்டேன். அதை வந்து நான் ஆய்வுக்கு அனுப்புனேன். 1.5 மாசம் கழிச்சு ரிசல்ட் வந்தது. பயங்கர ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நைட்ரஜன் வந்து

0: முக்கியமான விஷயம் என்னன்னா, நைட்ரஜன் வந்து 64 63 ஒன்று குறைஞ்சிருச்சு, பரவாயில்ல. ஆனா பாஸ்பரஸ் எப்படின்னா வெறும் 0.08 இருந்தது, 0.51 மாறினது, கிட்டத்தட்ட ஒரு 43% கூட. அவர் சொன்ன மாதிரி பொட்டாசும் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த பொட்டாசு வந்து 0.68 இருந்தது, 0.87 மாறினுச்சு, 19% கூட. சோ அவர் சொன்னது அனைத்தும் உண்மை. அப்ப அவர் வந்து எந்த அளவுக்கு அனுபவத்தின் மூலமா அவர் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நான் வந்து அவரை நான் ரொம்ப மதிக்கணும்.
1: அவர் எழுதின சின்ன ஒரு விஷயம் வந்து மாற்றத்தை,
0: அவர் வந்து ஒரு கேழ்வரகு பத்தி தான் எழுந்தாரு, அது வந்து இந்த அளவுக்கு உயிர் கரைசலை இது பண்றதுக்கு பெரிய அளவுல ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு அது ஒரு பெரிய இதா இருந்திருக்கு.
1: நிச்சயமாக.
0: ஆமா,
2: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமருகல் டி சத்யமூர்த்தி அவர்களின் உயிர் கரைசல் குறித்த தகவல்களை.
3: அக்கா இந்த இரு வாரேன்.
4: ஏ எங்க போற?
3: அதான் பிரேக் விட்டாங்கல்ல.
4: ஆமா, இது 3 மணி நேரம் சினிமா பாரு, அரை மணி நேரம் உனக்கு பிரேக் கொடுக்க, இது ரேடியோ நிகழ்ச்சி, விட்ட இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிடும், பாத்துக்கோ.
1: எப்ப விவசாயத்துக்கு வந்தீங்க? இயற்கை விவசாயம் தானே ஆரம்பிக்கும் போதே? இயற்கை விவசாயம்
0: இல்ல, நான் முதல்ல வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி தான் இது பண்ணிட்டேன்.
1: எந்த ஆண்டு விவசாயம் பண்ணீங்க?
0: அது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு நம்மாழ்வார் பார்த்த பிறகு எல்லாமே நான் இது பண்ணேன்.
1: எவ்வளவு பரப்பளவுல விவசாயம் பண்ணிட்டு?
0: 5 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஆரம்பத்துல இருந்து 5 ஏக்கர்.
0: ஆரம்பத்துல எல்லாம் நான் வந்து முதல்ல அமுத கரைசல் அடிச்சேன், அப்புறம் பஞ்சகாவியை யூஸ் பண்ணேன், இதை அடுத்து ஜீவாமிரதம் யூஸ் பண்ணேன், மீன மிளமும் யூஸ் பண்ணியிருக்கேன், முட்டை மிளவுன்னு சொல்லுவாங்க அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே அடித்தும் எனக்கு அது திருப்தியாக இல்லை. திருப்தியாக இல்லாத இன்னொன்று, காசு கூட போகுது. ஒரு தற்சார்புள்ள விவசாயி வந்து காசே செலவு பண்ணக்கூடாது,
1: இடுபொருள் செலவை குறைக்கணும்,
0: சுத்தமாகவே குறைக்கணும்,
1: பூஜ்யமாக்கணும்.
0: ஆமாம், பூஜ்யமாக்கணும், ஜீரோ பட்ஜெட் அப்படிங்கிறது எனக்கு அந்த அப்பயே நோக்கம் வந்துருச்சு. அதே வந்து எல்லாம் ஒரே கரைசலில் கொண்டு வரணும், பலவித கரைசலுக்கு போறாங்க, எல்லாத்தையும் ஒரு கரைசல் நம்ம கொண்டு வரணும்.
1: அப்பதான் இந்த ஆராய்ச்சி தொடங்கும்.
0: ஆமா,
1: எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சுங்க?
0: 3 வருஷம் ஆயிடுச்சு சார், நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஆனா அந்த தோல்வியின் மூலமாக நிறைய அனுபவம்.
1: 3 ஆண்டுகள் வந்து ரொம்ப குறைவான காலம் தாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கரைசலை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை வந்து இவ்வளவு பேர் பயன்படுத்துறாங்கன்னு போது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து திருமருகல், ஒரு சின்ன கிராமம் திருமருகல்ன்றது நாகப்பட்டினம் மாவட்டத்துல, அந்த திருமருகல்ல சியாத்தமங்கை அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் நீங்க வந்து இந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது வந்து இவ்வளவு தூரம் பரவி இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்.
0: அதுக்கு வந்து நான் எட்வின் சார் தான், நான் அதுக்கு வந்து இது பண்ணணும், அவர் தான்
1: பசுமை எட்வின்.
0: ஆமா, அவர்கிட்ட 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், நான் புதுசா ஒரு கரைசல் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை பத்தி நீங்க பேட்டி எடுக்கணும் அப்படின்னு. கடைசியா அவர் 2 வருஷம் கழிச்சா வந்தாரு, வந்து பார்த்துட்டு அவர் இது பண்ணதுமே அவருக்கு பெரிய ஆச்சரியமா போயிட்டு, அவரு தான் ப்ரொமோட் பண்ணாரு, அவருக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சேன்.
1: இப்ப 5 ஏக்கர்ல என்ன பாரம்பரிய நெல் ரகம் நீங்க வந்து சாகுபடி
0: பண்ணிட்டு வரேன்?
1: தூயமல்லி.
0: ஆமா, எனக்கு பேரே வந்து தூயமல்லி சத்தியமூர்த்தி தான் பேரு.
1: ஓ,
0: நான் இதற்காக நான் நெல் ஜெயராமன் அவார்டு வாங்கியிருக்கேன். ஒரு காலகட்டத்தில் ஒருங்கிணைஞ்ச தஞ்சை மாவட்டத்தில் தூயமல்லியை முத முத பரவலாக்கம் பண்ணது நான் தான்.
1: எந்த ஆண்டுங்க அது?
0: அதான் சொல்றேன், 25 வருஷம் இருக்கும் அந்த. ஆமா, அப்பவே ஆரம்பிச்சது.
1: அதனாலதான் நம்மாழ்வார் ஐயா உங்களை கூப்பிட்டு பேசி.
0: ஆமா, அவர் கையாலதான் நான் வாங்கினேன் அந்த 2 கிலோ இதெல்லாம் கொடுத்தாரு
1: முதல்ல அவர்கிட்ட வாங்குறேன்.
0: ஆமா, 2 கிலோ வரையில கொடுத்து எனக்கு இது விதையா தான் கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் விதை எடுத்துக்கலாமான், நீ ஒரு 30 கிலோ எடுத்துக்கோ, பாக்கி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாரு. அதே மாதிரி கொடுத்தேன். அன்னைக்கு வந்து இந்த தூயமல்லி வந்து அந்த அளவுக்கு
1: பரவாயில்ல தெரியல,
0: பரவலாக்கமே இல்லை. அப்ப வந்து மாப்பிளை சம்பாவும் கருப்பு கவுனி தான் இருந்துச்சு. தூயமல்லி இப்ப வந்து
1: மதிய உணவுக்கு ஏற்ற ஒரு அரிசி ரகம் ஆயிடுச்சு.
0: ஆமா,
1: ஒரே போகம் தானே உங்களுக்கு?
0: ஒரே போகம் தான், ஆற்றுப்பாசனம் தான் எனக்கு. கிணற்று பாசனமோ இல்ல போர்வெல் எதுவுமே
1: போர் கிடையாது, கடைமடை பகுதியில வேற இருக்கீங்க.
0: ஆமா, உப்பு தண்ணி தான் வரும், பக்கத்துல எங்களுக்கு கடல் இருக்கிறதுனால உப்பு தண்ணி தான் எங்களுக்கு வருது.
1: அதனால இந்த ஒரே ரகத்தை தான் கடந்த 25 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கீங்களா, மாத்தி மாத்தி பண்ணுவீங்களா?
0: அதாவது என்ன செய்வீங்க, எங்க வீட்டுக்கு தேவையானதுக்கு மட்டும் ஒரு 2 ஏக்கருக்கு மட்டும் போட்டுக்கோம், பாக்கி 3 ஏக்கர்லாம் வந்து இன்னும் இருக்கானே அந்த IR20 இருக்குல்ல, அதை போடுவோம். இப்ப இப்ப நாங்க என்ன எல்லாத்துக்குமே தூயமல்லியே போட்டோம்,
1: முழுமையா இயற்கையா
0: எல்லாமே இயற்கை தான், முழுமையா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
1: அந்த 3 ஏக்கர் 5020 போட்டதும் இயற்கை முறையில பண்ணுவீங்க?
0: இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த உயிர் கரைசல் அப்ளை பண்ணது 5020
1: தான்.
0: அந்த கிரீன் வந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சு. என்னுடைய சொன்னல ஒரு மகத்துவம் எப்படின்னா, ஒரு தடவை நீங்க வந்து இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது நீங்க ஆர்வஸ் பண்ற வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் இந்த பச்சையம் அப்படியே இருக்கும். இது வந்து இந்த பச்சையத்தை நிலைநிறுத்துறது வந்து நான் கண்டுபிடிக்கல, ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் நினைக்கணும். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஆர்கானிக் லிக்விட்லயும் இது மாதிரி உங்களுக்கு நீடித்து நினைச்சி தடை சத்து இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடிய யூரியாவிலையும் அது கிடையவே கிடையாது, அதுவும் 24 முட்டை நீங்க அடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி நீங்க பஞ்சகாவியா இருந்தாலும் சரி, மீன் அமலாலும் சரி, 24 கழிச்சு அடிச்சே ஆகணும். இது அப்படி கிடையாது, ஒரு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கிரீனிஷ் கடைசி வரைக்கும் இருக்கும். இன்னும் சொல்ல போனா எங்க இதுல நாகப்பட்டினம் மாவட்டத்துல சிக்கல்ல கேவிக்கல என்னதை வந்து பரிசோதனை பண்ணாங்க. அவங்க வந்து சென்ற வருடம் டாக்டர் கண்ணன் தான் அதை எனக்கு இது பண்ணாரு. 51 104 வயசு உள்ளது. அதில் வந்து ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க, எப்படின்னா ஒரு 33

0: ஒரு சென்ட்டுக்கு மட்டும் என்னை அப்ளை பண்ண சொன்னாங்க. 10 லிட்டர் கீழே கொடுத்தேன். எப்போனா நடவு நட்டி ஒரு 15 நாள் கழிச்சு களை எடுத்தாங்க. களை எடுத்த பிறகு என்னது கொடுத்தாங்க, யூரியா அடிக்கணுமான்னு கேட்டார். எதுவுமே அடிக்க வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், மருந்து அடிக்க வேணாம்னு கரெக்டாக அவர் நினைஞ்சிருக்காரு. அந்த இதை கொடுத்துட்டு 3வது நாள் பச்சை வந்துச்சு. ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார், இதை விட நல்லா பச்சை கட்டி இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு அப்படின்னு. அதற்கு பிறகு அவர் வந்து மாசம் மாசம் ஃபோன் பண்ணுவார், இந்த பச்சை போகவே மாட்டேங்குது போக மாட்டேங்குதுன்னு. கடைசியாக அவர் ஆர்வஸ் பண்ணது வந்து 110 நாளில் 120 நாளில் தான் ஆர்வஸ் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. பச்சையை வந்து நீடித்து நினைச்சி இருக்கிற காரணத்தினால அவருக்கு வந்து அதை லேட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் மற்ற அவங்க இதில் எடுத்த மகசூலை விட 10 கிலோ அந்த 33 சென்ட்ல கூடுதலாகவும் இருந்துச்சு. இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னா, மற்ற எல்லாத்துலேயும் புகையனுடைய தாக்கத்தினுடைய அறிகுறி எல்லாம் தெரிஞ்சிச்சு, என்னதில் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது, இது யூரியாவுக்கு மாற்றாக கூட நிச்சயமாக பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்கு, ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும், நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும் அந்த பச்சை அப்படின்னாங்க. அது இன்னைய வரைக்கும் நிறைய பேர் விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த கத்திரி செடியில வந்து இந்த பச்சை போகவே மாட்டேங்குறாங்க. பருத்தியில அதுமாரி ஒரு வாட்டி அடிச்சவங்களாம் இருக்காங்க பருத்தியில, அவங்களுக்கு இந்த பச்சை கடைசி வரைக்கும் போகல அப்படியே இருக்குங்கிறாங்க.
1: பயிரோட வளர்ச்சியை பொறுத்து ஒன்னு ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா வந்து மண்ணிலே
0: கொடுக்கலாம், தண்ணியிலே கொடுக்கலாம், ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது.
1: ஆனா இன்னொரு விஷயம், நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, நான் அந்த ஆய்வுக்கு அனுப்புனேன், அதுல வந்து தழைச்சத்து இவ்வளவு இருக்கு, பாஸ்பரஸ் இவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க, இது எங்க நீங்க ஆய்வுக்கு அனுப்புவீங்க எப்படிங்க?
0: நான் வந்து கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்துல நம்மாழ்வர் இது தனியா இருக்கு,
1: ஆராய்ச்சி மையம்
0: இருக்கு, வேளாண் ஆராய்ச்சி நிலையம்னு ஒன்று இருக்கு, அதுலதான் நான் கொடுத்து அனுப்புனேன். அவங்களே இதை வந்து ஒரு 2-3 வாட்டி ரீ அனலைஸ் பண்ற மாதிரி வந்துருச்சு. என்ன காரணம்னா, பஞ்சகாவியோட பல மடங்கு கூடுதலாக இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு பஞ்சகாவியாவுக்கும் எனக்கும் இப்படி வித்தியாசம்னா, ஆர்கானிக் கார்பன் அங்கே வந்து 0.78 இருந்துச்சு, எனக்கு வந்து 5.63 இருந்துச்சு. நைட்ரஜன் வந்து 0.03 பஞ்சகாவியால், எனக்கு 0.63. அதுமாதிரி ஒவ்வொருது கூடுதலாக இருந்தோம்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு 3 தடவை
1: கலந்தார் சத்தியமூர்த்தி அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சா?
0: வரதான செய்யும் யாராக இருந்தாலும். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 3 தடவை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிப்போர்ட் அனுப்புனாங்க. அப்பயே சொல்லிட்டாங்க, இது ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்கும், நாங்கள் பார்த்தா ஆர்கானிக்லிக்குள்ள இது கொஞ்சம் ஹையஸ்டாகவே இருக்கு எல்லாமே. இன்னொன்று, இதில் சிஎன் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க, கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ 9:1. இது வரைக்கும் எந்த ஆர்கானிக்லையும் இந்த 9:1 கிடையாது, 6க்கு மேலே போகவே இல்லை. இதனுடைய இது என்னன்னா, இந்த சிஎன் ரேஷியோ இருந்துச்சுன்னா பூ நிறைய பூக்கும், ஒரு பூ கூட கீழே உதிராது, எல்லாமே காய் கனிகளாக உருவாக்கும்.
1: அப்ப மாமரத்துக்கெல்லாம் கூட பயன்படுத்தலாம்,
0: நிச்சயமா பயன்படுத்தலாம். பூ பூக்கலைன்னா இதை நீங்க அடிச்சீங்கன்னா உடனே பூ பூக்கும்,
1: ஸ்ப்ரே பண்ணுவோம்,
0: கீழே கொடுக்கலாம்.
1: பொதுவா நீங்க சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரேக்கு 1 லிட்டர் இந்த உயிர் கரைசல்னா 20 லிட்டர்
0: 30 லிட்டர் வரைக்கும் கலக்கலாம்,
1: வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணி.

0: என்ன செய்யலாம்னா உடனே என்னோடய உயிர் கரைசல் அப்ளை பண்ணுங்க அப்படிமா, என் உயிர் கரைசல் நானே கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணிட்டு ரெண்டு நாளே தெளிஞ்சிருச்சுன்னு.
1: ஒரே வகையான ஒரு பாரம்பரிய நெல் ரகத்தையே பண்ணிட்டு இருக்கீங்களே.
0: சும்மா ஒரு 15 சென்டில் கருப்பு கவனி போட்டிருந்தேன், எனக்கு என்னமோ அவரு கையால வாங்கிட்டோம், அவார்டும் வாங்கியாச்சு.
1: நம்மாழ்வார் கொடுத்ததுனால அதே நம்ம பயன்படுத்தணும்.
0: அவர் இது கொடுத்துட்டாரு, ஏன் நம்ம மாத்தி இது பண்ணுவானு?
1: விற்பனை எல்லாம் எப்படிங்க? விற்பனை எல்லாம் வந்து மதிப்பு கூட்டி விற்பனையா?
0: மதிப்பு கூட்டி தான் விற்கிறோம்.
1: அரிசி
0: அரிசியா தான் விற்கிறோம்.
1: இப்ப விதை நெல்லும் கொடுக்கறது உண்டு நீங்க?
0: ஆமா, விதை நெல்லும் கொடுக்குறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. யோசிச்சு செய்யறதுன்றது ஒரு வித்தியாசமான முயற்சி தான். ஆனா வந்து இந்த சாணம் கோமியன்றது எல்லாருமே கலப்பாங்க, அது ஒரு அடிப்படை மாதிரி. அது பேஸ் சொல்யூஷனே சொல்லலாம்.
0: விவசாயி பாமர விவசாயிகள் தான், யாரும் படிச்சவங்க முக்காசிய பேர் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு பேர் படித்தவங்க நல்லா இருப்பாங்க, பாக்கி எல்லாருமே பாமர விவசாயிகள். அவங்களுக்கு புரியும்படி மிக சுலபமாக எளிமையான முறையில் தயார் பண்ணணும்.
1: அதான் உங்களுடைய நோக்கம்.
0: ஆமாம். இன்னொன்று, அதை தயார் பண்ணுறதை வந்து அவங்க ஈஸியாக பயன்படுத்தணும். தயார் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கணும், பயன்படுத்துறதும் ஈஸியாக இருக்கணும். எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, ஒரு இதில் வந்து இது போல கரங்க ரோஜா பூ செடிக்குன்னா கூடுதலாக தண்ணி கலக்கலாமாங்க. அதெல்லாம் இதில் அதெல்லாம் கிடையாது,
1: ஒன்றுமே கிடையாது.
0: ஒரு லிட்டர்
1: ரொம்ப எளிமை,
0: 20-30 லிட்டர் தண்ணி கலந்துக்க வேண்டியதான். இல்லை கீழே கொடுக்குறதா இருந்தால் கீழே இந்த 20 லிட்டர் நீங்கள் பாசனத்தில் கொடுத்துருவோம்.
1: 10 லிட்டர் கோமையம், 2 முட்டை, 10 கிலோ சாணம், 30 லிட்டர் டப்பா.
0: டப்பா
1: முடிஞ்சு போச்சு,
0: போதும். ஒரு குச்சி ஒன்று,
1: குச்சி இது இருந்தால் போதும், உயிர் கரைசல் தயார் பண்ணலாம். ரொம்ப மகிழ்ச்சி சத்யமூர்த்தி ஐயா. திருமருகல்லேருந்து இங்கே வந்து நிலையத்தில் உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துருக்கிறீங்க. இன்னும் இந்த உயிர் கரைசல் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, திருமருகல் தி சத்யமூர்த்தி ஐயாவுடைய கைபேசி எண் 94-43-6-9-63. இது வந்து சத்யமூர்த்தி ஐயாவுடைய கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை, 94-43-6-9-63. இப்ப வேற ஏதேனும் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கா?
0: இல்ல சார்,
1: போதும்
0: போதும். இதற்கு மேல யாராவது இதையே நீங்க டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னா போகட்டும்.
1: சர்வரோக நிவாரணி.
0: ஆமா, இது மாதிரி பாலிகிரஸ்ட். பாலிகிரஸ்ட்ங்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரிதான், பல்முனை நிவாரணின்னு சொல்லுவாங்க. அதை
1: பல்முனை நிவாரணி,
0: பல்முனை நிவாரணி. நம்ம உயிர் சக்தியை பயன்படுத்தினாலும் அது வேண்டாம், உயிர் கரைசல் பேர் வச்சு, உயிர் கரைசல் பேர் வச்சேன்.
1: ரொம்ப நன்றிங்கய்யா, மகிழ்ச்சி.
0: நன்றிங்கய்யா, நன்றி.
2: நீ சொல்லும் போது கூட நான் நம்பலக்கா.
3: நீ என்னைக்கு என்ன நம்பி இருக்க?
2: ஒரே மருந்து எப்படி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகும்னு நினைச்ச, இப்ப புரியுது. திருமருகல் டி சத்யமூர்த்தி அவங்களுக்கு ஏன் நெல் ஜெயராமன் அவார்டு கொடுத்தாங்கன்னு.
3: பின்ன நம்மாழ்வார் வழி விவசாயினா சும்மாவா?
2: ஏங்கா, நீ எனக்கு என்ன கொடுப்ப?
3: உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரே மருந்துல தீர்வு தானே கேட்ட?
2: ஆமா, இருக்கா?
3: இந்தா.
2: என்னது, எலி மருந்தா?
4: கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.
5: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேர்கள் இதுவரை கேட்டது உயிர் கரைசல் தயாரிப்பு, திருமருகல் டி சத்யமூர்த்தி அவர்களின் அனுபவ பகிர்வுகள். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: இனி அறிவிப்புகள். கரூர் பண்டிதகாரன் புதூரில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையம் சார்பில் நாளை எல்நினோ மற்றும் கால்நடை வளர்ப்பில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் கால்நடை பண்ணையாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளோர் 73 390 57 0 73 என் மீண்டும் ஒருமுறை 73 390 57 0 73 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையமும் அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளி பண்பலை இணைந்து எல்நினோ காலங்களில் எருமை மாடுகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை என்ற தலைப்பில் வானொலி பண்ணை பள்ளியை நடத்தவிருக்கிறது. இதில் 13 வார வானொலி வகுப்பும் ஒரு நாள் பயிற்சி பட்டறையும் நடைபெறும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளோர் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்பயிற்சியில் பங்கேற்போருக்கு பயிற்சி கையேடு, சான்றிதழ் நிபுணர்களிடமிருந்து நேரடி பயிற்சி போன்றவை வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 0427 என்ற முன்னிணைப்போடு 241 0408 என் மீண்டும் ஒருமுறை 0427 241 0408 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நிறைவு பெற்றது உள்ள ஒரு உலகம். நேர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 10,000 பள்ளிகளில் தூய்மை பணிகளுக்காக 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்தார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி, கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி, நவீன மிதிவண்டி, பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். தவைக்கு அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக தெரிவிப்பதாக குறை கூறினார். தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்று அவர் வினா எழுப்பினார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்ச்சியாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் தொடர்பான அறிவிப்புகள் இல்லை என்றார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குறை கூறினார். வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது.

பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும். சட்டப்பேரவையில் மீன்வளத்துறை மானிய கோரிக்கையின் போது மீனவர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பற்றிய பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்பிடி தடை காலத்திற்கு நிவாரணத் தொகையாக 7000 ரூபாய் உயர்த்தப்பட்டதன் மூலம் 193,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். தூத்துக்குடி கப்பல் கட்டம் தளம் அமைப்பது தொடர்பாக விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் எனவும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவு 7 ஆண்டுகளுக்கு முன்பு ரத்து செய்யப்பட்ட பின்னர் அங்கு வசிக்கும் மக்கள் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கல்வி, சுகாதாரம், தொழில் முனைவு, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் விரிவடைந்து புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பாக சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் விவாதத்திற்கு பின்னர் நிறைவேறியது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. மக்களவையில் வங்கியாளர் சாட்சிய மசோதா 2026 இன்று நிறைவேற்றப்பட்டது. சைபர் தாக்குதல், இணையதள குற்றங்கள், டிஜிட்டல் போதை போன்றவற்றிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க மின்னணு தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட ஆன்லைன் செயல்பாடுகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகளுக்கு இந்த சட்டம் வகை செய்கிறது. திரைப்படங்கள் முறைகேடாக இணையதளத்தில் வெளியாவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், அங்கீகரிக்கப்படாத ஊடகம் போன்றவற்றின் மூலம் திரைப்படங்கள் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்கப்பட வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்த அறிக்கையை டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்வதற்காக வழக்கினை வரும் 7ஆம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை வரும் 10ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படுவதையொட்டி அரியலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி உத்தரவிட்டுள்ளார். அதற்கு பதிலாக வரும் 22ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் பள்ளிகள் மற்றும் காலனி நிறுவனங்களில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை 4 மணி நிலவரப்படி 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 74.55 அடியாகும். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருவுருவச் சப்பர பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. முக்கிய நிகழ்வாக 10ஆம் நாள் அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடைபெறும். தென்கொரிய அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் இஷா ராணி, வேலி ஷெட்டி, தன்வி சர்மா, அஸ்மிதா சாலிஹா, அன்மோல் கார்ப் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர்.

இசை பலருக்கு விருந்து, சிலருக்கு மருந்து. துன்பம் இயற்கையினாலும் அந்த துன்பத்தை போக்குறதுக்கு இயற்கையை நமக்கு கொடுத்த அருமையான பரிசு தான் இசை. இனிய இசையில் அமைந்த பாடல்களை நேர்கள் அவங்க விருப்பமாக 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து கேட்டு ரசிக்கிற இந்த நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102 மற்றொரு

0: 8:15 நிமிடம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. இது இரவு இசை இனிமை. இனிப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்களுடன். இனிமை இரவு இசை நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் புது புது அர்த்தங்கள், பாடலின் வரி குருவாயூரப்பா. இணைப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா, நன்றி. இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட மாதிரியே புது புது அர்த்தங்கள் படத்துலேருந்து பாடல் கொடுத்துடலாம். நேர்களை நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர் கேட்ட அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: タッチ。நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் ஆலய உலாவில்

0: ஏரகத்தில் வாழும் அழகன்.
1: தந்தைக்கு பிரணவ பொருள் தந்த சுவாமிநாதன் காணும் ஆடி கிருத்திகை பெருவிழா நேரலை.
2: அப்பனுக்கே பாடம் சொன்ன தகப்பன் அவனே, அந்த சுப்பனுக்கு நாம் எல்லாம் பிள்ளைகள் தானே.
0: திருவேரகத்திலிருந்து நாளை காலை 10 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருச்சி பண்பலை 102.1. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
6: 8:22 திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை கேட்டுக்கும். இப்போ இணைப்புல பாட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம், சொல்றது யாருங்க?
7: காங்கிட்டிக்கு பக்கத்துல இருந்து ஏழக்காட்டு மணிவாசன் சார்.
6: சொல்லுங்க மணி ஐயா, என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு வந்துங்க சின்னஞ்சிறு கிழக்கு படத்திலிருந்து பாவாடை தாமணியை போலீசெல்லாம் வரவாட்டுவீங்க சார். நம்ம நேர்களுக்கு எல்லாருக்காகவும் உங்களுக்கு எனக்காகவும்
6: நன்றிங்க. நீங்க சொன்ன மாதிரி அனைவருக்காகவும் வருகிறது அந்த அருமையான பாடல்.

0: 8:27 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்களில் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கிற இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கோம். இனிப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்ண்ணா.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் திருப்பதியூர்லேருந்து வைஷ்ணவி பேசுகிறேண்ணா.
0: வைஷ்ணவிம்மா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: மனோரகம் படத்துல இருந்து மஞ்சம் வந்த தின்றதுக்கு நெஞ்சம் வர என்ன முடியும், அந்த பாட்டு வேணும்ண்ணா.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. நீங்கள் விரும்பி கேட்ட மாதிரி அந்த பாடல் வந்து கேட்டு ரசிப்போம்.

0: 32 நிமிடம் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: இனிமையான பாடல்களை இரவு நேரத்தில் தந்து இசையால் வருடிக் கொண்டிருக்கும் நமது 102.1 நம் நிலையத்தில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி இணைவது கரூர் மாவட்டம் குசூர் தமிழ் தொடர்ந்து கணேசன் சார். சார் நல்லா இருக்கா சார்?
0: நன்றிங்க, நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க கணேசன் ஐயா?
1: நலமா இருக்கு சார். நம்ம பண்பலோட பயணிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும் சார்.
0: பண்பலை போலவே நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கீங்க, தொடர்ந்து அதே மாதிரி இருங்க. இப்ப என்ன பாடல் வேணும் இந்த நிகழ்ச்சியில?
1: சார் எனக்கு இந்த உயிரோட உற்சாக படத்துல இருந்து இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாலோ அப்படிங்கிற பாடல் வந்து அனைத்து அன்புள்ள காண்டி வழங்கும் சார். வாய்ப்பு நன்றிங்க சார்.
0: நன்றிங்க. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாம்.

0: 8:37 நிமிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிவு நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்களை அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இனிப்பில் வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்கள் வானொலியுடைய ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லை கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க, எல்லாருக்கும் தெளிவாக கேட்கணும்ல.
1: சரிண்ணா, இது தங்கமகன் படத்துல இருந்து ஒரு பூ மாலை அந்த பாட்டு இருக்குங்களே,
0: பூமாலை ஒரு பாவையானதோ தானே,
1: பாவையானது அந்த பாட்டு. எங்க அக்காவும் எங்க அண்ணியும் இரவு வேலையை பாக்குறாங்க.
0: சரி, நீங்க வந்து அவங்களுக்காக சேர்த்து பாட்டு கேட்கலாம்னு வந்தீங்க அப்படிதானே?
1: ஆமா, அவங்களுக்காக பகல்ல வந்து நான் வேலை செஞ்சு கேட்டே இருப்பேன், எப்போ அவங்க வந்து இரவுல கேட்டே இருப்பாங்க.
0: சிறப்பா வேலையை வந்து பிரிச்சுக்கிறீங்க, நாங்க பகல் வேலை பார்த்தா நீங்க இரவு வேலை
1: பாருங்க.
0: உங்க பேரை நீங்க சொல்லவே இல்லையே, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்ட்டு?
1: வயநாட்டுல இருந்து கவிதா பேசுறேன்.
0: சரிங்கம்மா, சரிம்மா. சிறப்பு பாட கேட்டுட்டே எல்லாரும் சிறப்பா வேலைகளையும் பாருங்க. உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வருது.

0: நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில்
1: ரெயின்போ பண்பலை நேர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் அன்புதனபாலன். நாளை காலை 9 மணி அளவில் நேர் அலையில் உங்களது பிசியோதெரபி மருத்துவம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு விடையளிக்க உள்ளேன். அதில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகட்டும், அதர்வைஸ் ஃபிட்னஸ் ஆர் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் பிசியோதெரபி மருத்துவம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க உள்ளேன். நீங்கள் பங்கேற்கலாம். உங்களை ஆவலுடன் சந்திக்க காத்திருக்கிறேன்.
0: இயன் முறை மருத்துவர் டாக்டர் அன்பு தனபால் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. திருச்சியின் முனைநிப்புக்கு 0431 உங்களுடைய கேள்விகளை 938-546-102-1 என்ற கட்சி எண்ணிலையும் கேட்கலாம்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசையிடுமை கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:46 இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: மலைக்கோட்டையின் மகத்தான வானொலிக்கும் அன்பு அறிவிப்பாருக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
2: சொல்வது
3: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கோலஞ்சிநாதன். நல்லா இருக்கீங்களா?
2: நன்றிங்க, நல்லா இருக்கும். நீங்க எப்படிங்க இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்குங்க ஐயா. நம்ம வானொலி நிகழ்ச்சி கேட்கும் போது எந்த விதமான சோகமும் இல்ல. இந்த நிகழ்ச்சி கேட்கும்போது
2: தொடர்ந்து அதே மாதிரி மகிழ்ச்சியாவே இருப்போம், வானொலியும் கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ என்ன பாடல் வேணுங்கய்யா?
3: எனக்கு வந்து எங்க ஊர் பக்கத்துல கங்கைகண்டபுரத்துல எடுத்த படம், நீங்கள் கேட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இரண்டு குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு துணையாக இந்த பாட்டுல வருவாங்க.
2: பிள்ளை நிலா, இரண்டும் வெள்ளை நிலா,
3: இரண்டு வெள்ளை நிலா. அதே மாதிரி எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, அதற்காக இந்த பாட்டு நம்ம நேயர்கள் அனைவருக்காகவும்.
2: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாங்கய்யா.

0: 8:51 இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரும் இங்கேருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க
0: சார், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு தேவர்மான் படத்தை வந்து சாந்து போட்டு சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி சார் இணைப்பில் வந்ததுக்கு.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு சுஜாதா படத்திலிருந்து நீ வருவாய் என்னன்னு பாட்டு.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களை 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். பங்கேற்க 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பூஷணி கல்யாணராமன் அவர்களுடைய பாட்டு ஒலிபரப்பாக கேட்கலாம். டிவி ராமானுஜாச்சார்லு வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்க இனிய பாடல்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் இனிய ராகம்.

0: சரவண பொய்கையில் உதித்தவன்,
1: ஆறு முகம் கொண்டு நின்றவன்,
0: அருள்மழை பொழியும் தலைவனின் தரிசனம்,
1: கும்பகோணம் திருவீரகத்தில் ஆடி கிருத்திகை பெருநாளில்
2: அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா, தமிழ்காத்த தெய்வமா.
1: நாளை காலை 10 மணிக்கு FM Rainbow 102.1 இல்.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனியராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில்.
1: ரெயின்போ பண்பலை நேர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் அன்புதனபாலன். நாளை காலை 9 மணி அளவில் நேர் அலையில் உங்களது பிசியோதெரபி மருத்துவம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு விடையளிக்க உள்ளேன். அதில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகட்டும், அதர்வைஸ் ஃபிட்னஸ் ஆர் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் பிசியோதெரபி மருத்துவம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க உள்ளேன். நீங்கள் பங்கேற்கலாம். உங்களை ஆவலுடன் சந்திக்க காத்திருக்கிறேன்.
0: இயன் முறை மருத்துவர் டாக்டர் அன்பு தனபால் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. திருச்சியின் முனைப்புக்கு 43-1 உங்களுடைய கேள்விகளை 938-546-102-1 என்ற கட்சி எண்ணையும் கேட்கலாம்.
2: இனிமையான பாடல்களோடு இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: வணக்கம். ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உடலும் உள்ளமும் இளைப்பாறுகிற இரவு நேரம், நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடுகிற காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். ஞாபகம் வருது, நேர்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தொலைபேசி மூலமாக பங்கேற்று உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்கலாம். சுழி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246 102 240 102 ஆகிய நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு எண்ணெய் தொட்டு வாங்க. அறிமுக நேர்கள் 240 102 அப்படிங்கிற எண்ணெய் தொட்டு வாங்க. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வருது, கேட்போம்.

0: நான் செல்ல நான் செல்ல சுகம் தானம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் இங்கே வந்து பேசுறீங்க?
1: லால்குடி வந்து கொத்தனார் சுந்தரம் சார்.
0: சுந்தரம் சார், என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு? படம் வந்து ரிஷாக்காரன்
0: கடவுள் வாங்கிய காட்டு. கண்டிப்பாக கொடுத்துடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.

0: ஞாபக மருதி நிகழ்ச்சியில் நம்ம மோடி இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்கேருந்து?
1: திருமணமேட்டிலேருந்து அம்சோலி பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்றைக்கி என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
1: கணவனே கண்கண்ட தெய்வப்படத்தில் இந்த நுள்ளம் துள்ளி விளையாடும் பாட்டு சார். அந்த காலத்திலேயே சூப்பராக பாம்பு படம் எடுத்துருந்தாங்க சார். அந்த டிஆர் ராஜகுமாரி அம்மா தலையில் பாம்பு கிரீடம் வச்சுருப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்து, ஐயோ பாம்பு வச்சிருக்காங்க தலையில் அப்படின்னு சொல்லுவோம்.
0: வளரும் நினைவுகள்லாம் பாடல்களோடு கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க ஞாபகம்.

0: அப்படிதானே?
1: ஆமா, குட்டி குட்டியா பாம்பு அங்கங்க நிக்க வச்சிருப்பாங்க சிலைய, பாக்குறதுக்கு அந்த படம் நல்லா இருக்கும்.
0: நன்றிம்மா, நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. உங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டதுக்கும் நன்றி. நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த பாடல் வந்து கேட்டு ரசிப்போம்.

0: நேயர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை தொலைபேசி மூலமாக கேட்டுட்ருக்காங்க. இனிப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் திருவெறும்பூர் மடக்கோயிலேருந்து ஜானகி ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். உங்கள் ப்ரோக்ராம்லாம் நல்லா இருக்குங்க சார். 8-9 இடைக்கால பாட்டு, நைட்டு பாட்டு, எல்லாம் பழைய பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார்.
0: எல்லா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து கேட்குறீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும்
1: இன்னைக்கு? காலத்தை வென்றவன்
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா? இனிப்புல வந்ததுக்கு நன்றி.
1: ஃபுல்லா போடுங்க சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம், நன்றி.

0: நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில்.
1: ரெயின்போ பண்பலை நேர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் அன்புதனபாலன். நாளை காலை 9 மணி அளவில் நேர் அலையில் உங்களது பிசியோதெரபி மருத்துவம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு விடையளிக்க உள்ளேன். அதில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகட்டும், அதர்வைஸ் ஃபிட்னஸ் ஆர் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் பிசியோதெரபி மருத்துவம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க உள்ளேன். நீங்கள் பங்கேற்கலாம். உங்களை ஆவலுடன் சந்திக்க காத்திருக்கிறேன்.
0: இயன் முறை மருத்துவர் டாக்டர் அன்பு தனபால் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 இந்த எண்ணில் தொட்டுவாங்க. திருச்சியின் முன்னிணைப்புக்கு 43-1 உங்களுடைய கேள்விகளை 938-546-102-1 என்ற கட்சியிலையும் கேட்கலாம்.
2: 10:23 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அன்றும் இன்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்க அத்த திரை இசை பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இனிப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
3: வணக்கம் சார், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும். நான் திருவானைக்காவல இருந்து தமிழ்செல்வி கல்யாணசுந்தரம் பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு?
3: முகூர்த்த நாள் அப்படின்ற படத்துல இருந்து. மாணிக்க முகூர்த்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள், காணிக்கையாய் கொண்ட சோம சுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு சார், அருமையான சாங்.
2: கண்டிப்பா கேட்டலாமா? நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: 10:27 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு நினைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைப்பில் அடுத்த யார் வரப்போறாங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: கோவிந்தராஜன் பேசுறேன் சார்.
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: மன்னாதி மன்னன்ல வந்து உழைப்பது இல்லாத பாட்டு போடுங்க.
0: அது நாடோடி மன்னன் இல்ல?
1: பரவாயில்ல,
0: நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல் நாடோடி மன்னன் படத்துல இருந்து வருது, பாடல் கொடுத்துடலாம்.

0: ஞாபகமறதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை நேயர்களுடைய விருப்பமாக தொலைபேசி மூலமாக நேயர்கள் கேட்டுருக்காங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246 102 1 அப்படிங்கிற எண்ணையோ அல்லது 240 102 1 அப்படிங்கிற எண்ணையோ தொட்டு வரலாம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம், உடையார்பாளையம் மஜீம்.
0: மஜினையா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் அந்த பாடல்
0: கண்டிப்பா கேட்டுருவோம். அந்த பாடல்

0: 10:35 நிமிடம் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருது, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டுட்ருக்காங்க. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார். தஞ்சாவூர் மகனம் உச்சாவிலிருந்து குருமூர்த்தி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க குருமூர்த்தி சார், என்ன பாட்டு வேணும்?
1: இந்த பாட்டோட இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம எவ்வளவு இப்ப நினைச்ச நேரத்துல எந்த பாட்டெல்லாம் கேட்கலாம், எதுனாலும் கேட்கலாம் சார். அந்த இந்த இந்த 20 நேரத்துல ஒரு கால் மணி நேரம் 1/2 மணி நேரம் டயத்தை ஒதுக்கி அந்த கஷ்டப்பட்டு அந்த லயனை புடிச்சு வந்து உங்கள்கிட்ட ஒரு பாட்டு கேட்கும் போது, நம்ம விரும்பிய பாட்டு நீங்க கொடுக்கும் போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
0: சிறப்பு சார், சிறப்பு. அந்த மகிழ்ச்சியில என்ன பாடல்னு சொல்லுங்க, கொடுத்துருவோம், கேட்டுருவோம்.
1: எனக்கு வந்து பொன்னூஞ்சல் என்ற படத்துல இருந்து, ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா, அந்த பாடல் சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம், நன்றி இணைப்பு வந்ததுக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் கோபால். நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் ஜெயவேந்திரன் டைலர் பேசுறேன் கோபால்.
0: இனிய இரவு வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல்?
1: எனக்கு பழைய படம் போலீஸ்காரன் மகள் அப்படின்னு, அதுல வந்து கேபி சந்திரபாபு எல்லாத்தையும் பாடியிருப்பாங்க. பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது, ஐயா பிறந்து விட்டால் பொம்பளையே நினைக்க கூடாதுன்னு நல்லா அவர் அருமையா பாடியிருப்பாங்க. ரெண்டு பேரும் சந்திரபாபு ஐயாவும் அந்த அம்மாவும் அந்த பாடல் கொடுத்துருங்க ஐயா. உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க சார்.
0: கண்டிப்பா எல்லாருக்காகவும் இந்த பாடல் கேட்டுடலாம். அந்த ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 10:45 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: சுப்புலட்சுமி பேசுறேன் சார்.
0: சுப்புலட்சுமி அம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: ராஜபாத் ரங்கவரில் இருந்து அம்மம்மா தம்பி என்ற நம்பி அந்த பாட்டு.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாமா? நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. நீங்கள் விரும்பி கேட்ட மாதிரியே அந்த பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

0: ஞாபகமறுதி நிகழ்ச்சியில் அடுத்ததான் யார் வரப்போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
0: நலமாக இருக்கோமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ஆ, நல்லா இருக்கோம் சார்.
0: சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு மணி ஓசை படத்துலேருந்து வருஷம் மாத தேதி பார்த்தேன் அந்த பாட்டு.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம், நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: ஞாபகமர்தி நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் கரூர் மட்டும் குளித்தலத்தில் சார், வேங்காம்பட்டி வடம்புல செல்வி சார்.
0: சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு சார்? எங்கள் தங்கத்தில் தங்கப்பேதை திட்டம் மேலே போடுங்க சார். எம்ஜிஆர்
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: ஞாபகமர்ந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, புதுக்கோட்டை மாவட்டம் திண்ணூர்லேருந்து பழனிப்பட்டார் பேசுகிறேன் ஐயா.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு வேணும்?
1: மாட்டுக்கடை வேலையில் சத்திய நீ இந்த பட்டிக்கடை பட்டணமா அந்த பாட்டு போடுங்கய்யா.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நீ பிறந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டவங்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்தவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி.

திருச்சி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நமது நிலைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது நிலைய ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:45 ஒலிபரப்பாகும். அதுவரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். இணைந்திருங்கள் இதே அலைவரிசையோடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். இதழில் கதை எழுதும் நேரம் 11:02.

செம்பருத்தி படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். தினம் தினம் பாட காரணம் தேடும் உறவுதான் என்றால் சுகம்தானே.

11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 மனசு மயங்கும். தேன் துளிகள் காற்றில் கலந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் பாரிஜாத பூவின் தேன் துளிகள்.

தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள், இணைந்திருக்கிறோம் மனசு கிறங்கும். அடுத்த பாடல் பூங்குருவி பாடியது.

11:42 தங்கமகன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். காற்றும் கிறங்கும் இது மனசு மயங்கும், நீ எவ்வளவு இடைவெளியில் இருந்தாலும் உன்னை மறக்காத வரம்தான் பிரபஞ்சத்தின் முதன்மை.

ராஜபார்வை படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சிறிய பறவை சிறகை விரிக்க ஆசைப்பட்டால் விட்டு விடுவதுதானே சுதந்திரம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு, காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புதனை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பள்ளி கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா, பள்ளி கூடம் போகலாம் பக்கம் ஓ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

மேல ஒரு கண்ணு இல்லால கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு நடியோ ரோசா குமாரா.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்கலம். மதுரை எம்பி என் பொன்னுசுவாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபில்.
0: முதலில் நம்பிக்கெட்டவர் எவரையா, பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.

மதுரை எம்பி என் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து தேவி நீயே துணை என்ற பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சாந்தாபுரம் எஸ்பி

0: ஆறுமுகம் அவர்கள் தபில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் துவக்கமாக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்பிரபாதம்.

கணையாடி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே நினக்க

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா.